அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை நொறு புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. மனிதனின் செயல்கள் மூலமே இறைவனின் விருப்பம் வெளிப்படுகிறது.

கோடை பண்பலில் 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு கேட்கலாம். வசந்த விடியல் நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்தா. சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முஸ்ரி குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் செய்தி சேவை. கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு இதமாக இணைவோம் சுகமான காலையில் நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:30 கேட்கலாம் சுகமான காலை நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார் பிரித்திவி விமன்ஸ் இன்னர்வர் வழங்கும் இன்று அன்று ரசிக்கலாம். காலை 8 மணிக்கு குழந்தைகள் பங்களிப்பு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் நம்ம வீட்டு கொண்டாட்டம். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:30 கேட்கலாம் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை நீழவழி. நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு 1 மணிக்கு தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு 2:30 கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா சிறப்பு கொண்டாட்டங்கள் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவன வளாகத்தில். நிகழ்ச்சிகள் இசையோடு இனிது ஆரம்பமாகும் நேரமாக 3:30 இசையோடு இயந்த வாழ்வு பிரபல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களின் உரையோடு. 3:45 அறிவிப்பாளர்களின் குழு பாடல். 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக் அனில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் செப்புகசந்தமிழ். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மேகனா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் நாங்களும் நடிப்போம்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசன நடிப்பு. 4:40 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை 4:55 தக்குமுக்கு தர்பார். 5 மணிக்கு கடக்கல் கேள்வி. 5 மணிக்கு கலக்கல் கேள்வி. 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் வானவில். இவையாவும் 27வது உதய விழா கொண்டாட்டத்தின் நேரலை நிகழ்ச்சிகள். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். 8:00 இளையோர் பங்களிப்பில் தொட்டு தொட்டு 1, 2, 3 என்ற விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. இரவின் மடியில் தாளாட்டாக 9:00 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களோடு. நிகழ்ச்சி நெறிய ஆழ்கை நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 10:00 நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நினைவி சுகம் இடைவிடா இசை மலையாக 11:00 இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தேருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை. ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும். இறைவனை இறை கீதங்களால் பூஜித்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம் வசந்தத்தை வரவேற்று வசந்த விடியல் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்ட

அமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அழகான காலை வணக்கம் நேர்களே. இரவின் இருள் நீங்கி இயற்கை தன்னைத்தானே மாற்றி கதிரவனின் முதல் கதிர்பட்டு விடியும் புதிய நாளில் நம் மனதில் தோன்றும் மகிழ்ச்சியில் இன்றைய நாள் இனிய நாளாக நம்பிக்கையோடும் இரு அருளோடும் பயணிக்க கோடை பன்மலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக குவளையும் குரல் நெறி அறிந்திட குரலின் அமுதம் பருகிட கேட்போமா?
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 106.

அணைக்கின்ற பொழுதெல்லாம் வாடி வதங்கி போன உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுவதால் இவளுடைய தோள்கள் சாவா மருந்தாகிய அமிழ்தத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குறள் எண் 1106 அதிகாரம் புணர்ச்சி.

அணைக்கின்ற பொழுதெல்லாம் வாடி வதங்கி போன உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுவதால் இவளுடைய தோள்கள் சாவா மருந்தாகிய அமிழ்தத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குறள் எண் 1106, அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான்
5: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான்
7: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கவுடை பண்பலின் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: கும்பகோணம், திரிபுவனம், ஆணவம் தொலைத்து அருள் வழங்கும் சரபீஸ்வரர்.

தென்னாடுடைய சிவன் கோவில் கொண்டிருக்கும் திவ்ய தலங்களில் திருபுவனம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இங்கே சிவபெருமான் லிங்க வடிவில் கம்பகரேஸ்வரராகவும் அர்ச்சாமூர்த்தி வடிவில் சர்வேஸ்வரராகவும் இரண்டு நிலைகளில் எழுந்துள்ளிருக்கிறார். பிரம்மாண்டமான ஆலயம் மூன்று கோபுரங்களுடனும் ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகளுடனும் திகழ்கின்றது. அரக்கன் ஹிரண்யகசிப்பு ஆணவம் மிக்கவன். தானே கடவுள் என்றும் தனது பெயரே கடவுள் நாமமாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணைகளிட்டு அராஜக ஆட்சி புரிந்தான். மக்களும் வேறு வழியின்றி ஹிரண்யாய நமக என அவன் பெயரையே உச்சரித்து வணங்கினார்கள். ஆனால் ஹிரண்யகபுசியின் மைந்தனான பிரகலாதனோ தந்தையின் பெயரை மறுத்து நாராயணனின் பெயரையே நாளும் உச்சரித்தான். தன்னை கடவுளாக கொள்ளாதவனை கொன்று விடுவது என்ற கொள்கை கொண்டிருந்த ஹிரண்யகசிபுவும் மைந்தனை பல வழிகளில் கொல்ல முயன்றான். மாலனின் அருள் பரிபூரணமாக இருந்ததால் பிரகலாதன் ஒவ்வொரு முறையும் தப்பித்தான். ஆத்திரத்தில் மதியிழந்த அசுரன், உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று காட்டு, அவனை இப்போதே வதம் செய்து பின்னர் உன் உயிரை கவர்கிறேன் என்று கோபமாக கேட்டான். பிரகலாதன் அரண்மனை தூண் ஒன்றை காட்டி, இந்த தூணில் கூட என் இறைவன் இருக்கிறார் என்று கூற இரண்யகசிப்பு அந்த தூணை எட்டி உதைத்தான். தூண் பிளந்தது.

மனித உடலும் சிங்கத்தின் தலையும் கொண்ட நரசிம்மமூர்த்தியாக மகாவிஷ்ணு வெளிப்பட்டார். இரண்ய கசிபுவை தன் கூரிய நகங்களாலேயே கிழித்து வதம் செய்தார்.

0: அதற்கு பிறகும் அவருக்கு உக்கிரம் தணியவில்லை. உலகையே அழிக்க தொடங்கினார். இந்திரன், பிரம்மா, பிரகலாதன், தேவர்கள் என எவராலும் நரசிம்மரை சாந்தப்படுத்த முடியவில்லை. அனைவரும் சிவபெருமானை தஞ்சம் அடைந்தனர். சிவபெருமானோ அவர்களது வேண்டுகோளை ஏற்றார். அடுத்து நிகழ்ந்தது யாருமே எதிர்பாராதது. அண்டமே அஞ்சி நடுங்கும் வண்ணம் பெருத்த ஓசையுடன் உடலில் கீழ்ப்பகுதி யாழி மிருகமாகவும் மேல்பகுதி கழுகு பறவையாகவும் பயங்கர உருவம் கொண்ட சரபேஸ்வரராக சிவபெருமான் எழுந்தருளினார். நரசிம்மரை சாந்தப்படுத்த சரபேஸ்வரர் அவருடன் போர் புரிய வேண்டியதாயிற்று. 18 நாட்கள் கடும் போர் நிகழ்ந்தது. இறுதியில் சரபேஸ்வரர் நரசிம்மரை வெற்றி கொண்டார். சரபேஸ்வரரின் இறக்கைகளில் ஒன்றில் எழுந்தருளியிருந்த பத்ரகாளி வெளிப்பட்டு நரசிம்மரின் கோபத்தை ஏற்று ஜீரணித்தாள். பிறகு நரசிம்மர் சாந்த சொரூபியானார். இந்த பிராண கதையை ஒட்டித்தான் ஆலயத்தில் சரபேஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார். ஊரின் மையத்தில் கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது. 7 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் ஆலயத்துக்கு அழகு சேர்க்கிறது. இங்கே வடக்கில் அறம் வளர்த்த நாயகி என்ற திருப்பெயரை தாங்கி தனிச்சன்னதி கொண்டிருக்கும் அன்னையை தரிசிக்கும் போது நம்மை அறியாமலேயே பரவசம் மேலிடுகிறது. சரபேஸ்வரர் முதற் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் எழுந்தருளியிருக்கிறார். யாழியின் உடலும் பறவையின் தலையும் கொண்டிருக்கும் இவரை தன்னை தரிசிப்பவர்களுக்கு சகல தோஷங்களையும் நீக்க வல்லவர். பகைவர்களிடமிருந்து காப்பவர். தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவர். ஞாயிற்றுக்கிழமை ராகு நேர காலத்தில், அதாவது மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் இவரது சன்னதி வாசலில் 11 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் விளையும் என்று சொல்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சரபேஸ்வரர் கோவில். கும்பகோணம், திரிபுவனம், ஆணவம் தொலைத்து அருள் வழங்கும் சரபேஸ்வரர்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்

0: நம் கோடை பண்பலை 100.5
1: 27வது உதய விழா.
0: இன்று பிற்பகல் 2 மணிக்கு
1: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
0: பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
1: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
0: ஆனந்தம் பெருக,
1: அனைவரும் வருகை.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு.

0: ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
1: வழங்கும் வசந்த விடியல்.
3: மணி மணி மணி மணி மணி
4: ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா பாக்குறியா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60

0: மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது அன்பு குழந்தைகளே.
7: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: வெள்ளிக்கு பூந்தளிர் நேரத்துல அழகான குட்டி பாப்பா சிச்சுக்கிட்டே வராங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தங்கலட்சுமி.
0: ஓ, தங்கலட்சுமியா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க தங்கலட்சுமி?
1: வளாந்தூர்ல.
0: அப்படியா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஊர் சென்னை முத்தல நான் படிக்கிறேன்.
0: அப்படியா? எத்தனை படிக்கிறீங்க?
1: ஒன்னாம்ப்பா.
0: ஆஹா, அழுக்கு இந்த வளையல் போட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தா? எத்தனை வளையல் போட்டிருக்கீங்க? ரெண்டு வளையலா? இந்த கம்மல் ரொம்ப அழகா இருக்கு, இது யார் வாங்கி தந்தா? அது என்ன கலர் கம்மல்?
1: பச்சை கலர்.
0: உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: பச்சை கலர் தான்.
0: பச்சை கலர் தான் பிடிக்குமா? வா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதனால தான் நீங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு பாட்டு பாடுறீங்களா?
1: யானை வருது, யானை வருது பார்க்க வாருங்கோ, அதன் வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணி ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசத்து வருது பார்க்க வாருங்கோ, காலுத்து மணி ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசத்து வருது பார்க்க வாருங்கோ.
0: மறுபடி அப்படியே தான் வருமா? அந்த யானை நீங்க பாத்திருக்கீங்களா? யானைய
1: டிவில பார்த்தோம்.
0: ஓ, டிவில பாத்தீங்களா? அது எப்படி கத்தும்?
1: அப்படித்தான்
0: கத்துமா? சரி சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நீங்க இப்ப போய் உங்களை கண்ணை கட்டி விட்டுருவோமா? நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். நீங்க கண்ணை கட்டிக்கங்க, நம்ம ஒளிஞ்சுக்கிறேன். இல்லை இல்லம்மா. ஆ, சரி சரி. எங்க நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ் ஃபீல்ட்.

0: போலீஸ்காரங்களை பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்தீங்க?
1: எங்க அப்பா சண்டை போட்டாரு, அங்க பார்த்தேன்.
0: உங்க அப்பா பெரிய சண்டை போடுவாரா? அப்பப்போ சரி சரி, அப்பாட்ட சொல்லணும் சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு. சரி சரி, செல்லக்குட்டி போலீஸ்காரங்களா என்ன செய்வீங்க? உங்க அப்பாவை அடிப்பீங்களா? அதுக்காக போலீஸ்காரங்களா ஆகிறீங்களா? அப்பாவை அடிக்கலாமா? அடிக்க கூடாது, பாவம் அப்பா. சரி சரி சொல்லக்குட்டி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: இன்று பிறந்தநாள் காணும் உள்ளங்களையும் மனநாள் காணும் தம்பதியினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்பு சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
14: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
13: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
14: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
13: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
15: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
16: முகாமில் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு இருதய ரத்த குழாய் அடைப்பை கண்டறியும் CT ஸ்கேன், MRI, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
15: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
16: மேலும் விவரங்களுக்கு 7418940333.
17: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
18: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
19: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
17: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
2: செய்திகள் வாசிப்பவர் முகமது.
11: தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு

0: நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்ட பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்.

0: களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
2: அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி,
2: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் நடைபெற இருக்கு.
4: வாங்கோ! வாங்கோ! வாங்கோ!
3: கோடை பண்பலை நே

0: நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
1: இன்று
0: முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த காலத்திற்கு ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் வசந்த விடியல். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு புத்துணர்வோடு இந்த புதிய நாள் நம் வசமாகட்டும். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இனி இதமாக இணைவோம் சுகமான காலையில்.

நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போதுன்னு தெரிஞ்சாலும், நம்ம சொந்தக்காரவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போதுன்னு தெரிஞ்சாலும், அதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விழாக்கான ஏற்பாடை நம்ம எல்லாரும் செய்வோம். என்ன சமையல் அப்படின்றதுலேருந்து தொடங்கி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்வோம். என்ன உடை எல்லாரும் உடுத்தலாம், அதுலேயும் எல்லாரும் ஒரே மாதிரியான வண்ணத்தில் உடை போடலான்னு தேடி தேடி வாங்கி அந்த விழாவிற்கான நாள் வந்ததும் சொல்லவே வேணாம். அப்படிப்பட்ட கொண்டாட்டம் அந்த நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். இதே போல தான் நம்ம குடும்ப பண்பலை கோடை பண்பலை 5/27 உதய விழா கொண்டாட்டத்திற்கான நாள் இன்று வந்துருச்சு. நாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இன்று வந்துருச்சு. என்ன நேர்களே, விழாவை சிறப்பிக்க தயாராகிட்டே இருக்கீங்களா? இந்த உற்சாகத்தோட கோடை பண்பலை 5/5 சுகமான காலை நிகழ்ச்சிக்கு போலாமா? உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் மெர்லின் ரமேஷ்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

சம்மக்கார காரிசக்காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: cool.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 14 தேதி காலை 10 முதல் மாலை 5 வரை ஆயுர்வேத ஹெர்பல் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: கோடை பண்பலை 100.5
3: 27
4: உதய விழா
5: அம்மா காத்தாயி
3: முதலாளி,
5: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
6: விவரமா சொல்லுப்பா.
3: 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை
5: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
3: சரியா 2:30 தொடங்க இருக்கு.
6: தலைவர் சிங்க வந்துட்டாதா?
3: நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
5: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
3: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
5: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
7: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
3: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.

0: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
1: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
2: ஆமா, இந்த வாசகம்ல உங்களுக்கு யார் எழுதி தரா?
3: என்ன வசனம் பேச வர்றாரு?
1: அது ரகசியம்.
4: யாரடா சொல்ற?
3: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வண்ணத்துரிகை வர இருக்கு.
4: என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்கணி, எப்படி எல்லாம் கால வளர்ந்து கதறனா?
1: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
5: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
3: அதுக்கப்புறம் என்ன மாமன் மச்சான் தான்.
6: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
1: கலக்கலா
3: கலக்கல் வண்ண துரிகை
1: நேயர்கள் பங்களிப்போட
3: நேரலையா வர இருக்கு.
7: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
1: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
3: தலையங்க நிகழ்ச்சியான
1: வானவில் வர இருக்கு.
8: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
3: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
1: பரிசுகளை கொடுக்கறோம்,
3: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
4: ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பிட வேண்டியது.
3: கோடை பண்பலை 100.5 உதய விழா
1: 12 ஞாயிற்றுக்கிழமை
3: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
1: அனைவரும் வருக,
3: அன்பை அள்ளித்தருக.

என்ன நேயர்களே, வீட்டில் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு குடும்பத்தோடு நம்ம குடும்ப பண்பலை உதய விழாவிற்கு தயாராயிட்டீங்களா? உங்கள் எல்லாரையும் வருக வருக என் அன்போடு அழைக்கிறது உங்கள் கோடி பண்பலை நொறுப்புள்ளியா இந்த

0: இது உங்கள் கோடி பண்பிள்ளை நெருப்புள்ளியைந்து.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: முசிதல்,
1: அறுதல்
0: அல்லது
1: கசங்குதல்
0: அல்லது
1: களைத்தல்
0: அல்லது
1: ஊக்கம் குன்றுதல்.
0: முசிதல்,
1: ஊக்கம் குன்றுதல்
0: அல்லது
1: மெலிதல்.
0: முசிதல்,
1: அறுதல்
2: முசிக்க முசிக்க முசிக்க வாயோ.

எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நாள். எப்போ வரும், எப்போ வரும், எப்போ எல்லோரையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்த நாள் இன்று வந்துருச்சு. நம்ம கோடை பண்பலையோட உதய விழா கொண்டாட்டம் இன்று தாங்க. எதிர்பார்ப்புகள், ஆனந்தம், கொண்டாட்டம், உற்சாக, மகிழ்ச்சி, இப்படி எல்லாத்தையும் சிறப்பாக ஒட்டு மொத்தமாக தர அழைக்கிறது கோடை பண்பலையின் உதய விழா. எல்லாரும் வாங்க கொண்டாடலாம் நம்ம குடும்ப பண்பலையோட.

பண்பலையோட உதய விழா கொண்டாட்டம் இன்றுதாங்க. எதிர்பார்ப்புகள், ஆனந்தம், கொண்டாட்டம், உற்சாகம், மகிழ்ச்சி, இப்படி எல்லாத்தையும் சிறப்பா ஒட்டு மொத்தமா தர அழைக்கிறது கோடி பண்பலையின் உதய விழா. எல்லாரும் வாங்க கொண்டாடலாம் நம்ம குடும்ப பண்பலையோட உதய விழாவை.

0: காலை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
1: இன்று
0: முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனல் பாஸ்தா. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் மேக்னாசஸ் பரமத்தி வேலர் துறையூர் முஸ்ரி வழங்கும் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் வானவில் வானவில் தரும் இன்றைய வண்ணம் நம்ம வீட்டு கொண்டாட்டம். நம்ம வீட்டு கொண்டாட்டம் எப்படி இருக்கும், களை கட்ட வேணாமா சொல்லுங்க. கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில் இன்று காலை 9 மணிக்கு.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.

0: நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: மன்னா வணக்கம்.
7: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
6: மன்னா, அமர்வதற்கெல்லாம் நேரம் இல்லை, வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. நீங்கள் வந்து வாகனத்தில் ஏறி அமர்ந்தால் மட்டும் போதும், புறப்பட்டு விடலாம்.
7: புறப்படலாமா? எங்கே அமைச்சரே?
6: இவர் ஒருவர் எல்லாவற்றையும் மறந்து விடுவார், நான் முதலில் இருந்து நினைவுபடுத்த வேண்டும். என்னமனா எங்கே என்று கேட்கிறீர்கள்? மன்னா இன்று 12ஆம் தேதி திருச்செங்கோட்டிற்கு செல்ல வேண்டும். நேற்று கூட நான் புல்லட் ரயிலில் தான் வருவேன் என்று அடம் பிடித்தீர்களே, நினைவில்லையா? மறந்து விட்டீர்களா?
7: ஆமாம், இன்றைக்கு திருச்செங்கோட்டிற்கு செல்ல வேண்டும், மறந்து விட்டேனே. அமைச்சரே, நானா மறப்பேன்? இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நாம் நகர்வலம் செல்ல இருக்கிறோம். அங்கே விவேகானந்தா கல்லூரியில் சிறப்பாக நடைபெற இருக்கும் நம்முடைய கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறோம். நாம் மட்டுமா அமைச்சரே? இந்நேரம் கொடைக்கானலில் இருந்து நம்முடைய சக அறிவிப்பாளர்கள் எல்லாம் தனி வாகனத்திற்குள், சிலர் ஆட்டம் பாட்டத்தோடும், சிலர் உதய விழா நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுக்களோடும், சிலர் அதிகாலையிலேயே எழுந்த களைப்பில் குட்டி தூக்கத்தோடும் திருச்செங்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பார்களே.
6: சரிதான் சரிதான் மன்னா, நம்முடைய தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே திருச்செங்கோடு நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கும் நம் அறிவிப்பாளர் படையினருக்கு நம் தர்பார் சார்பாக ஒரு வரவேற்பை கொடுத்துக் கொள்ளலாம், ஒரு ஹாய் சொல்லிக் கொள்ளலாம் மன்னா.
7: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, அது மட்டுமா? நம்முடைய நேய உறவுகள் எல்லாம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் சக நேயர்களோடும், நம்மை போன்ற அறிவிப்பாளர்களோடும் கலந்துரையாடி உதய விழா நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து, உதய விழாவிற்காக நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற நேயர்கள் பரிசில் பெறுவதும், பரிசு பெற்ற நேயர்களை மற்ற நேயர்கள் பாராட்டுவதும், ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்துக் கொள்வதும், அலைபேசி எண்களை பரிமாறிக் கொள்வதும், கையொப்பம் பெறுவதும், இப்படி ஒரு குடும்ப விழாவாக நம்முடைய பண்பலையின் 27வது உதய விழா இன்றைக்கு சிறப்பாக அரங்கேற இருக்கிறதே.
6: ஆமாமண்ணா, நீங்கள் சொல்ல சொல்ல இன்றைய உதய விழா காட்சிகள் எல்லாம் என் கண்முன்னே கற்பனையாய் வந்து செல்கின்றன. நாமும் எப்போது விழா அரங்கை அடைவோம் என்ற ஆர்வம் எனக்கு இப்போதே வந்துவிட்டது மன்னா. சரிமண்ணா, இன்றைய உதய விழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் அரங்கேற இருக்கின்றன?
7: அமைச்சரே, பிற்பகல் 2:30 அளவில் குத்துவிளக்கு ஏற்றுவதிலிருந்து நம்முடைய உதய விழா நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து 27வது உதய விழாவை கேக் வெட்டி கொண்டாடும் சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கிறது.
6: ஓ, கேக் கட் செய்கிறார்களா மன்னா? சரி சரி, கேக் வெட்டும் இடத்தில் முதலாளாய் நீங்கள் தான் நிற்கப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
7: அமைச்சரே, முதலாளாய் நின்று கேக் சாப்பிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் ஏற்கனவே செய்து விட்டேன் ஐயா.
6: அதுதானே பார்த்தேன். மயிலப்பன் சாரிடம் சொல்லி கேக் வெட்டும் நிகழ்வு வரை இவரிடமிருந்து கேக்கை காப்பாற்றிக் கொள்ள சொல்ல வேண்டும். சரிமண்ணா, அடுத்து?
7: அதைத் தொடர்ந்து வரவேற்புரை, தலைமை உரை, வாழ்த்துறைகள், சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல், இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது அமைச்சரே.
6: ஓஹோ, பிறகு என்னமண்ணா?
7: அதன் பிறகு
6: என்னமண்ணா எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நிகழ்ச்சி நேரல் பேப்பரை என்னிடம் கொடுங்கள். அதற்கு பிறகு இசையோடு இயைந்த வாழ்வு என்று பிரபல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்.
7: ஆமாம் ஆமாம் அமைச்சரை, சரியாக சொன்னீர்கள்.
6: இசையோடு இயைந்த வாழ்வு உரை முடிந்ததும் இசையோடு இணைந்து வாழும் அறிவிப்பாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் நம்முடைய அறிவிப்பாளர்களின் குழு பாடல் நிகழ்ச்சி அரங்கேற இருக்கிறது மண்ணா. அதில் நானும் பாட இருக்கிறேன்.
7: ஓ, அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
6: அது மட்டுமில்லை மன்னா, வழக்கமாக நம்முடைய உதய விழாக்களில் அரங்கேறும் நிகழ்ச்சிகளான செப்புக செந்தமிழ், கலக்கல் கேள்வி, திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, வானவில் போன்ற நிகழ்ச்சிகளும் கதம்பமாய் நேரலையாய் வர இருக்கின்றன.
7: ஓ, வெகு சிறப்பு வெகு சிறப்பு.
6: கூடுதலாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையே நாங்களும் நடிப்போம்ல என்று நம்முடைய அறிவிப்பாளர்கள் இருவர்

0: வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை பேச இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நம்முடைய தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சி கூட உதயவிழா மேடையில் அரங்கேற இருக்கிறது. நீங்களும் நானும் நேயர்கள் முன்னிலையில் தோன்றி தர்பார் செய்ய இருக்கிறோம்.
1: ஓ, அப்படியானால் இன்றைக்கு நாம் இரண்டு முறை தர்பாரை அரங்கேற்ற இருக்கிறோம் அமைச்சரே.
0: ஆமாம் ஆமாம் அண்ணா. மேலும் நேயர்களுக்கான சிறப்பு நேரலை, நேயர்களுக்கான பரிசளிப்பு விழா என்று இந்த உதய விழா களைகட்ட இருக்கிறது மண்ணா.
1: ஓஹோ, அதே போல் நம்முடைய நேய உறவுகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம் தர்பாரின் சார்பில் ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைக்கலாம் அமைச்சரே.
0: என்ன வேண்டுகோள் மன்னா?
1: உதய விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகிற போதும், நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு செல்லுகிற போதும், நான்கு சக்கர வாகனத்தில் வருகிறவர்கள் ஷீட் பெல்ட் அணிந்து கொண்டும், இரு சக்கர வாகனத்தில் வருகிறவர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டும், வாகனம் ஓட்டுகிற போது செல்போன் பேசுவதை தவிர்த்தும், மிக பாதுகாப்பாக நேயர்களின் பயணம் அமைய நம்முடைய தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்களையும் வேண்டுகோளையும் தெரிவிப்போம்.
0: சரியாக சொன்னீர் மன்னா.
1: சரி அமைச்சரே, நாம் இப்படியே இங்கு தர்பாரில் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அங்கே நிகழ்ச்சியில் நன்றியுரையே சொல்லிவிடுவார்கள். அதனால் சீக்கிரம் புறப்படுவோம். வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே.
0: புறப்படுவோம் புறப்படுவோம்.
1: ஏனப்பா, யாரெங்கே இந்த மூட்டைகளை எல்லாம் உடனடியாக நான் புறப்படுகிற வாகனத்தில் ஏற்றுங்கள்.
0: என்ன இது, நெல் மூட்டைகளை வாகனத்தில் ஏற்றுவதை போல வரிசையாக எடுத்து சென்று அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. மன்னா, இவைகள் எல்லாம் என்ன மூட்டைகள்?
1: அமைச்சரே, நாம் திருச்செங்கோடு செல்லுகிற வரை பயணத்தின் போது வழியில் நான் சாப்பிடுவதற்கான சிறுதீனிகளையா?
0: என்ன,
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள் பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 12
0: தனிம வரிசை அட்டவணையில் தொகுதி 18 இடம்பெற்றுள்ள தனிமம்
2: அணு எண் 54 கொண்டது.
0: மந்த வாயுக்களில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது.
2: நிறமற்ற
0: மனமற்ற
2: கனமான தனிமம்.
0: காற்று மண்டலத்தில் மிகச் சிறிய பொருள்.
2: ஒளிப்பட கருவியில் அதிகம் வெளிச்சம் தரும் பொருளாகவும் இருக்கிறது இதன் பயன்பாடு.
0: வில்லியம் ராம்சே
2: மோரிஸ் டார்விஸ் ஆகியோரால்
0: நீர்மமாக்கப்பட்ட காற்று மீண்டும் ஆவியாகும் பொழுது
2: எஞ்சி இருந்த பொருள்களில் இருந்து
0: செனான் தனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள்
2: என்று
0: ஆண்டு
2: 1898 ஆங்கில நாடக மேதை
0: வில்லியம் ஷேக்ஸ்பியரின்
2: புகழ்பெற்ற ஜூலியஸ் சீசர் நாடகத்தின் கதாநாயகனாகவும்
0: கிரேக்க வரலாற்றின் பெரும் வீரனாகவும்
2: போரின் பொழுது கருணை காட்டாதவராகவும்
0: இலக்கியவாதியாகவும்
2: சீர்திருத்தவாதியாகவும்
0: அறிய பெறும் முன்னாள் ரோமானிய தலைவன்
2: ஜூலியஸ் சீசர் பிறந்த நாள்
0: இன்று
2: ஆண்டு
0: கிமு 100. நிகழ்கால நிகழ்வுகளை நிலைநிறுத்தும் நிழற்படங்கள்
2: நினைவுகளின் நெகிழ்வுகளை நினைத்து பார்க்க வைக்கும் சில மணித்துளிகள்.
0: ஆண்டுகள் பல சென்றாலும்
2: மாற்றங்கள் பல வந்தாலும்
0: மாறாமல் நின்றிருக்கும்
2: மறையாத மகிழ்ச்சியை கொண்டிருக்கும் புகைப்படங்கள்.
0: கண்கள் விரும்பும்

0: காட்சிகள் காலந்தோறும் கதை பேச காரணமாக அமைந்தன
1: புகைப்பட கருவிகளில் பயன்படுத்தும் ஒளிப்பட சுருள்கள்.
0: அதுவே அடிப்படையாக அமைந்தது
1: அசையும் வண்ணப்படங்களின் கண்டுபிடிப்பிற்கு.
0: ஒளிப்படச் சுருளை கண்டுபிடித்தவரும்
1: கோடாக் நிறுவனத்தின் நிறுவனருமான
0: ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் பிறந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1854.
0: கற்பனையின் கலை வடிவம் கவிதைகள்.
1: களைப்பேறிய உள்ளங்களுக்கும்
0: காதல் வயப்பட்ட நெஞ்சங்களுக்கும்
1: கசிந்துருகும் கயல்மொழி கவிதைகள்.
0: அத்தகைய கவிதைகளை படைத்த
1: 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர்.
0: சமூக உணர்வு கொண்டவராகவும்
1: மார்க்சிய தத்துவங்களில் ஈடுபாடு கொண்டவராகவும்
0: இவரது 19ஆம் வயதில் வெளிவந்தது
1: பாப்லோ நெருடா என்ற புனைப்பெயருடன்.
0: இவர் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு
1: வைகரை கதிர்கள்.
0: ஸ்பானிய மொழியில் பெரும் குளர்ச்சியையும் பரபரப்பையும் ஊட்டியது
1: இவரின் 20 காதல் கவிதைகளும்
0: ஒரு விரக்தி பாடலும் என்ற கவிதை தொகுப்பு.
1: தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய
0: கனியன் பூங்குன்றனார் போல
1: பூமியின் தோல் உலகெங்கும் ஒன்றேதான் என்று கூறிய
0: பெருமைக்குரியவர்
1: 1971ஆம் ஆண்டில்
0: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற
1: சிலி நாட்டு கவிஞர்
0: பாப்லோ நெருடா பிறந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1904.
0: இசைக்கு மயங்கா இதயம் இல்லை.
1: இவரோ இசைக்குள் மயங்கிய மங்கை
0: மணிப்பெருந்தேவி.
1: இவர் வேலூர் சங்கீத சபாவில் செயலாளராக இருந்த
0: லக்ஷ்மி நரசிம்மச்சாரின் மகளாவார்.
1: 6 வயதில் வயலின் கற்றார்
0: தன் தாயார் மரகதவள்ளியிடம்.
1: சிறு வயதிலேயே 500க்கும் மேற்பட்ட பாடல்களை கற்றுக்கொண்டான்.
0: இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் எண்ணற்ற இசை கச்சேரிகள் செய்த
1: சங்கீத கலாநிதி விருது பெற்ற
0: கர்நாடக வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர்
1: மணிப்பெரும் தேவி என்ற
0: மணி கிருஷ்ணசுவாமி நினைவு நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 2002.
0: பெண்களுக்கு கல்வியில் சமபுரிமை அளிப்பதற்கு கொடுத்தது ஒரு குரல்.
1: கேட்டது அக்குரல் உரிமையாக உலகெங்கும்.
0: உரிமைக்கு போராடிய தங்க மங்கையின் பெயர்
1: பாகிஸ்தானின்
0: மலாலா யூசுப் சாய்.
1: அங்கீகாரம் தந்தது ஐக்கிய நாடுகள்.
0: அன்றே கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு
1: என்று சர்வதேச மலாலா நாள்.
0: நாட்டின் வளர்ச்சி நங்கைகளின் படிப்பு.
1: வீட்டின் மலர்ச்சியும் இருக்கிறது
0: மங்கைகளின் கல்வியில். படங்கள் வாரம் ஒன்றென வெளிவந்த வண்ணம் இருந்ததன் காரணமாக
1: ஃப்ரைடே ஹீரோ அதாவது
0: வெள்ளிக்கிழமை நாயகன் என்று அழைக்கப்பட்டவர்.
1: தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் பட்டம் தந்தது
0: துப்பறியும் காட்சிகளுக்காகவும்
1: காவலர் வேடத்தில் தந்த காட்சி அமைப்பிற்காகவும்.
0: சுப்பிரமணியம் சங்கர் என்ற இயற்பெயரோடு
1: இவர் முதல் படத்தின் இயக்குனர்
0: ஜோசப் தலியத் தந்தார்
1: ஜெயனன்.
0: கலைமாமணி
1: நடிகர் ஜெய்சங்கர் பிறந்த நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 1938. நூல்களையே உலகமாக கொண்டிருந்த பாடல் நாயகன்
1: இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் பணியாற்றி பெற்றது பட்டறிவு.
0: வீரநடை படத்தில் வெற்றி நடை போட்டன பாடல் வரிகள்.
1: முத்து முத்தாய் பட பாடல்களை குன்றன கொட்டி சென்றவர்.
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்
1: நா முத்துக்குமார் பிறந்த நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள் பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: நேம்காலை 7 மணி

இன்று நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உற்சாகம் கலகலப்புன்னு எல்லா மகிழ்ச்சியும் தரழிக்கிறது கூடி பண்பலையின் 27வது உதய விழா கொண்டாட்டம் கோடை பன்மலையின் நிகழ்ச்சியை கேட்டுட்டே நீர்களே தயாராகிட்டே இருக்கீங்களா? விழாவுக்கு வாங்க, சந்திக்கலாம் எல்லாரையும். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நீர்களே.

0: சேலம் வழங்கும் மனதோடு ராகம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை, பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசரகால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதிகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களை, வாழ்த்துக்கள் குழந்தை செல்வங்களே. கள்ளமெல்லாம் அன்பை வெள்ளமாய் கொடுத்து பூவாய் மலர்ந்து வீட்டை வசமாக்கி வாசம் செய்யும் அன்பு குழந்தைகள் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற அன்பு குழந்தைகள் 2424242429 வரலாம். உன் நினைப்பிற்கு 0452 இது உங்கள் கோடை பண்பலின் 1.5 மனதோடு ராகம். குழந்தைகளோடு நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வருக வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம் குட்டிமா. யார் பேசுறீங்க?
3: ஆசியா.
2: ஆசியா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: சொல்ல போறீங்க எங்களுக்காக? சொல்லுங்க.
3: பூனை குட்டி பானை

பாடு. பஸ்டிக்க பால் தருவேன் பானை ஊட்டாதே, ஆட்டுக்குட்டியே வேலி தண்டாதே, சிறுமி தின தல தருவேன் வேலி தண்டாதே, சிற்றெரும்பே சிற்றெரும்பே கழித்து வைக்காதே,

0: பழத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே.
1: அவ்வளவுதானா? அழகா பாடுனீங்க ஆசியா குட்டி. என்ன பாடல் கேக்கலாமா?
0: வேட்டையான பாட்டுல இருந்து பணசலையோ
1: கேக்கலாமா?
0: கேக்கலாம்.
1: நன்றி கண்ணா.
0: பை.

இப்படி சூடு.

0: போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக நான்கு நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 6 மணினா காபி சாப்பிடுவேன், 8 மணினா 2 இட்லி சாப்பிடுவேன், 10 மணினா சீட்ல உட்காந்துருப்பேன், 12 மணினா 1 சூப் சாப்பிடுவேன், 1.5 மணி அப்படின்னா 2 சப்பாத்தி காய்கறி சாப்பிடுவேன், 4:30 ஒரு டீ சாப்பிடுவேன், 6 மணிக்கு ஒரு லைம் டீ சாப்பிடுவேன், 8 மணிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன், 10 அடிச்சா டக்குன்னு படுத்துருவேன், மறுபடியும் காலை 6 மணிக்கு எந்திரிச்சு காபி சாப்பிடுவேன்னா, அடப்பாவி, நீ 365 நாளும், 30 வருஷம் ஆனாலும், 60 வருஷம் ஆழ்ந்தாலும் இப்படியேதான் இருக்க போற அப்படின்னா, அதுக்காக தினம் வெவ்வேறு மாதிரி வாழ முடியுமா சார், வெவ்வேறு ஊர்ல போய் வாழ முடியுமா, கண்டதையும் திங்க முடியுமா? அப்படி இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருந்த நாள் என்னென்னு கொஞ்சம் இதெல்லாம் ஃபார்வேர்டு ரீவைண்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய பழைய பதிவு செய்து வைத்திருக்கிற விஷயங்கள்ல ரீவைண்ட், அதாவது பின்புல பார்வை, பின்னாடி திருப்பி பார்க்கறது. இப்போ நம்ம ஒரு சிடி பிளேயர் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் பழசை பார்க்கணும்னா ரீவைண்ட் பண்ணுவோம்ல. அப்படி உங்க வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையினுடைய முற்காலத்துக்கு போங்க. முத முதல்ல நீங்க பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்த அன்னைக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற அந்த ரிப்போர்ட் கார்டு நம்மகிட்ட கொடுக்கற அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு மெடல் நம்ம ஹெட்மாஸ்டர் குத்தி விட்ட அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஒரு குச்சி பெரம்ப வச்சு நம்ம ஹெட்மாஸ்டர் அடிச்ச அன்னைக்கு ஒரு வலி இருந்திருக்கும். நம்மளை முத முதல்ல யாராவது பார்த்து ரொம்ப அழகான பையன், அழகான பொண்ணு, இந்த கன்னத்தை தடவி அப்படி முத்தம் கொடுத்த போது நம்மளை அறியாமையே ஒரு பூ பூத்திருக்கும், நமக்குள்ள ஒரு பூ பூத்திருக்கும். நம்மள ஒருத்தர் பாராட்டின போது, நம்மளை ஒருத்தர் திட்டின போது, நம்ம சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்சிருப்போம், அது ஒரு பயங்கர கூத்து. ஒரு 10 வயசு 8 வயசுல யாராவது நம்ம வீட்டு வாரத்துல சைக்கிள்ல விட்டு போயிட்டா நம்ம குரங்கு பெடல் அடிப்போம். அது ஒரு காலை அதை உள்ள விட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு லேம்ப் போஸ்ட்ல முட்டி, இல்ல ஒரு கீரைக்கார மயத்தாப்புல வரும் அது மேல மோதி அது கண்ணாப்பினான்னு திட்டி நம்ம கீழே விழுந்து சராய்ச்சிருப்போம். இது அப்பாவுக்கு தெரியாம மறைச்சிருப்போம். தெரிஞ்சா இந்த சராய்ப்பு வலியை விட பெரிய வலி அவர் உதப்பாரு. பாருங்க, நம்ம புதுசு புதுசா ஒரு காரியம் பண்ணிருப்போம், த்ரில் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்திருப்போம், ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பா, நம்மளை பார்த்து லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பா, இல்ல நாம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். நீங்க பாருங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? அது எவ்வளவு த்ரில், எவ்வளவு விஷயம். நான் ஒரு சிறுகதை எழுதுறேன், சிறுகதை எழுதி ஒரு பத்திரிகையில, வார பத்திரிகையில பிரசுரமாச்சு, என்னால மறக்கவே முடியாது. நான் காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு பத்திரிகைக்கு சிறுகதையை எழுதி அனுப்பிச்சு அந்த பத்திரிகை அதை அச்சிட்டு போட்டு நம்ம பேர் அதில் பார்க்குற போது ஒரு ரக்கம் உழைச்சி வானத்தில் பறக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். பேச்சு போட்டில் ஜெயிச்சு கவர்னர் கையால் ஒரு பரிசு வாங்குறோம், முதலமைச்சர் கையால் ஒரு பரிசு வாங்குறோம், கையை பிடிச்சி முதலமைச்சர் குலுக்கிறாரு, எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கும். இப்போ நான் என்ன விஷயத்துக்கு வந்தேன்னு கவனிச்சிங்களா? ரொட்டீனா நடக்கிற அந்த ஜெராக்ஸ் காப்பி பேச்சு போல தினந்தோறும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தராத மகிழ்ச்சி, அதிர்ச்சி, உலுக்கல், குலுக்கல், ஆனந்தம், இன்பம், திகைப்பு, இதையெல்லாம் எது கொடுத்தது? ஏதோ ஒண்ணு புதுசா நடந்தது இல்லையா? நீங்க பாருங்க, திடீர்னு ஒரு நாள் நான் சங்கீதம் கத்துக்கிறேன் அப்படின்னு போய் நான் சங்கீத கிளாஸ்ல உட்கார்ந்து எனக்கு ஒரு அம்மா வீணை கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் வீணை கத்துக்கும் போது நான் வீணைய ஸ்வரம் சொல்லி பாடு அப்படின்னாங்க. நான் பாடின உடனே அந்த டீச்சர் என்ன நினைச்சாங்களோ, உனக்கு வீணையை விட பாட்டு பிரமாதமா வருது, நீ ஏன் பாடக்கூடாது அப்படின்னாங்க. நான் கோச்சிட்டு வந்துட்டேன், நான் வீணை கத்துக்கணும்னு தான் போனேன், ஏன்னா அந்த அம்மா பாட சொல்றாங்க அப்படின்னு எனக்கு கோவம். ஆனா இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், உனக்கு குரல் நல்லா இருக்கு, நீ பாடலாமே அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னதை நான் கேட்டிருந்தா ஒருவேளை நான் பாடக நான் கூட மாறி இருப்பேன். இப்ப எதுக்கு சொல்ல வரேன், இந்த முதல் முறையா நான் போய் அந்த வீணையை கத்துக்க போனது, நான் எவையெல்லாம் புதிது புதிது புதிது புதிதாக செய்தேனோ அவை என் வாழ்வில் கொடுத்த ஆனந்தத்தை பழது பழைய பழைய பழைய பழைய பழக்கங்களை செய்கிற போது நான் அடைந்தேனா? புதிய பொழுதுபோக்கு, புதிய நல்லுணவு, புதிய காற்று, புதிய நட்பு என்றெல்லாம் வாழ்க்கையை மனிதன் புதுப்பித்துக் கொண்டே போக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆனந்தத்திற்கு ஒரு நாளும் பஞ்சமில்லை.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriInTech 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
11: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
10: AgriInTech 2026 கொடிசியா கோவை.
12: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரமிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
13: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
14: கவுன்சிலிங் கோட் 2612.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
15: சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
17: கவுன்சிலிங் கோட் 2624.
0: இன்று உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். குழந்தைகளோடு இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேகனா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் முசிறி வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் நம்ம வீட்டு கொண்டாட்டம் கேட்கலாமா? இன்று காலை 9 மணிக்கு பங்கேற்க வரலாம் நேயர்கள். வருக, வணக்கம். வணக்கம்
18: மேடம்.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்க? பேர் என்னமா?
18: தன்ஷிகா.
0: தன்ஷிகா,
18: என்ன
0: படிக்கிறீங்க? வீட்ல யாரெல்லாம் இருக்கா?
18: அம்மா, அப்பா, ஆயா, அண்ணா, அத்தை.
0: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லீவு, இந்த விடுமுறையில இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சிட்டீங்களா நீங்க?
18: மேம் பேசுறதுக்கு அங்க வரோம்.
0: எங்க வரீங்க? வரீங்களா? ஐ ஜாலி, உங்களை பார்க்க நாங்களும் வந்துகிட்டு இருக்கோம்.
18: வாங்க மேடம்.
0: சீக்கிரம் வந்துருங்க.
18: சரி மேடம்.
0: கவனமா பத்திரமா வரணும், சரியா?
18: சரி மேடம்.
0: இப்ப நிகழ்ச்சி என்ன சொல்ல போறீங்கம்மா?
18: பத்துக்கு நீயே பண்ணு போவாதே.
15: பறந்து போக வேணாம்னு சொல்லாது இருக்குமா?
18: இருக்கும் மேடம்.
15: இருக்கும் இருக்கும். நீங்கள் சொன்னால் அது கண்டிப்பாக இருக்கும். என்ன பாடல் கேட்கலாங்கண்ணா?

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
5: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: நம் கோடை பண்பலை 100.5
8: 27வது உதய விழா.
7: இன்று பிற்பகல் 2 மணிக்கு
8: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
7: கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
8: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
7: ஆனந்தம் பெருக,
8: அனைவரும் வருகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனிதோடராகும் குழந்தைகளோடு. வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: என்ன
1: படிக்கிறீங்க? ஆஹா, சீக்கிரமா ஏஞ்சிட்டீங்களா
3: இன்னைக்கு?
1: ஓ, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கண்ணா? இப்ப யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
2: அப்பா.
1: அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?

0: திருக்குறள்.
1: ஆ சொல்லுங்க கேப்போம்.
0: எல்லா விளக்கும் விளக்கல்ல சாந்தோசு பொய்யா விளக்கு விளக்கு அகல புடலை எழுத்தெல்லாம் ஆதி பகவத் புரட்டே உள்ளது.
1: இதை தான் முதல்ல சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான்கு குரல் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்கண்ணா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்கம்மா? என்ன பாட்டு வேணும்? பாடல் கேட்போமா? நன்றி கண்ணா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5
4: 27வது
5: உதய விழா.
6: உதய விழா.
7: உதய விழா.
5: அம்மா காத்தாயி
4: முதலாளி,
5: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
8: விவரமா சொல்லுப்பா.
4: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
5: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
4: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
5: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
4: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
5: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
9: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
4: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
10: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
5: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
11: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
4: என்ன வசனம் பேச வராரு?
5: அது ரகசியம்.
10: யாரடா சொல்ற?
4: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறை வர இருக்கு.
10: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க, எப்படி எல்லாம் கால வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு?
5: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
10: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
4: அதுக்கப்புறம் என்ன மாமே மச்சான் தான்.
12: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
5: கலக்கலா
4: கலக்கல் வண்ண துரிகை
5: நேயர்கள் பங்களிப்போட
4: நேரலையா வர இருக்கு.
13: டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
5: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
4: தலையங்க நிகழ்ச்சியான
5: வானவில் வர இருக்கு.
14: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
4: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
5: பரிசுகளை குடுக்குறோம்,
4: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
10: ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூடாது, கிளம்பி இறங்கிடலாம்.
4: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா,
5: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை,
4: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
5: அனைவரும் வருக,
4: அன்பை அள்ளித்தருக.
15: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
16: திறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட்

0: Viking Bunions and Briefs.
1: தமிழ் மலரும் நந்தவனம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் குழந்தைகளோடு 8:44 வருக. வணக்கம். யார் பேசுறீங்க கண்ணா? என்ன படிக்கிறீங்க? இன்னைக்கு வரீங்களா திருச்செங்கோடு? வரலையா? ஆஹா, சரி. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க இப்ப சொல்லுங்க.
2: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ? ஐ அம் சோ ஹாப்பி டு see you. ஹாப்பி சேஃபஸ் ஹாவ் யூ ஸ்டே லேர்னிங் லாஃபிங் எவ்ரி டே யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கேன் ப்ளே ஸ்மைலிங் ரைட்டிங் ஆல் தட்.
1: அவ்வளவுதானா? சரி, நாளைக்கு பள்ளிக்கூடம், இன்னைக்கு விடுமுறை. நிறைய வீட்டு பாடம் கொடுத்தாங்களா? இன்னைக்கு இருக்கா? ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? என்ன கண்ணா? ஃப்ரைடே லீவ் இருந்தது. சரி, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? என்ன பாடல் கேட்கலாம்? மஞ்ச பலூனை பறக்க விடலாம, கையில வச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கையில வச்சுக்கலாமா? பாடல் கேட்கலாமா? அப்படியே இருக்க பிடிச்சுக்கோங்க மஞ்ச பலூனை, பாடல் கேட்கலாம். நன்றி கண்ணா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
2: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
3: ஆமா, பெரிய
2: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்மலை நூறு ஐந்தில் சைபால்
1: முகத்தில் அருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னே. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில் ரெண்டு அங்கு அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கள்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது, அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு, ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும்,

0: ஊழியர் எங்கே போனாலும் அது அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா? இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ, சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோம். அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்கிறார்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கோடைப்பண்டலின் நொறுப்புழியாய்ந்தில் இதுவரை கேட்டோம் மனதோடு ராகம். குழந்தைகளோடு மீண்டும் மனதோடு ராகம் பாடும் நாளை காலை 8 மணிக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முயற்சித்து கேட்டிருந்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். நமக்கென்று புடைக்கப்பட்டவை அனைத்துமே அழகுதான். விடைபெறுகிறேன், உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் வானவில் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்பட துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதிகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: இனிய வணக்கம் நேயர்களே, எந்த ஒரு விடயத்திலையும் எந்த ஒரு நேரத்திலையும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா எல்லார்கிட்டையும் இருக்கும். எதிர்பார்ப்பின் உச்சக்கட்டம் நாட்களையும் நிமிடங்களையும் எண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கும், இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது விழா நாளே வந்துடும். அந்த நாளில் நம்மளோட எல்லா எதிர்பார்ப்பும் நிறைவாகும். அந்த விழாவே களைக்கட்டிடும். அதுவும் இன்று கோடை பண்பலையின் 27வது உதய விழா கொண்டாட்டத்திற்கான நாளான இன்று எப்படி இருக்கும்? இதே போல நம்ம எல்லா வீட்லேயும் ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்னவெல்லாம் திட்டம் போட்டு நாம் இருப்போம்? என்னவெல்லாம் செய்யணும்னு நினச்சிருப்போம்? எப்படியெல்லாம் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாம் பல நாட்கள் திட்டம் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் என்னென்ன, இருதாங்க கோடி பண்பலையின் இன்றைய வானவில் மேடை கூற அழைக்கிறது நம்ம வீட்டு கொண்டாட்டம். நம்ம வீட்டு கொண்டாட்டம் எப்படி இருக்கும் சொல்ல வாருங்க. கோடி பண்பலையோடு இணைந்து சகோதரிகள் 24, 24, 24 அறிமுக உள்ளங்கள் 24, 24, 26 மற்ற அனைத்து நீய உறவுகளும் 24, 24, 29 290, 333 முன்னிணைப்பிற்கு 0, 45, 42 நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். மெல்லன் ரமேஷ்.

எல்லா நாளும் கார்த்திகை, எல்லா நாளும் கொண்டாட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டு கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அதுதாங்க கோடை பண்பலை இன்று வானவில் நம்மை பேச அழைக்கிறது. வாங்க சொல்லலாம். வணக்கம். இனிப்பில் வந்துட்டீங்க கோடை பண்பலை நுறுப்புள்ளியா. இது நம்ம வீட்டு கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எவ்வளோ சிறப்பாக இருக்கும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஐயோ, எல்லாம் இப்படி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இவங்களெல்லாம் கூப்பிடணும்

0: இந்த மாதிரிலாம் நம்ம சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டாட்டத்தில் எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும். அது எப்படிப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல இப்போது நம்ம நேயர் வராங்க. வாங்க பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நாங்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திலேருந்து பேசுகிறோங்கம்மா. பத்மா ரமேஷ்.
0: பத்மா ரமேஷ், சொல்லுங்கம்மா.
1: அம்மா, நாங்கள் கோடை எஃப்எம் ரொம்ப விரும்பி கேட்போங்கம்மா. உதய விழா கொண்டாட்டத்துக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கம்மா.
0: சரி சரி, மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் ஒரு கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்?
1: எங்கள் வீட்டில் ஒரு கொண்டாட்டம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக தாங்கம்மா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட்டா எப்போ வரும், ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் போதே அது எப்போ வரும், அதுக்கு என்னென்ன பண்ணலான்றத வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்.
0: பத்மா அம்மாவும் அப்படிதான்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு இங்க லைன் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: இதுவும் ஒரு கொண்டாட்டம் தானே? அப்படிதானே,
1: பெரிய கொண்டாட்டம் தாங்க.
0: எதிர்பார்த்துட்டே இருந்தது, உடனே கிடைக்காம நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஒரு
1: ரொம்ப சந்தோஷங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்.
0: மகிழ்ச்சிமா தொடர்ந்து பண்பலையோடு இணைந்துருங்க. நன்றிமா கூடை பண்பலையோடு. இப்போ யாரு எங்கிருந்து வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்துக்கு அப்புறமா பேசலாம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கவுன்சிலிங் கோட் 2624.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
14: தங்க நகைகளுக்கு 60% VA வில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
13: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி.
15: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
16: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டுமாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
15: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
17: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
18: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
17: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
18: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
19: கவுன்சிலிங் கோட் 4959.
17: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
0: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணித்துறை மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: அனில் பாஸ்தா,
2: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
0: ஒன்பது மணி 15 நிமிடத்தில் கோடை பண்பலையோடு இணைந்திருக்கும் வானவில் நிகழ்ச்சியில இப்போ யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம், வாங்க பேசலாம்.
5: காலை வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வடமுதிரி கோபரகிருஷ்ணன். மேடம் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
5: அனைவருக்கும் இனிய உதயவிழா நல்வாழ்த்துக்கள் மேடம். 27 ஆண்டு
0: மகிழ்ச்சிங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா, உங்க வீட்டு கொண்டாட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்?
5: மேடம் வந்து இப்போ வந்து உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடைகள் வந்து எடுத்து கொடுத்துருவோம் மேடம். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வர சொல்லிடுவோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர சொல்லிட்டு இப்போ உறவினர்களுக்கெல்லாம் சரியா வந்து விருந்து அப்போ கவனிக்க முடியாது அப்படின்றதுக்காக முன்னாடியே வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உறவினர்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் விழாக்கள் அன்னைக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் மேடம். அப்படி பண்ணும் பொழுது வந்து உறவினர்கள் வந்து மனசு கஷ்டப்படாம இருக்கும். அதே மாதிரி வந்தவங்களையும் கவனிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணுவோம் மேடம்.
0: அழகு அழகு, நீங்க சொல்லும் போதே வந்து எவ்வளவு ஒரு நிறைவானதா இருக்கும். அவங்களோட வந்தவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனமும் வந்து நிறைவானதா இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நம்ம வீட்டு கொண்டாட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதைதான் கோடி பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி இன்று கேட்டு இருக்கிறது. இப்போ இனிப்புல யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம், வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் அக்கா.
0: சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: கார்த்திகா.
0: கார்த்திகா, எங்கிருந்து பேசுறீங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம்.
0: அப்படியா, சரி. இப்ப சொல்லுங்க, காது குத்து. எல்லாருமே அதாவது நம்ம விடுமுறை நாட்கள்லயே பாருங்க, நம்ம சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறப்பயே அந்த நாள் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும். அதுலயும் ஒரு விழா அப்படின்னா அது சொல்லவே வேணாம், அப்படிதானே? நன்றிம்மா கோடி பண்பலையோடு இணைந்ததற்கு. கோடி பண்பலையில் வானவில் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் கோடி பண்பலை 100.5.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
11: அனில் சோயா சங்க்ஸ்.
12: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?

0: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கோடை பன்மலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.
5: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டுகளிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
6: இன்று
5: முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்!
10: கோடை பண்பலை 100.5.

0: 27வது
1: உதய விழா.
2: உதய விழா, உதய விழா.
1: அம்மா காத்தாயி
0: முதலாளி,
1: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
3: விவரமா சொல்லுப்பா.
0: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
1: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
0: சரியா 2:30 தொடங்க இருக்கு.
3: தலைவர் சிங்க வந்துட்டாதா?
0: நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
1: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.

0: அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
1: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
2: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
0: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
3: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
1: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
4: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
0: என்ன வசனம் பேச வராரு?
1: அது ரகசியம்.
3: யாரடா சொல்ற?
0: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறிகை வர இருக்கு.
3: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சுக்கணி, எப்படி எல்லாம் உன் கால வந்து கடறனா?
1: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
5: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
0: அதுக்கப்புறம் என்ன மாவன் மச்சான் தான்.
6: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
1: கலக்கலா
0: கலக்கல் வண்ண துரிகை
1: நேயர்கள் பங்களிப்போட
0: நேரலையா வர இருக்கு.
7: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
1: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
0: தலையங்க நிகழ்ச்சியான
1: வானவில் வர இருக்கு.
8: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
0: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
1: பரிசுகளை கொடுக்கறோம்,
0: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
3: ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பிட வேண்டியது.
0: கோடை பண்பலை 100.5 உதய விழா
1: 12 ஞாயிற்றுக்கிழமை
0: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
1: அனைவரும் வருக,
0: அன்பை அள்ளித்தருக.

0: 9:26 நாம கேட்டிருக்கோம் கோடிப்பண்பலையிலேருந்து வானவில். நம்ம வீட்டு கொண்டாட்டம் ரொம்ப அழகாக நம்ம நேர்கள் எல்லாமே பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டு கொண்டாட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: இப்ப பாத்தீங்களா, எனக்கு ரெண்டு பேத்தி ஒரு பேர் இருக்காங்கம்மா. அவங்க இந்த பிறந்த நாளப்ப தாத்தா நீங்க வந்தா தான் பிறந்த நாளை கொண்டாடுவோம் அப்படிப்பாங்க. ஏ கண்ணு அப்படின்னா, நீங்க வரும்போது ஏதோ சும்மா வர மாட்டீங்கல்ல, பரிசு பொருளோட வருவீங்கல்ல அப்படிம்பாங்க. அதாவது அது என்ன எனக்கு வரலனா கூட அந்த எண்ணத்தை தூண்டுவாங்க. அப்புறமேட்டுக்கு உண்டி வாங்கி வச்சிருந்த கொண்டாட்டத்துல நீங்க முதமொத காசு கொடுங்க தாத்தா, அப்பதான் உண்டியே ரொம்பும்பாங்க. இதெல்லாம் என்னதுங்களா, நம்மள அதாவது என்னதுதான் ஒரு பண்பே பண்பை வளர்த்துறாங்க. கொடுத்து நம்ம காமிக்கணும், கொடுத்து செய்யணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளை நம்மகிட்ட பாடம் கடத்துறாங்க. அதே மாதிரிமா நேத்திக்கு பாத்தீங்களா, ஒரு விழா பேரை வந்திருந்தா தியானாஜிதன், ஒரு விழாவில் கலந்துக்கிட்டார். அதாவது பொது அறிவு மாதிரி மாநில லெவல்ல, மாநில இந்திய லெவல்லயே
0: உங்களுடைய பேரு
1: பாத்தீங்கன்னா 108th இடத்துல வந்தாரு. நான் சொன்னேன் கண்ணே, 108 வந்திருக்கிறேன் கண்ணே அப்படின்னு. தாத்தா 1000 பேர் கலந்துருக்காங்க, 108 வந்திருக்குல்ல தாத்தா, அது உங்களுக்கு பெருமை தானே தாத்தா,
0: சிறப்பு. அதாவது
1: அதுல நீங்க கொடைக்கானல் வானிலையில
0: சொல்லுவீங்கல்லங்கறான், சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்ற கூடிய வார்த்தையை வந்து நம்ம வந்து யதார்த்தமா தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து பல அர்த்தங்கள் வந்து புரிய வைக்கக்கூடியதா இருக்கும். அதுவும் இல்லாம நமக்கே அவங்க பாடம் எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து நீங்க சொன்ன அந்த போட்டியில அவங்க கலந்து கொண்டதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம்.
1: அங்க நான் கொஞ்சம் தாமதம் போயிட்டேன், அவங்க இன்னொரு தாத்தா சொல்றாங்களாம், எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க ஈங்கோ தாத்தா மட்டும் வரல, என்ன சொல்றதில்ல, எல்லாரும் வந்துட்டாங்க, இங்க ஈங்கோ தாத்தா மட்டும் வரல.
0: இப்ப நிச்சயமா அடுத்த முறை வந்து நீங்க என்ன நினைப்பீங்க, கண்டிப்பா அந்த இதுக்கு சரியான நேரத்துல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மட்டும் இல்லாம நீங்க முதலே சொன்ன மாதிரி அந்த உண்ணி எல்லாம் கொடுக்கறப்ப உங்களுடைய சேமிப்பு பழக்கத்தை வளர்க்கக்கூடியதா இருக்கும். அதான் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே

0: எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விடயமாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்கய்யா, நஞ்சிங்கய்யா. இப்போது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயவரவு வாங்க பேசலாம். கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில் 9:29 வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் புசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன்மா. நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்குங்கய்யா, சொல்லுங்கய்யா.
1: அதாவதுங்கம்மா, நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் எல்லாமே கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரையில் நம்மளோட இருப்பாங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலையின் வாய்ப்பா வெளியே கிளம்பிடுவாங்க. அந்த விழா கொண்டாட்டம் வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து ஒரு திருவிழா நடக்கும் பொழுது எல்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோ நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா தங்கச்சி மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லா விதத்தையும் அழைத்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறி நம்மளும் கூட உட்காந்து நம்ம சாப்பிடுற ஒரு கொண்டாட்டம் இருக்கும் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம், இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் இருந்தா தான் அந்த விழாதாம சிறப்பா இருக்கும்.
0: எல்லாரும் சேர்றாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா, அருமையா சொன்னீங்க, நன்றிங்கய்யா. நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.8 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
11: அனைவருக்கும் வணக்கம்.
12: அனைவருக்கும் வணக்கம்.
13: அனைவருக்கும் வணக்கம்.
14: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
15: வாழ்த்து தென்றல்,
16: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
17: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
15: இருபத்தி 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
16: வருகிற ஜூலை 12ஆம் தேதி
17: ஞாயிற்றுக்கிழமை
16: பிற்பகல் 2:30
17: உதய விழா கொண்டாட்டம்
14: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
16: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
15: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
17: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
16: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
17: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
16: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடன்

0: இசைப்பாடும் அன்பளை. இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சி நம்ம வீட்டு கொண்டாட்டம். இப்போ யாரு எங்கிருந்து வர போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இனிப்புல வந்துட்டு இங்க பேசலாம்.
1: அன்பளையின் 27 ஆண்டு உதய விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற வாழ்த்துவது தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சேரைப்பட்டிலிருந்து சையத்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கு. சொல்லுங்க ஐயா.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா. நம்ம வீட்டு கொண்டாட்டம்
1: எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விழானாவே பண்டிகை அப்படி இப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் துணி எடுப்போம். அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும், அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் எடுப்போம். இப்ப வந்து ஈகோ பிரஸ்டீஜ்ன்றதுனால வந்து எல்லாம் பேச முடியாத சூழ்நிலை ஆயிடுது. அதனால வந்து அந்த அந்த விழாவே போனதுனால அந்த விழா திரும்ப வருமான ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கம்மா. அதுதான் வருத்தமா இருக்கு.
0: எல்லாமே வந்து மாறும்ல கண்டிப்பா. அந்த விழாதானே வந்து உறவுகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒன்றிணைக்க கூடிய ஒன்று அடிப்படையா இருக்கக்கூடியது வந்து விழா இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நம்ம போறது, அங்க போய் எல்லாரும் வர்றது, நம்ம அந்த நேரத்துல நம்ம யார் கூடையாவது பேசாம இருந்தா கூட அவங்கள பாக்குறப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு புன்னகை, அதுதான் இல்லைங்க ஒரு சிறப்பான ஒன்னா இருக்கும். ஒன்பது மணி 36 நிமிடத்தில் பண்பலையோடு இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
2: 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் அக்கா.
0: மகிழ்ச்சிமா, நன்றிமா. சொல்லுங்க
2: அக்கா. பொண்ணுக்கு கல்யாணங்கா.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: வசந்தி, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து திருவாரூர்ல இருந்து வசந்தி பேசுறேக்கா.
0: சொல்லுங்க வசந்தி அம்மா.
2: இது அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்.
0: சரி.
2: நாங்க 4 பேர் அக்கா தங்கச்சி, அக்காவுக்கு பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, சித்தி, சித்தப்பா, மாமா எல்லாரையும் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. அது நினைச்சாவே இன்னைக்கு நெகிழ்ச்சியா இருக்குக்கா.
0: திரும்ப திரும்ப அந்த விழா வராதான்னு நம்ம யோசிப்போம்ல.
2: ஒரு ஏக்கமாவே இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும் போது இவ்வளவு சந்தோஷமா இருப்போமா அப்படிங்கறது கூட என் மனசுல தோணுச்சுக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா.
0: அந்த சந்தோஷம்
2: ஒண்ணுக்கா நினைவு மட்டும் சொல்லிடுறேக்கா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ எனக்கு கேக்கல சவுண்டு, எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என் பையன்கிட்ட, தம்பி எப்படியாவது எனக்கு ஒரு எஃப்எம் மட்டும் வாங்கிட்டாப்பா அப்படின்னு கேட்டேன்.
0: சரி.
2: அதே முந்தான நாள் நைட்டே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நிகழ்ச்சிக்கிட்டா வர முடியல, நம்ம இந்த நிகழ்ச்சியை கூட கேட்க முடியலன்னு எனக்கு உண்மையாலுமே அழுகையா இருந்துச்சு.
0: இப்ப உங்க அழுகை எல்லாம் ஆனந்த கண்ணீரா மாறிடுச்சா?
2: அப்புறம் முந்தா நாள் நைட்டு கொண்டாந்து வச்சோடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
0: அதுதாங்க நம்மளுடைய
2: போடுற மாதிரி செஞ்சு கொடுப்பான். இதை மட்டும் கேட்டாவே எனக்கு
0: போதும்.
2: எனக்கு நிம்மதியே இல்ல. ஐயோ எஃப்எம்ஏ கேட்க முடியலையே, போகலைனாலும் கேட்க முடியலன்னு ரொம்ப கவலையா இருந்தேக்கா.
0: உங்களுடைய கவலையெல்லாம் வந்து இப்ப சரியாயிருச்சா? எவ்வளவு மகிழ்ச்சியா. அதுவும் இல்லாம கேட்டது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பண்பலையோடு இணைந்து பேசவும் செஞ்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் வசந்தியம்மா. தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்க. நன்றிமா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
8: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
7: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
12: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
14: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் H. அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27th உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
15: இன்று
14: முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27th உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது

0: கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
6: கோடை பண்பலை 100.5 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: சொந்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பண்டிகை தாங்க. அதில் எவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள்லாம் இருக்குன்றத நம்ம உணர்ந்தாலே தெரியும். இப்போ யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம், சொல்லுங்க.
1: 27 உதவிழாவுக்கு வரும் எங்கள் மாவட்டத்தில் அனைத்து நல்லவர்களையும் வருக வருக மனமார்ந்த வரவேற்கிறேன். நாமக்கல் மாவட்டம் வருகப்பட்டி அயன் செந்தில்.
0: மகிழ்ச்சிங்க செந்திலையா, சொல்லுங்க எப்படிப்பட்டதா இருக்கும் கொண்டாட்டம் உங்க வீட்டில்?
1: சகோதரி, இப்ப பாப்பா மனம் வச்சிருந்தோம். அது பாத்தீங்கன்னாக்கா உரம்புறது வரைக்கும் எந்த உரமும் எனக்கு தெரியாது. முத முத அந்த விழாவுக்கு தான் எல்லா உரமும் அழைச்சிருந்தோம். வந்து எல்லாரும் பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணாங்க.
0: அற்புதமான நிகழ்வு எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்கய்யா. இப்போ அடுத்த நேயர் வாங்க பேசலாம். 9:48 கோடி பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில் வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னத்தூர் செம்மாண்டம்பாளையத்திலிருந்து பூங்கொடி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க பூங்கொடி அம்மா.
2: சரிங்கம்மா,
0: உங்களுடைய பேச்சிலேயே தெரியுது உங்க மனசு வந்து எவ்வளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிமா, பண்பலையோடு இணைந்திருங்கள். இப்போ யார் இங்கிருந்து வானவில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேய வணக்கம்.
3: வணக்கங்கம்மா,
0: சொல்லுங்க ஐயா.
3: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்க தங்கவேலையா.
3: உண்மையிலேயே இன்னைக்குதான் நம்ம வீட்டு கொண்டாட்டம்.
0: நாங்களாம்
3: அதுக்கு ரொம்ப நாளா திட்டமிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்.
0: இன்னைக்கு
3: சிறப்பா கொண்டாட போறோம். அதே எங்க வீட்டு கொண்டாட்டம். ரொம்ப நன்றிமா, எல்லாரும் வந்து சேருங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. அதுலவா கொண்டாட்டம், எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல குழுமக்கூடிய அந்த நேரம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாரு. இப்போ யாரு எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கூடி

0: பண்பலையில்
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ஒன்பது மணி 53 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்திருக்கும் வானவில் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட வரக்கூடிய நேய உறவு வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் ஆலமட்டியிலிருந்து எஸ் ராமர்.
2: சொல்லுங்க ராமரையா.
3: மேடம், நம்ம இன்னைக்கு இருந்த நிகழ்ச்சியை நான் என்னைக்கோ எதிர்பார்த்துக்கிட்டே நான் இருக்கேன். என்னுடைய இல்ல விழாவில் என்னுடைய பிள்ளைகள் திருமணத்துக்கு, ஏற்கனவே என் திருமணத்துக்கு செம்மையாட்டையும் செஞ்சேன். அதே போல என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யற விசேஷங்கள்ல தமிழகத்துல ஃபர்ஸ்ட் வந்து உபசரிப்பு என்னன்னா, வர்றவங்கள வாண்டு சொல்றது, ரெண்டாவது அவங்களுக்கான உணவு கொடுக்கறதும்
2: தான்.
3: அந்த வகையில ஒரே ஊர்ல ஒரே தெருவுல ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தா கூட என்னுடைய இல்லை விழாவுக்கு வர்றவங்க தான் நல்லா சாப்பாடு இருக்கும் செய்யும் அப்படின்னு நினைச்சு என்கிட்ட வரணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்பெஷலா நல்ல முறையில செஞ்சு செம்மையா செஞ்சு அனுப்பணும்னு நினைக்கிறேன்.

0: விருந்து படைச்சு அந்த வகையில கையில குழந்தைய பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு பூராமே ஒவ்வொரு பேனா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில எந்தவித ஒரு பாகுபாடு இல்லாம வர்றவங்க எல்லா பேருக்குமே நம்ம பத்திரிக்கை வந்து ஒரு பத்திரிக்கை வந்து 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு அடிக்கலாம், அது தப்பு இல்ல, அது பாத்துருந்தா அப்படி போட்டுருவாங்க, அதை வாழ்த்த மாட்டாங்க. ஆனா சாப்பிடுறதா மட்டும்தான் போதும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதை இன்னும் சிறப்பா சூப்பரா செய்யணும், சூப்பு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும், வாங்கி கொடுக்கறது கிடையாது, பொருளத்தே வாங்கணும், ப்ரிப்பரேஷன் அது நம்ம கிட்ட தான். அந்த வகையில உணவு தயாரிப்பாளர்களா தமிழ்நாட்டுகளா யார் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்றத நினைச்சு செய்யணும்.
1: அதாவது வந்தவங்க மனமார வயிறார வந்து நிறைவடைய கூடியது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒன்று. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி உணவு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய வயிறார அதை உணவை வந்து உண்டு அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை நம்ம கவனிக்கிறது இப்போ சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம கவனிக்கக்கூடியது. நீங்கள் சொன்ன மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தையே வந்து வந்தவங்க எல்லாருக்குமே நிறைவானதாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. இப்போது இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு வணக்கம். கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியம். வணக்கம்மா. 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் கோடை பண்பலை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துக்கு.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: பருமாறது பள்ளிக்கூடத்துலதான் நடத்தினேன், ஏன்னா அந்த சூழ்நிலை ரொம்ப வசதி இல்ல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு காது குத்து வச்சிருந்தேன், காதணி விழா. அத வந்து ஒரு மண்டபத்துல வச்சு எல்லாத்தோட உறவினர்கள் பேரெல்லாம் பத்திரிகையில அடிக்கணும்னு நினைச்சேன். என் கல்யாணத்துக்கு அது மாதிரி பண்ணேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்க காது குத்துக்கு இன்னும் உறவினர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. என் மனைவியோட சொந்தக்காரவங்க இப்படி எல்லாத்தையுமே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் அந்த பேரெல்லாம் சேகர்
1: பேசிட்டே இருந்தாங்க.
2: பேர் பத்திரிகையில போடுவது மிக மிக முக்கியம். அந்த விழாவை சிம்பிளா செஞ்சாலும் சிறப்பா செஞ்சேன்னு ஒரு மன திருப்தி. அந்த பத்திரிகை எல்லா பேரையும் போட்டு அடிச்சது, எல்லாரும் வந்து எங்க பிள்ளைங்களை வாழ்த்துனது மறக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், பத்திரிகையில பேரை போடுங்க எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும்.
1: அதாவது எல்லாத்துக்கான தயாரிப்புன்னு ஒண்ணு இருக்குங்களா, யாரையாவது நம்ம வந்து நினைச்சிட்டே இருப்போம், எப்படியாவது எப்படி அது வந்து நம்ம மறக்கிறோம் அப்படின்றதே தெரியாது. அது வந்து முன் தயாரிப்பு அப்படின்றது ஒண்ணுதான்.
2: 3 மாசத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணிட்டேன். யாரு பேரை போடணும், உறவின மனைவி பேரு, தாய் மாமன் பேரு, பெரியப்பா பேரு,
1: எல்லார் பேரையும் போட்டு சிறப்பா முடிச்சிட்டீங்க அப்படிதானே. நன்றிங்க, ரொம்ப அழகா பேசினீங்க. கோடி பண்பலையோடு நம்ம வானவில் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிறைவான நேரத்துக்கே நம்ம வந்துட்டோம். அதுலேயும் நம்ம வீட்டு கொண்டாட்டம், கொண்டாட்டோன்ற வார்த்தைக்குள்ளேயே ஒட்டு மொத்தமாக எல்லாமே அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். நம்ம மனம் எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் முழுமையாக நிறைவு அடையும் போது மனம் முழுவதுமே அளவிட முடியாத அட்டகாசமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக தான் இருக்கும். சொந்தங்களை தேடி அவங்களோட வீட்டுக்கு போய் பல ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே இடத்துல வர வச்சு சந்திக்க வைக்கிறது, மனம் விட்டு பேசுறது, பிரிந்த பல உறவுகள் ஒன்றா இணையக்கூடியது அந்த விழா காலத்தில் தாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக தான் இருக்கும். வந்தவங்க எல்லாருடைய மனம் முழுமையாக நிறைவு செய்யும் வகையில் இருக்கக்கூடியது நம்மளுடைய உபசரிப்பு அப்படின்னே சொல்லலாம். விழாவிற்கு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் புன்னகையோடு முக மலர்ச்சியோடு வரவேற்கிறதே மிகச்சிறந்த ஒன்று. இப்படிப்பட்ட கொண்டாட்டம் எல்லாமே அன்பின் வெளிப்பாடு தாங்க. அன்பின் ஆணிவேராக இருக்கக்கூடியது உறவுகள் தான். உறவுகளின் சிறப்பும் அதுதான். எல்லா கொண்டாட்டத்திலையும் அன்பு ஒன்று தான் அடித்தளம். அன்பு ஒன்றுதான் முழுமையான அடித்தளம். அன்புதாங்க அகிலத்தின் மகுடம். மகுடம் சூடுவோம் மகிழ்ச்சியோடு என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
3: நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு பொறியியல்நுட்பம் பிவி பிஜு, கேஆர் ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியாக்கம் யுவபாலா. கோடி பண்பலில் இனி பண்பலை வானவில் இந்தியா தர காத்திருக்கிறது வியத்தக இந்தியா.

அரசாங்கங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்பட துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: மகிழ்வான வணக்கம் நேர்களே. மொழியின் ஒலி சொல்லும் சிற்பக்கலைகள், கற்பனையின் கலை வெளிப்பாடாய் காட்சியளிக்கும் கட்டடக்கலைகள், இயற்கை வரைந்த ஓவியத்தின் எழில்மிகு காட்சியகங்கள், கலகலப்பாய் களி போட்டிடும் பல்வகை கலாச்சாரங்கள், தேடலின் புத்தகத்தில் தெவிட்டாத பல்வேறு

ரகசியங்களை அள்ளித் தரும். நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் நம்ம எல்லாருக்குமே உற்சாகமான நாள். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும்.

0: செவித்தீண்டும் செல்ல பிள்ளையாய், மதியூட்டும் மறைமுக ஆசானாய், ஆறுதல் தரும் அன்பு உறவாய், ஊக்கமோட்டும் உந்து சக்தியாய், தனிமையின் துணையாய், தடைகளை தாண்டி செல்ல வழியாய்,
1: 100.5
0: என்றும் நம்மோடு பயணித்து நம் அன்றாடங்களில் ஒன்றாகி இருக்கும்
2: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேசத்தின் தாய்மடியாம் நம் கோடை பண்பலை 100.5 உதய நாள் கொண்டாட்டத்தை குதூகலமா கொண்டாட பயணித்துக் கொண்டிருக்க கூடிய இந்த வேளையில காற்று வழியே சுற்றுப்பயணமாக நம்ம வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக எங்கு பயணிக்க இருக்கோம் என்பதை தெரிந்து கொள்வோமா? மத்திய பிரதேசத்துல முத்து மசூதி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிக்கந்தர் பேகத்திற்காக பரிசாக வழங்கிய மகால் பற்றி தெரியுமா? போபாலின் அரோரா மலைப்பகுதிகளில் என்ன அமைஞ்சிருக்கு? இவை பற்றி சந்திக்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடி பண்பலை நூறுபிளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
14: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் H. அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27th உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து

0: நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
1: இன்று
0: முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: இந்தியாவின் காட்சி உலாவாக காற்றலையில் பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, குறிப்பு வினாக்களை கொண்டு ஏதேனும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? தின்னமா முயற்சி செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட விடைய சரிதானா என்பதை நம்முடைய பயணத்தின் போது தெளிவுபடுத்திக் கொள்வோம். நம்முடைய கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபால்ல இருக்கக்கூடிய போஜ் தலாப், சோட்டா தலாப், வன்பிகார் தேசிய பூங்கா ஆகிய இடங்களை சுத்தி பார்த்தோம். இன்றைக்கும் நம்முடைய பயணத்தின் தொடர்ச்சி நீளவிருப்பது போபாலின் சுற்றுலா தலங்கள்ல தான். அந்த வகையில இப்ப நாம எங்க வந்திருக்கோம் என்பத உற்று நோக்குங்க.
1: இங்க பாருங்களே, எவ்வளோ பெரிய சிவப்பு வண்ண மணற்கற்களால கட்டப்பட்ட உயரமான கட்டடம். இதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும் போதே முகலாய கட்டடக்கலையின் சாயல் தெரியுது. ஏன்னா அவ்வளவு நுணுக்கமான வளைவுகள், வேலைப்பாடுகள், உயரமான மினாராக்கள், பெரிய பெரிய அறைகள், இப்படி பலவற்றை பார்க்க முடியுது. நாம வந்த நுழைவு வாயிலோட இரு பக்கங்கள்லயும் அழகான பழிங்கால கட்டப்பட்ட நீர்த்தொட்டிகள் இருந்தன. இத கட்டண மன்னர் மிகுந்த கலைநயம் கொண்டவராகத்தான் இருக்கணும். இதன் வடிவத்தை பார்க்கிறப்போ தின்னமா இது ஓர் மசூதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க நினைக்கிறது சரியா
0: அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுதுங்க. 100 விழுக்காடு உங்களோட எண்ண ஓட்டம் சரிதான். நாம இப்ப பார்க்க வந்திருக்க கூடிய இந்த அழகான கலைப்படைப்பு மோதி மஸ்ஜித். இப்ப நாம பிரம்மாண்டமான வளைவை கொண்ட நுழைவு வாயில் வழியா இந்த மசூதிக்குள்ள வந்திருக்கோம். இந்த பிரம்மாண்டமான வளாகத்தை சற்று உற்று நோக்குங்களே. இங்க பாருங்க, சுற்றிலும் சிவப்பு வண்ண மணற்கற்களால கட்டப்பட்ட அழகான பிரம்மாண்டமான வளைவுகளையும் மினாராக்களையும் கொண்ட கட்டடங்கள் இருக்கின்றன. ஆனா அதனுடைய மையத்துல வெள்ளை பளிங்கால கட்டப்பட்ட இந்த பகுதி பார்க்கவே ரொம்ப அழகான ஈர்ப்பா இருக்கு. அதுலயும் அதனோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய குவிமாடங்கள், அந்த குவிமாடத்தோட உச்சியில இருக்கக்கூடிய தங்க வண்ண கோபுர கலசம் போன்ற அமைப்பு, வெள்ளை மாளிகையின் இரு பக்கங்கள்லயும் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவப்பு வண்ண உயரமான மினாராக்கள் இந்த கட்டடத்திற்கு மேலும் அழகூட்டுவதா அமைஞ்சிருக்கு. இதனாலதான் இந்த மசூதிய மத்திய பிரதேசத்தின் முத்து மசூதி என அழைக்கிறாங்க. சரிங்க, அப்படியே இந்த அழகான கட்டடத்திற்குள்ள நடந்து சென்று சுத்தி பார்த்துக்கிட்டு இந்த இடம் பற்றின தகவல்களையும் அறிந்து கொள்வோமா? போபால்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பல மசூதிகள்ல இந்த மோதி மசூதியும் ஒன்று. மசூதிகளின் நகரம் என அழைக்கப்படும் போபால்ல கம்பீரமா நிற்கும் நேர்த்தியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களோட ஒப்பிடும் போது இந்த மசூதி அளவில் சற்றே சிறியதாக இருந்தாலும் மோதி மசூதியும் அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதுறாங்க. இந்த புகழ்பெற்ற வரலாற்று சின்னம் போபாலை சேர்ந்த குர்ஷியா பேகத்தின் மகளான சிக்கந்தர் ஜஹான் பேகத்தால 1860 ஆண்டில் கட்டப்பட்டதாங்க. பொதுவாவே இந்த மசூதிய பார்வையிட வரக்கூடியவங்க இதை கட்டிய மன்னர் யார் என சிந்திப்பாங்க. ஆனா இத கட்டினவங்க சிக்கந்தர் பேகம். இவங்க ஒரு மரபு மீறிய பெண்மணியாக அடிமைத்தனத்தை ஒழித்து நகரம் முழுவதும் முற்போக்கு பெண் என்ற போக்கிற்கு வழிவகுத்தார் என சொல்றாங்க. சிக்கந்தர் பேகம் தன்னுடைய தைரியத்திற்காகவும் வீரத்திற்காகவும் நன்கு அறியப்பட்டவங்களாங்க. அவங்க ஒரு ஆணை போல உடை

அணிந்து முக்காடு அணியாம குதிரை சவாரி செய்வாங்களாம். போபால் நகர்ல முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்களின் போக்கிற்கு அவங்க அடித்தளம் இட்டாங்க எனவும், மேலும் இந்த புரட்சிகர விடுதலை பெற்ற மற்றும் முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்ணுக்கு மோதி மசூதி ஒரு சான்றாக விளங்குகிறது எனவும் கருதப்படுது. தனது தாராள குணத்திற்காக உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட சிக்கந்தர் பேகம் இந்த பகுதியில ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கட்டடக்கலை வளர்ச்சியை தொடங்கினாங்களாம். அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் போபால்ல சாலைகள், கட்டடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டன. அவற்றுள் இந்த மோதி மசூதி ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என சொல்லப்படுது. முத்து மசூதி என்று பிரபலமா அறியப்படக்கூடிய இந்த மசூதி நகரத்தோட மைய பகுதியில அமைந்துள்ளதோடு இந்தியாவில போபால் பேகம்களின் வளமான வரலாற்றை பிரதிபலிக்கிறது. போபால்ல உள்ள இந்த மோதி மஸ்ஜித்தின் கட்டடக்கலை அதன் அளவை தவிர டெல்லியில உள்ள ஜமா மஸ்ஜித்தின் கட்டடக்கலையை மிகவும் ஒத்திருக்கிறது என சொல்றாங்க. இந்த மோதி மஸ்ஜித் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன முகப்பையும் அதன் உச்சியில இரண்டு சிறிய குவிமாடங்களையும் கொண்டிருக்கு. மசூதியின் பிரதான கட்டிடத்தின் இருபுறமும் உள்ள இரண்டு அடர் சிவப்பு கோபுரங்கள் அதே அளவு அழகாகவும் வசீகரமாகவும் உள்ளன. இந்த மசூதியின் கட்டுமானம் 1854 தொடங்கி 1860 வரை நடைபெற்றதாம். மேலும் இது அந்த காலத்துல பாரம்பரியத்திற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது என சொல்றாங்க. இந்த மசூதியின் கட்டடக்கலை பாணி பெரும்பாலும் இஸ்லாமிய பாணியில் உள்ளது. ஒப்பனை செய்யப்பட்ட மூன்று வாயில்கள், வராண்டாக்கள், விதானங்கள், முற்றத்தின் தரைத்தளம் மற்றும் கூம்பு வடிவ மினாராக்கள் அனைத்திலும் மணற்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன பிரதான மண்டபத்துல ஒப்பனை செய்யப்பட்ட அழகான வளைவு ஒன்றும் இருக்கு. கிழக்கு வாயிலின் இருபுறமும் பளிங்கு நீரூற்றுகளோடு கூடிய இரண்டு அங்க சுத்தி தொட்டிகளையும் காணலாம். மையத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய தொழுகை மண்டபம் ஒரு உண்மையான முத்து போல தோற்றமளித்து பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாயிருக்கு. இந்த முழு அமைப்பும் ஓர் உயர்த்தப்பட்ட மேடையின் மீது கட்டப்பட்டிருக்கு. மேலும் பிரதான தொழுகை மண்டபம் இன்னும் உயரமா அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல இந்த இடம் மிகச்சிறந்த கட்டடக்கலை முறைகளை அழகான ஒப்பனை கூறுகளோடு இணக்கமா ஒன்றிணைக்கிறது. சரிங்க, புரட்சி மிக்க சிக்கந்தர் பேகத்தோட கலை படைப்ப முழுவதுமா கண்டுகளிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு பயணிக்கலாமா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
9: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
8: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னாசல்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
1: கூடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
0: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
1: ஆனந்தம் பெருக,
0: அனைவரும் வருகை.

பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம மத்திய பிரதேசத்தின் போபால்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் பார்வையிட்டு இருக்கோம். சரிங்க, போபால்ல அடுத்ததா கட்டடக்கலையில் மாறுபட்ட தோற்றத்துல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன இடம், அந்த கட்டடக்கலை எப்படி இருக்கு என்பத பார்த்தலாமா? இப்போ நாம நிக்கிற இடத்துல நமக்கு முன்புதான் இருக்கக்கூடிய கட்டடத்தை பாருங்களேன். இதன் வெளிப்புற தோற்றமே எவ்வளவு வேறுபட்டதா இருக்கு. குறிப்பா அதனுடைய மேல் பகுதியை பாருங்க, முக்கோண வடிவ அமைப்புகள் தான் மிகுதியாக இருக்கின்றன. அதுலயும் சிக்கலான வடிவமைப்புகள் மிகுந்திருக்கின்றன. பல வகையான நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஒவ்வொரு இடத்திலும் செய்யப்பட்டிருக்கு. பொதுவா சில கட்டட அமைப்புகளை பார்க்கும் போது நம்மளால எளிதா கண்டுபிடிக்க முடியும், இது இந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இதை பார்க்கும் போது இந்த கட்டிடக்கலை யாருடைய காலத்தை சார்ந்ததா இருக்கும் என்ற ஐயம் நமக்குள்ள எழும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சி வழியா நாமும் பலதரப்பட்ட கட்டடக்கலை வடிவமைப்புகளை பார்த்திருக்கோம். இந்த பிரம்மாண்டமான கட்டடக்கலை கொண்ட இந்த இடத்தோட பெயர் என்ன, இது எப்படி உருவாக்கப்பட்டது என்பத இந்த இடத்துல நின்னு இந்த கலைப்படைப்பை பார்த்துக்கிட்டு அறிந்து கொள்வோம். கோபால் சந்திப்புல இருந்து 4 கல் தொலைவுல சௌஹத் மஹால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடமாக அமைஞ்சிருக்கு. சௌஹத் பகுதியோட நுழைவு வாயில அமைஞ்சிருக்க கூடிய இது போபாலின் மிகவும் தனித்துவமான கட்டிடக்கலை அற்புதங்கள்ல ஒன்றா இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் போபால்ல பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள்ல ஒன்றாகவும் திகழ்கிறதாம். போபாலோட முதல் முழுமையான பெண் ஆட்சியாளரான சிக்கந்தர் ஜஹான் பேகமிற்கு திருமண பரிசாக இந்த சௌஹத் மஹால் 1830களில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. நாம இதற்கு முன்பதா பார்த்த முத்து மசூதிய கட்டினவங்க இந்த சிக்கந்தர் பேகம், அவங்களுக்கு பரிசா இந்த கட்டிடம் கட்டப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இது முன்னர் கிர்னிவாலா மைதானம் என்று அழைக்கப்பட்ட இக்பால் மைதானத்தை சுற்றியுள்ள போபாலின் புகழ்பெற்ற அரச முற்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்ததாங்க. போபாலின் மைய பகுதியில உள்ள மற்ற கட்டிடங்களோடு ஒப்பிடும் போது கட்டிடக்கலை ரீதியாகவும் இது சற்று வித்தியாசமானதா இருந்திருக்கு. இந்த கட்டிடம் மறுமலர்ச்சிக்கு பிந்தைய மற்றும் கோதிக் பாணிகளை இணைக்கும் பல மேற்கத்திய கூறுகளை கொண்டிருக்கு. புகழ்பெற்ற பிரெஞ்சு மன்னர்களின் வழித்தோன்றல்களாக பரவலாக கருதப்படும் போபாலின் போர்பன் வம்சத்தினரால இதன் வடிவமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுது. இந்திய, இஸ்லாமிய மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் கலவையோடு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் கூரையானது சிக்கலான முக்கோண வடிவ வளைவுகளின் தொடரால ஒப்பனை செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதன் வெளிப்புறங்கள் கலை மேன்மையை வெளிப்படுத்தும் அழகான வடிவங்களை கொண்டுள்ளன. சௌஹத் மஹாலோட உச்சியில பிரம்மாண்டமான சதர் மன்சில் அமைஞ்சிருக்கு. இது மன்னர்களின் காலத்தின் போது பொதுமக்கள் சந்திக்கும் மண்டபமா பயன்படுத்தப்பட்டதா நம்புறாங்க. 4 புறமும் பசுமையான தோட்டங்களால சூழப்பட்ட இந்த சிவப்பு நிற மண்டபம் பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடம் காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திறந்திருக்குமாங்க. வெள்ளிக்கிழமைகளை மூடப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. சரிங்க, பழமையின் தோற்றத்தோடு கண்டுகளிக்க கூடிய இந்த சௌஹத் மஹால் அருகன்மையில நின்னு சில ஒளிப்படங்களை நம் வசமாக்கிக்கலாமா?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
5: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
4: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்த

0: மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
1: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
0: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
2: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணித்துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49 துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன்கோ.
6: கோடி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் H. அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டுகளிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
7: இன்று
6: முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

காற்று தேரில் கானங்களோடு காட்சி உலா நடத்தும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம மத்திய பிரதேசத்தின் தலைநகரமான போபால்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் சுவாரஸ்யமா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா நாம பார்வையிட வந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்த உடனேயே நீங்க எளிதா கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன நேர்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோமே. நாம போபால்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவில சுத்தி பார்க்க வந்திருக்கோம்னு நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா இதனுடைய வெளிப்புற தோற்றமே எவ்வளவு அழகா இருக்குல்ல. அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ணத்துல இந்த கோவில் மிகவும் அழகா காட்சி அளிக்குது. இதனோட வளைவுகளை பாருங்களேன், ஒவ்வொரு வாயிலையும் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்மள அப்படியே அந்த கட்டடக்கலைக்குள்ள ஈர்க்குது. வனப்புமிக்க நுழைவு வாயில் வழியா உள்ள வந்தோம். நீல வண்ணத்துல மிக நீண்ட செயற்கை நீரூற்று நமக்கு முன்புதான் அமைக்கப்பட்டிருக்கு. அதனோட இரு பக்கங்கள்லயும் அழகான பூந்தொட்டிகள் வச்சிருக்கிறாங்க. இவை நம்மள வரவேற்பது போலவே இருக்கு. இந்த வளாகம் முழுவதும் பாருங்களேன், பசுமை சூழல், அமைதியான இதமான சுற்றுச்சூழலை நமக்கு கொடுக்குது. அழகா பராமரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செடிகள் இந்த இடத்திற்கு மேலும் அழகூட்டது. சரி வாங்க, மெல்ல நடந்துகிட்டே இந்த கோவில் பற்றின தகவல்களையும் அறிந்து கொள்வோம். போபால்ல

பிர்லா மந்திர் என பிரபலமாக அறியப்படக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயணன் கோவில் அரோரா மலைகளுக்கு அருகிலுள்ள ஏரிக்கு தெற்கே போபாலின் மால்வியா நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. போபாலில் மிக உயரமான இடத்துல லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பிர்லா மந்திர் ஆன்மீக அனுபவத்தை வழங்குவதோடு மட்டுமில்லாமல் மூச்சடைக்க வைக்கும் அழகான போபாலின் நகர்ப்புற பரந்த காட்சியையும் வழங்குகிறது. அதோ அந்த பக்கமா பாருங்களேன், நிறைய பேரு போபாலோட அழக ரசிக்கிறாங்களா? வாங்க நாமளும் நடந்து போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம். பாருங்களேன் போபாலோட நகரத்தின் பெரும்பான்மையான காட்சிய உயரமான மலைப்பகுதியில இருந்து பார்க்கிறப்போ எவ்வளோ அழகா இருக்கு. நாம பார்வையிட்ட ஏரிகளின் அழகு இந்த நகரத்திற்கு எவ்வளவு வனப்பூட்டுகிறது என்பதை நேர்ல பார்ப்பதற்கான வாய்ப்பா இது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அப்படியே நமக்கு முன்பதா பாருங்க, பிரதான கோவிலோட வாயிலுக்கு முன்பு எவ்வளோ பெரிய சங்கு அமைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை பளிங்கால அமைக்கப்பட்ட இந்த சங்கு பார்க்கறதுக்கு அழகாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு. இந்த லக்ஷ்மி நாராயணன் கோவில் அதன் பழமையை பிரதிபலிக்கும் மணல் கலந்த மஞ்சள் நிறத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கோயிலோட ஒரு புறம் ஒரு பெரிய கோபுரம் அமைஞ்சிருக்கு. கோயிலின் நுழைவு வாயில் ஒரு அழகான வளைவின் வழியா அமைக்கப்பட்டு இருக்கு. பசுமையான புல் வழிகளால சூழப்பட்டுள்ளதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவிலுக்கு உள்ள லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானும் ஒன்றாக நின்ற நிலையில காட்சியளிக்கிறாங்க. அதே போல பார்வதி தேவியும் சிவபெருமானின் அழகான சன்னதியும் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கிறாங்க. இங்க அற்புதமான சன்னதியின் அமைதியான சூழல் பக்தர்களுக்கு ஆன்மீக ஆறுதலை அளிக்கிறது என சொல்லப்படுவதுண்டு. இந்த அழகான கோவில் பிர்லா அறக்கட்டளை மூலமாக கட்டப்பட்டதா சில தகவல்கள் சொல்கின்றன. நகரத்தோட நெருக்கடியான சூழல்ல இருந்து தப்பிச்சு ஆன்மீக அனுபவத்தோட அமைதியா இழைப்பார விரும்பக்கூடிய அனைவருக்கும் இந்த பிர்லா மந்திர் மிகச்சிறந்த ஈர்ப்பா இருக்கும் என இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சொல்றாங்க. சரிங்க, நாமளும் இந்த அழகான கோவில சுத்தி பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். அந்த இடமும் இந்த கோவிலுக்கு அருகன்மையில தான் அமைஞ்சிருக்கு. அந்த இடம் நம்மள பழங்காலத்துக்கே அழைச்சிட்டு போகும்னு சொல்லலாம். அப்படி என்ன இடமா இருக்கும் சிவிங்க?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
2: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
3: ஆமா, பெரிய மேஜிக் ஆக்சன்.
2: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பழமையின் பெருமையை பண்பலை வழியே அறிந்து கொள்ளும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம போபால்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம பிர்லா மந்திருக்கு அருகன்மையில இருக்கக்கூடிய பிர்லா அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம். பொதுவா சமூக அறிவியல் பாடம் அப்படின்னு எடுத்தாலே முதல்ல படிக்கக்கூடிய வரலாறு பகுதியில பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம் அப்படின்னு பல்வேறு வகையான காலகட்டங்களை பற்றியும், அந்த காலகட்டங்கள்ல பயன்படுத்திய பொருள்களை அகழாய்வு செய்து எடுத்ததை பற்றியும் நிறைய தகவல்களை படிப்போம். ஆனா இன்றைக்கு இப்போ நாம பழங்காலத்துல பயன்படுத்திய பொருள்களை அகழாய்வு செய்து எடுத்து அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க, அதை தான் பார்க்க போறோம். அதனால இந்த அருங்காட்சியகத்துல என்னவெல்லாம் இருக்கின்றன என்ற தகவலை முதல்ல அறிஞ்சுக்குவோம். அப்பதான் பார்வையிடும் போது நமக்கு பயனுள்ளதான் இருக்கும். போபால்ல இருக்கக்கூடிய இந்த பிர்லா அருங்காட்சியகத்தின் சூழல் அமைதியாகவும் அறிவார்ந்ததாகவும் கலாச்சார வளம் மிக்கதாகவும் இருக்கு. இங்குள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட காட்சியகங்களும் சிந்தனையுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட காட்சிகளும் பார்வையாளர்களை வரலாற்றை ஒருமுகப்படுத்தப்பட்ட ஓர் அர்த்தமுள்ள வழியில் ஆராய்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது என சொல்றாங்க. இந்த அமைதியான சூழல் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துவதோடு இந்த பகுதியோட தொல்பொருள் மற்றும் கலை பாரம்பரியத்தின் ஆழத்தை பார்வையாளர்கள் உள்வாங்கிக் கொள்ள வழிவகுக்குது. பிர்லா அருங்காட்சியகத்தின் தனிச்சிறப்பு என்னன்னா, பரமாரா, குப்தர் மற்றும் மத்திய இந்தியாவின் பிற முக்கிய வம்சங்களின் காலத்தைச் சேர்ந்த சிற்பங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள் மற்றும் கலைப்பொருள்களின் விரிவான தொகுப்பாக அமைந்துள்ளதுதான். இந்த காட்சிகள் மத்திய பிரதேசத்தின் கைவினை திறன் மற்றும் சமூக மத மரபுகளை பிரதிபலிக்கும் கோயில் கலை, கல் சிற்பங்கள் மற்றும் கலாச்சார பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகின்றன. அதன் நேர்த்தியான காட்சிப்படுத்துதல் கல்விசார் ஆராய்ச்சியை பொதுமக்களின் புரிதலோடு இணைப்பதால இது மாணவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் பாரம்பரிய ஆர்வலர்களுக்கு ஒரு முக்கிய இடமா விளங்குகிறது. இந்த அருங்காட்சியகத்துல 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்த முதன்மையான பரமாரா, கல்சூரி மற்றும் சந்தேலா வம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கற்கலை சிற்பங்களின் ஒரு விரிவான தொகுப்பு இருக்கு. இங்குள்ள காட்சி

பொருள்கள்ல சிவன், விஷ்ணு, துர்கா மற்றும் லக்ஷ்மி போன்ற தெய்வங்களின் நேர்த்தியான செதுக்கப்பட்ட சிலைகளும் இந்த பகுதி முழுவதும் உள்ள வரலாற்று தலங்களிலிருந்து மீட்கப்பட்ட கட்டடக்கலை பொருள்கள் மற்றும் கல்வெட்டுகளும் இந்த இடத்தில் அமைந்திருக்கின்றன. இந்த கலைப்பொருள்கள் இடைக்கால மத்திய இந்தியாவின் கலைச்சிறப்பையும் கோயில் கட்டுமான மரபுகளையும் பிரதிபலிக்கின்றன. இன்றும் பிர்லா அருங்காட்சியகம் போபால்ல ஒரு முக்கியமான கல்வி மற்றும் கலாச்சார அடையாளமாக திகழ்கிறது. இதனால தொல்லியல் மற்றும் பாரம்பரிய ஆய்வுகளில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ஒரு முக்கிய இடமா விளங்குகிறது. சரிங்க, இப்ப நாம இந்த பிர்லா அருங்காட்சியகத்துக்குள்ள சென்று உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைப்பொருளையும் பார்வையிட்டு அந்த காலகட்டத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க என்பதை கற்பனை செய்து பார்த்துட்டு வரலாமா?

இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்நகு இந்தியா. என்ன நேர்களே, எப்படி இருந்தது இன்றைய போபாலின் சுற்றுப்பயணம்? சிக்கந்தர் பேகத்தால கட்டப்பட்ட மோதி மஸ்ஜித், கட்டடக்கலை அற்புதங்களில் ஒன்றாக காட்சியளிக்கும் சௌகத் மஹால், பழங்கால மணற்கற்களின் வனப்பை அழகான அமைதியான சூழலோடு எடுத்துக்காட்டும் பிர்லா மந்திர், மத்திய பிரதேசத்தின் பல பகுதிகளில் அகழாய்வு செய்து எடுக்கப்பட்ட பழங்கால பொருள்களின் காட்சி தொகுப்பாக அமைந்திருக்கும் பிர்லா அருங்காட்சியகம். இதை பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டு காற்று வழியே காட்சிப்படுத்தியது உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பது உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி. இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட போபாலின் போஜ் தலாப்கு அருகன்மையில் அமைந்துள்ள தேசிய பூங்காவின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு வன்விகார் தேசிய பூங்கா என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் ஈரோடு 7ஆம் வகுப்பு மாணவன் ப அபினவ், வெங்கப்பூர் குமார், சின்னாளப்பட்டி சிவகாமி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், கே என் பாளையம் பேச்சிமுத்து, நாமக்கல் கணேசன், வெண்ணந்தூர் ராஜகோபால், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், மனவை க சந்திரசேகர், திருப்பூர் கே எஸ் ரேணுகா தேவி, நந்தவனம் பாளையம் சுபத் மாவதி, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. போபாலில் உள்ள மோதி மஸ்ஜித் யாரால் கட்டப்பட்டது? போபாலில் உள்ள மோதி மஸ்ஜித் யாரால் கட்டப்பட்டது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.

0: முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் பாட்டு பட்டாளம். இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வந்து ஒரே கருப்பொருளை மையப்படுத்தி நேயர்கள் பாடலை பாட போறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட
1: அதாவது நிகழ்ச்சியில இப்போ நாங்க இணைய போறோம் மெர்லின் ரமேஷும்
0: லக்ஷ்மி நாகேந்திரனும். இந்த ஒரே கருப்பொருள் அப்படின்னா திருவிழா வச்சுக்கலாமா? ஏன்னா பாடலும் அப்படிதான் வந்தது நம்மளுக்கு ஒழிக்கிட்டு
1: முழுவதுமே அப்படிதாங்க.
0: இன்னைக்கு முழுவதும் பட்டையை கிளப்புறோம் நைட் 8 மணி வரைக்கும் திருவிழா ஒரே கொண்டாட்டம் தான், நகல முடியாது.
1: இப்போ 11 மணிக்கு திருச்செங்கோடு பேருந்து நிலையத்துல இருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களோட பேருந்துகள் தயாரா இருக்கும். நம்ம நேயர்கள் எல்லாருமே சரியா பார்த்து உதய விழாவுக்கு எந்த பேருந்து கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்த்து பொறுமையா கவனமா வந்து பேருந்துல ஏறி
0: ஏறி விழா நடக்கிற அரங்குக்கு வந்துட்டு நம்மளோட சேர்ந்து ரொம்ப மகிழ்வா வந்து நிலையத்துல வந்து இருக்கக்கூடிய நம்மளும் சேர்ந்து கொண்டாட போறோம்.
1: ஆமா, எல்லாரும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமே இருக்கு அப்படிதானே.
0: அதே கருப்பொருள் இன்னைக்கு வந்து திருவிழாதான். திருவிழாவை மையப்படுத்தி பாடல்களை பாடணும். திருவிழா பாடல்கள்
1: அப்படின்னு எல்லார் வீட்டுலயும் வந்தா இவ கோவில் வர மாட்டா அப்படியா?
0: கோயில் வருவேன், புளியோதர சாப்பிடுறதுக்கே வருவேன். சரியா,
1: அந்த மாதிரி
0: இந்த மாதிரி கருப்பொருளோட நீங்க பாடணும் அப்படின்னா பொதுவான அன்பர்கள் 2429-93 சகோதரிகள் 2442-44 அறிமுக நேயர்கள் 2442-46 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0-45-42. நாங்க நாமக்கலுக்கு போயிட்டு இருக்கோங்க, கேட்கல. அதனால நாங்க கைபேசியில வந்து உடனே தொடர்பு கொண்டு போற வழியிலேயே பாடிட்டு போவோம்.
1: போற வழியில எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? அதுவே ஒரு விழாதான். அதை பத்தி சொல்லிட்டு ஒரு பாடலையும் பாடிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படிதான்ல?
0: அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்.
1: வாங்க வாங்க வாங்க.

0: பேருந்து இருக்க அப்படின்னு தெரியலனா அந்த பேருந்து அந்த கல்லூரி பெயரோடு இருக்குள்ளையா திருச்சக்கோடு
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னே இருக்கும். அது உதயவிழா சிறப்பு பேருந்து நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே அப்படியே பேருந்துல வாங்க, 2:30 உதயவிழா.
0: நம்ம சொந்தங்களும் அப்படிதான் போயிருக்காங்க.
1: ஆமா ஆமா, எங்க இருக்காங்க அப்படின்றத நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க, என்ன பாடல் பாட போறாங்க?
0: என்ன
1: நடக்குது, எங்க இருக்காங்க, யார் வர போறாங்க, ஒண்ணும் தெரியல.
0: சொன்னோம்ல போயிட்டு இருக்கும் போதே பாடுவோங்க நாங்க.
1: ஆமா ஆமா ஆமா, இப்ப யாரு பாட போறாவா, பேச போறாவா?
0: பாடுவாங்க பாடுவாங்க, வாங்கோ வந்துட்டாங்க. பேசுங்க.
2: கோடை பண்பலை 100.5 தேடி போகும் பண்பலை.
0: யார விட்டு கத்த விட்டுருக்கீங்க?
1: ஒரே சவுண்ட் தான் இருக்கு.
2: அளவுக்கு சத்தம்ன்ற மாதிரி இருக்கா? ஒரே அளப்பறை தாங்க முடியல.
0: உங்க அளப்பறை தான் எங்களுக்கு தாங்க முடியாது.
2: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களை நோக்கி பண்மலைய படையெடுத்து வருது அப்படின்னு சொல்லணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப அழகா பாட்டு பாடிட்டு இருக்காங்க.
3: வாங்கவே முடியல, அந்த அளவுக்கு சத்த வாடம் முற்ற அளவுக்கு. நாங்க எப்பயுமே பாட்டு போடுவோம், இங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து உங்களை பாக்குறதுக்காக கோடை பண்பலை 100.5 நாமக்கல் திருச்செங்கோடு நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க
0: கேப்போம்ல,
3: நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்துல நாமக்கல்ல நாங்க வந்துருவோம், அப்பனா எங்க இருப்போம்னு நீங்க யோசிங்க.
1: சொல்ல மாட்டோம்,
3: ஆசைப்படுறோம்.
4: வணக்கம் நேர்களே, நாங்க வந்து காலைல 5:30 கிளம்புறோம். ஆனா இன்னும் எங்க வரோம் அப்படின்னு இப்பதான் தேடி இருப்போங்க. கண்டிப்பா நாங்க வந்துட்டே இருக்கோம்.
0: கண்டிப்பா
4: எல்லாரையும் சந்திக்கிறது. நாங்களும் அவளா இருப்போம், நீங்களும் அவளா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். எல்லாரும் உற்சாகமா ஒரு சத்தத்தோட அப்படி தொடங்கலாமா?
5: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், இனிய முற்பகல் வணக்கம்.
1: எல்லாரும்
5: வந்துட்டே இருக்கோம், நீங்களும் அதே மாதிரி வந்துட்டே இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு
4: நடந்து வரீங்களா இல்ல எதுல வரீங்க அது சொல்லுங்க. ஒரு வாகனத்துல வந்துட்டு இருக்கோங்க, அந்த வாகனம் வந்துகிட்டே இருக்கு உங்களை தேடி. உங்க பிள்ளைகளே அது தெரியுது. என்ன சசி சொல்லுங்க. ஐயோ பேர
1: சொல்லிட்டானே,
4: சொல்லுங்க. இல்ல நம்ம நேர்களை நோக்கி நாங்க அதிவேகத்துல வரல, மிதமான வேகத்துல வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களை பார்க்க போறோம். நிறைய நேரலை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. நேர்களாம் வாங்க வந்து கலந்துக்கோங்க. எங்க நிகழ்ச்சியையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம், உங்களோட கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம்.
5: உங்களை பார்க்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இருக்குங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான நிகழ்ச்சிகள்லாம் நேரலையில செய்ய போறோம், சரிங்களா? நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க. எப்பயுமே வந்து வானொலியில தான் கேட்டிருப்பீங்க, நேரலையில நிகழ்ச்சிகள் நடக்க போது உங்க முன்னாடி
4: நாங்க வந்து உங்களை தேடி வந்துட்டே இருக்கோம் 27வது உதயவிழா வந்து நம்ம சிறப்பா கொண்டாட போறோம் எல்லாரும் சந்திக்கிறதுக்காக வந்துட்டு சரிங்களா
0: அங்க வந்து நேயர்கள் வந்து காலை முதலே காத்துக்கிட்டு இருக்காங்க கல்லூரி வளாகத்துல. அவங்க காலையிலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க நாங்க கல்லூரிக்கு வந்துட்டோங்க, இன்னும் அவங்கள காணுங்க, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க, வானொலி கேட்கல, அதனால நான் கையில பேசிட்டு வந்தேன் சொல்லிட்டு நேயர்கள் மனதோடு ராக மாணவிகளுக்கு எல்லாம் வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க இல்லையா. அதனால நம்ம அறிவிப்பாளர்கள் போறத ரொம்ப ரொம்பவும் ஆர்வமா எதிர்பார்த்து

0: நண்பர்களை வரவேற்க அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: எல்லாரையும் அன்போடு நம்ம கோடை பண்பலையும் அழைக்குது. ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படியே நம்மளும் நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம். இசை பயணத்தை

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா

0: ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
6: வைரம் கேரட் இருக்க 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
5: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரின்டெக் 2026, கொடிசியா, கோவை.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள்
12: இன்று
11: முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
13: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
14: அதனால இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு காலை சுற்றுலையும் முடிச்சிருக்கணும்.
15: தாங்க முடியல உங்க பாடலை கேக்குறதுக்கு. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு நினைச்சே பார்க்க முடியல.
14: உங்களுக்குள்ள திறமைகள் நினைச்சு பார்க்க முடியும்.
16: ரொம்ப
14: பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா கொண்டாடி

0: அவசரம் எங்களை மாதிரி நீங்களும் பொறுமையா வாங்க. 27வது உதய விழா அப்படிங்கிறது ஒரு சாதாரண மைல்கல் இல்ல, ஒரு ரொம்பவே கடினமான பாதை. இந்த பாதையில நாங்க எல்லாருமே இருக்கோம், நாங்க எல்லாருமே இந்த பாதையை தாண்டி உங்களை பாக்குறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, நீங்க நினைச்ச நீங்க கேட்டு ரசிச்ச நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்காக நேரலை வருது. நேரலையில அது எப்படி இருக்கும், அதோட அனுபவம் எப்படி இருக்கும், ரொம்ப தனித்துவமா இருக்கும். அதை கண்டிப்பா கேட்கணும்னா எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம், நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். உங்களை எல்லாத்தையும் வரவேற்பதுல நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
1: வணக்கங்கள். மதுரை பளபளக்க அப்படின்ற ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாமக்கலே பளபளக்க போது ஜொலிக்க போகுது. நேர்களோட வட்டாரம் அப்படின்றதே ஒரு பலகலப்பான ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. இளம் அறிவிப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற போறாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த தருணத்தை நீங்க பார்க்கணும், கண்டு ரசிக்கணும், செவிமடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா வாங்க, குடும்பத்தோட வாங்க. உங்களுக்காகவே நாங்களும் வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்தும் இணைந்து இருக்கலாம்.
2: நாமக்கல் சுற்று வட்டாரத்துல வந்து இருந்தீங்கன்னா இன்னும் வந்து 2 மணி நேரம் உங்களுக்காக இருக்குங்க. சரியா 2:30 நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா மிக பிரம்மாண்டமா கோலாகலமா நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல நடக்க இருக்குங்க. வந்துருங்க அப்படின்ற அழைப்போடு நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க அவங்க கிட்ட பேச போறாங்க.

0: பாடிக்கிட்டே போறாங்க போல இருக்கு
1: அப்படின்னு அவங்களோட அன்பு தேடி அறிவிப்பாளர்கள் எல்லாரும் இப்ப வந்துட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப குளிரோட கிளம்பணும். இப்ப அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்குது, ஆனா அதெல்லாம் தாண்டி மக்களாகி உங்களை சந்திக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா வந்துருக்கோம். நாங்களும் அவ்வளவு காத்திருக்கோம், நீங்களும் வந்துருங்க. அன்போட நான் உங்கள் சுகன்யா அம்மா தண்டபம் பத்தியும் சந்திக்க காத்திருக்கிறேன். நீங்க அடுத்த அறிவிப்பாளரை சந்திக்கலாம். அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன், நமது மக்களின் நாடி நாடு மொங்கலை நாடி கோடை பண்பலின் 1.5 27வது உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல ரொம்ப சிறப்பா நடைபெற இருக்குது. இந்த நாள் எப்ப வரும் அப்படின்னு பல மாதமா நம்ம சொல்லிட்டே இருந்தோம், கொண்டாட போறோம் கொண்டாட போறோம் அப்படின்னு. இது நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்களின் சங்கமம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மகிழ்வான தருணம். இன்னும் கொஞ்ச தூரம் நாங்க போயிடுவோம், உங்களை சந்திக்க போறோம். நேரலையில வந்து நீங்களும் பங்கெடுத்துக்கலாம், உங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கலாம். நேரடியா வர முடியல அப்படின்னா வானொலி மூலமா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன், நன்றி நேர்களே.
2: அடுத்ததா சங்கீத சொந்தங்கள் நாயகி பேச அவளோட காத்திருக்காங்க.
3: நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று.
2: ஆமா நேயர்களே, எப்பொழுதும் எங்களோட அன்பான பண்பான பாசமான நேயர்களே காத்துட்டு இருக்க, உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கோம். நான் உங்க சுதா ஜெகன்.
0: எல்லாரும்
2: நிறைய அறிவிப்பாளர்கள் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். வணக்கம்மா.
4: வணக்கம். அதாவது ஒரு தூங்கிட்டு இருக்க பொண்ணை வந்து கூப்பிட்டு இன்னும் அதிர்ச்சின்னு வாங்க தெரியுமா? அது இதுதான், நானே பயங்கரமா தூங்கிட்டு இருந்தேன், அக்கா வந்து என்கிட்ட எழுப்பி குடுத்துறாங்க. சரி ஓகே,
0: பயங்கரமா தூங்குனவங்க இவ்வளவு தெளிவா சொல்றாங்க.
4: சந்திக்க போறோம், மேல இருந்து கீழே இறங்க இறங்க குளுமை குறைஞ்சு அப்படியே இந்த வெயில் வந்து தாக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வெயிலின் தாக்கமா இல்ல நேயர்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிற அந்த அன்பின் தாக்கமா அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கும் தெரிஞ்சிடும். நாங்களும் வந்துட்டே இருக்கோங்க. பயங்கர வெயிலோட ரொம்ப கொஞ்சம் டயர்டோட அதை அவங்களை எல்லாம் பார்த்து அதெல்லாம் போயிடும் அப்படின்னு நானு நம்புறேன். வந்துட்டே இருக்கோங்க,
0: தொடர்ந்து
4: அடுத்த அறிவிப்பாளர்கிட்ட பேசலாம்.
2: பௌசியாவை தூங்க விடாம செஞ்ச மாதிரி உங்களையும் தூங்க விடாம செய்யறதுக்காக தான் நாங்க நாமக்கல் திருச்செங்கோடு நோக்கி வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நேரலில் சந்திக்கலாம். நேர்கே
0: பேசுங்கப்பா. சரி, அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு திரும்பியும் அவங்களை சந்திக்கலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
8: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: அனைவருக்கும் வணக்கம்.
10: அனைவருக்கும் வணக்கம்.
11: அனைவருக்கும் வணக்கம்.
12: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
13: வாழ்த்து தென்றல்,
14: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
15: உதயவிழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,

0: 2027 உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
1: வருகிற ஜூலை மாதம் 12ஆம் தேதி
2: ஞாயிற்றுக்கிழமை
1: பிற்பகல் 2:30
2: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
1: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
0: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
2: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
2: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
1: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: வீட்டு விசேஷத்தை நல்லபடியா கொண்டாடிட்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப ஆவலா நம்மளோட அறிவிப்பாளர்கள் நிறைய பேர் எல்லாருமே சொல்ல போனா இந்த இங்கனக்குள்ள பாக்குறதுக்கு நம்ம வேணுமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. உங்களை பார்க்க வேண்டிய சந்தோஷத்துல தான் அவங்க வராங்க, அவங்கள உற்சாகப்படுத்த நீங்க அங்க தயாரா இருக்கீங்க.
1: இதே மாதிரி ஆமா நேர்கள், நம்ம நேர்கள் எல்லாருமே முன்னாடி நேத்தே கூட போயிருப்பாங்க கண்டிப்பா, அது ஒரு ஆவலோட இவங்கதான் அவங்களா இவங்க பேரு தான் இதா அப்படின்னு
0: நம்ம மக்கள் இறங்கினோடனே அவங்கள வரவேற்க அவங்க தயாரா இருக்காங்க, அவங்கள வரவேற்க நம்ம மக்கள் போயிட்டு இருக்காங்க. இதே உற்சாக உற்சாகமா சொல்லிக்கணும்.
2: ஆமா வணக்கம், நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி பேரிரங்காடி ரங்கனம்மா.
0: ரங்கனையா எங்க இருக்கீங்க?
2: நான் இப்ப வந்து திருச்செங்கோடு பஸ்ல இருந்து பேசுறேம்மா.
0: திருச்செங்கோடு அங்க பேருந்துகள் தயாரா இருக்கா?
2: ஆமாமா இல்லம்மா, நான் இப்ப இந்த வழியா வரதுனால நான் தனியார் பஸ்ல வந்துட்டு இருக்கிறேமா. திருச்செங்கோடு பஸ்ல ஏறி குமாரமங்கலத்துல இறங்கி அப்படியே காலேஜுக்குள்ள
1: வந்துருவோம். தெரியுங்களா
2: போறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல
1: முன்னாடி போயிருவீங்க.
2: ஆமாமா, எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் அம்மா. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். அதே மாதிரி இந்த எல்லா நாளும் கார்த்திகை கொண்டாட்ட மாதிரி நம்ம கொண்டாடுவோம். தினந்தோறும் வானொலி எங்கள்
0: தினந்தோறும் நம்ம கொண்டாடுவோம்.
1: எல்லா நாளும் அந்த பாடல்
0: ரங்கனையா, நீங்க வந்து பேருந்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இறங்கும் போதும் ஏறும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா? நீங்க போய் கல்லூரி வளாகம் சேரும் வரைக்கும் உங்களுடைய கவனம் உங்களுடைய பயணத்துல இருக்கணும். பாடல் பாடலாமா? ஒரு திருவிழா பாடல் எடுத்து விடுங்க.
2: இந்த எல்லா நாளும் எங்கள் வீட்டில்
1: கார்த்திகை, எங்கள் நிலவில் எஞ்சும் இல்லை தேவிரை.
0: பாடுங்க பாடுங்க, பாடுங்க, நீங்க பாடுங்க.
2: கார்த்திகை மாதம் தான் கொண்டாட்ட மாதிரி நம்ம
1: கொண்டாடுறோம்.
0: பாடல் பாடுங்க.
1: அந்த வரிதான் வரமாட்டேன்.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க பாடலாம் கோடை பொன்மணியின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில திருவிழா பாடல்.
1: வணக்கம்.
2: வணக்கங்க.
1: தேனில
2: இருந்து
1: ஜெயஜோதி.
2: ஜெயஜோதி அம்மா பாடுறீங்களா?
1: மஞ்சள் புலித்தி
0: குருத்துகளே
2: அவ்வளவுதானா?
0: பாடுங்க. வாங்கப்பா வாங்க பாடுங்க. வணக்கம்.
3: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து லட்சுமி.
0: லட்சுமி அம்மா என்ன பாடல் பாட போறீங்க?
3: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து பொடியும் தோரணம் குங்குமம் தந்தனமும் பெண்ணை மாவிலையும் தெருவையும் இன்பம் எங்கள் நேயர்களுக்கு.
0: பாடுங்க பாடுங்க.
4: நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும்.
0: இல்ல பாடுங்க. அவ்வளவுயா தெரிஞ்சப்பே தெரியுது. விழா வந்து கொண்டாட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே கொண்டாட்டத்தோட ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். நன்றிங்கம்மா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965-23999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
7: தங்க நகைகளுக்கு 60% VA தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
6: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
8: கோடை பண்பலை 100.5
9: 27th
10: உதய விழா.
11: உதய விழா, உதய விழா.
10: அம்மா, காத்தாயி,
9: முதலாளி,
10: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
12: விவரமா சொல்லுப்பா.
9: 12th ஞாயிற்றுக்கிழமை
10: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
9: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
10: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
9: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
10: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
13: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
9: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
14: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
10: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தரு வசனம் பேச வர்றாரு.
15: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
9: என்ன வசனம் பேச வராரு?
10: அது ரகசியம்.
14: யாரடா சொல்ற?
9: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறிகை வர இருக்கு.
14: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ, எப்படி எல்லாம் உன் கால வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு?
10: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
14: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
9: அதுக்கப்புறம் என்ன? மாமன் மச்சான் தான்.
16: அம்மா தாயே.

0: காப்பாத்துமா?
1: கலக்கலா
2: கலக்கல் வண்ண துரிகை
1: நேயர்கள் பங்களிப்போட
2: நேரலையா வர இருக்கு.
3: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
1: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
2: தலையங்க நிகழ்ச்சியான
1: வானவில் வர இருக்கு.
4: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
2: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
1: பரிசுகளை கொடுக்கறோம்,
2: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
5: ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூடாது, கிளம்பிட வேண்டியது.
2: கோடை பண்பலை 100.5 உதய விழா
1: 12 ஞாயிற்றுக்கிழமை
2: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
1: அனைவரும் வருக,
2: அன்பை அள்ளித்தருக.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: AgriTech 2026 கொடிசியா கோவை.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20%-50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
11: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
10: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: விழா வந்து களை கட்டிடுச்சு, கட்டிட்டே இருக்கு.
14: அதாவது நேரம் நெருங்க நெருங்க அந்த சந்தோஷம் நமக்குள்ள அதிகமாயிட்டே வருது.
13: ஆமா ஆமா,
14: ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே வந்து எதிர்பார்ப்பு, எப்படா 2.5
13: இங்க இருந்தாலும் அங்க அப்படியே போற மாதிரியே இருக்கு,
14: மனசு போயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், அங்க வந்து எப்படா 2:30 அந்த குத்து விளக்கு ஏத்துறோன்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க
13: பாத்தீங்களா,
14: ஆரம்பிச்சாச்சுடா அப்படின்ற சொல்றத இங்க உட்காந்து வானொலியில கேட்டு நம்ம ரசிக்க தான் போறோம் இல்லைங்களா. அங்க நம்மளுடைய உடல் மட்டும் இங்க இருந்தாலும்
13: நம்மளுடைய மனம் எல்லாமே அங்க தான் இருக்கு. எப்படா அந்த விழா வந்து தொடங்க போகுது, ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழா கொண்டாட்டத்தோட இப்ப விழா பாடல் யாரு பாட போறாங்க வாங்க.
15: வணக்கம் மேடம்.
13: வணக்கம்.
15: திண்டுக்கல் ஈவேரா பெரியார் காலையிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன் மேடம். இருவருக்கும் இனிய வணக்கம்.
13: சொல்லுங்க மகாலட்சுமி அம்மா, என்ன பாடல் பாடலாம் இருக்கீங்க
15: மேடம்? என்னுடைய உடம்பு தானே என்ன இங்க இருக்கு, மனசு பூரா
13: பாடுங்கம்மா.
15: பாக்க பழைய பாட்டு தான் மேடம். தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை கிள்ளி கொண்டு போகலாமா பத்தினி பெண்ணே,
13: பத்தினி பெண்ணே,
15: ஊரு பார்க்க மனமுடிப்போம் பொறுத்திருக்கண். அப்போ ஊர் வளர்த்து தாம்ப பொண்ணுல ஒட்டா, பொண்ணுல ஒட்டா, அம்மாடி பக்கம் சூடாவா, அத்தாண்டி முத்தம் நான் போட்பா, அம்மா மகளே என்னாயினும் சும்மா வருமோ போகம், சும்மா வருமோ சொல்லும்.
14: தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே. வேற
15: என்னங்க மேடம்,
14: அருமையா பாடுனீங்க, நன்றிமா. வருக வணக்கம்.
16: வணக்கம்மா.
14: வணக்கம்.
13: சொல்லுங்கய்யா, எங்க இருந்து பேசுறீங்க?
16: நாமக்கல் சுல்ராஜ்மா. வணக்கம்மா.
13: வணக்கங்க ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க ஐயா?
14: கொடியும் தோரணமும் நாமக்கல்ல கட்டியாச்சா?
16: வாழ்த்துக்கிறேன்.

0: வாழ்த்துகிறேன், பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாடும் கோடை பண்புகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சற்றம நான் சென்னையில இருந்து பேசுறேன், நிகழ்ச்சிகளை வந்து நியூஸ் ஆன் ஏர்ல கேட்டுட்டு இருக்கிறேன். மீண்டும் வாழ்த்துக்கள் கூறிய விடைபெறிய நன்றி, வணக்கம். பாட்டு நீங்களும் ஒரு பாட்டு போடுங்க.
1: நீங்க விழா பாடல் பாடியே ஆகணும்.
0: அந்த பாடல் பாருங்க, கோடை பரம்புல நீண்ட நாட்களுக்கு பிறகு வாழ்த்துக்கள் கூறுவது
1: உங்கள்ட்ட இன்னும் எதிர்பார்த்தமே.
0: மதுரை குழுங்க நையாண்டி மேலம் கொட்டு,
1: இந்த மண்ணு மனதுற மல்லிக பூ உங்க மனச எடுத்து சொல்லும். நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் வாங்க, 11:51 விழா பாடல பாடியே ஆகணும் வாங்க.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ராஜேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சௌக்கியமா இருப்பான்.
1: சரி,
2: அப்புறம் மாதிரி இருக்கேன். மனம், அதாவது உடல் இங்கே இருந்தாலும் மனம் அங்கேதான் இருக்கு. ஆமா, சூழ்நிலைகள் காரணமா வர முடியல.
3: பாடல் பாடலாங்களா?
2: பாட்டு பாடிச்சிருவான். பொண்ணுல பொண்ணுல பண்ணின மூக்கத்தி மின்னது மின்னது ஒத்தக்கள் மூக்கத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட பொய் காடு குதிரையிலே ஊர்வலம் காவேரி கர ஓரத்திலே ஏலாலம் ஏலா தண்ணி கொண்டு போற நேரத்திலே ஏலாலம் ஏலா பூவான கோவில் பூவுதடி ஏலாலம் ஏலாலம்.
1: அப்புறம் நல்லா தானே பாடிட்டு இருந்தீங்க. ஏன் இடையில
2: கலக்கு குடிக்கி ஆடுதடி ஏலாலம் ஏலாலம் ஏலா.
1: ஆஹா ஆஹா, ரொம்ப அருமையா பாடிட்டீங்க. சரிங்களா, நன்றிமா. நிகழ்ச்சியோட இணைந்ததுக்கு கோடை பண்பலை 100.5. இப்ப ஒரு பாடலை கேட்டு வரலாம்.
4: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வருக, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க.
8: என்னங்க
1: மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம்?

0: கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம். என்னாலுமே பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்துவிட்ட சிங்கம்.
1: அப்படியே பாடிட்டே போனா.

0: நாங்களே பாடுவோம்.
1: அதுவும் நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். ஒரே கொண்டாட்டம், உதய விழா, எல்லாரும்
0: 2:30
1: தயாராக நிகழ்ச்சிக்காக தயாராயிருங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம மட்டும் இல்ல,
0: எல்லாருடைய பயணமும் சிறப்பாக இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். உங்கள் லட்சுமி நாகேந்திரன்,
1: மெர்லின் ரமேஷ், நன்றி நேயர்களே.
2: இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே. நம் மக்களின் இதய துடிப்போடு உறுதுணையாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5. நம் நேய உறவுகளை நேரில் வீட்டிற்கே சென்று சந்திக்கும் நிகழ்ச்சி இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் 12:09.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடி

0: ஏசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சி உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர், புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: ஹலோ, யாரு?
9: ஹலோ கீர்த்தி.
8: ஆமா, நீங்க?
9: என்ன விக்கி பேசுறேன், எப்படி இருக்க?
8: வீட்டுல
9: எல்லாரும் எப்படி இருக்காங்க? நானே உன் நம்பரை தேடி பிடிச்சு
8: வாங்கிருக்கேன்.
9: மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, அதனால நீ இப்ப திருப்பி புது மொபைல் வாங்கி ஒவ்வொருத்தர் நம்பரையா கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தர்ட்டியா வாங்கிட்டு
8: இருக்கேன்.
9: வாய்ஸ் நல்லா இல்லையா? அப்போ
8: என்ன
9: பண்றது, இப்படி ஆயி போயிருச்சு வாய்ஸ். சரி, ரீயூனியனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், வந்துருவியா?
8: என்னது ரீயூனியனா?
9: ஆமா, நம்ம செட்ல எல்லாருக்கும் ரீயூனியன் இது பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
8: சரி சரி, அப்ப மச்சான் சொல்லு.
9: நெக்ஸ்ட் மந்த்.
8: நெக்ஸ்ட் மந்தா? வீக்கெண்ட் எல்லாம் பாத்து பண்ணடி, வீக் டேஸ்ல எல்லாம் நானும் வர முடியாது, நான் ஒர்க் போறேன்.
9: ஓ சரி சரி சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வீக்கெண்ட் பார்த்தே வைக்கலாம். எப்படி, சாட்டர்டே சண்டேஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும்?
8: சாட்டர்டே வேணாம் மச்சான், சண்டே வைக்கியா?
9: சண்டேவா? சரி. இல்ல மச்சி, நம்ம சண்டே அப்படின்னா எல்லாரும் வந்துருவாங்களா?
8: உனக்கு
9: திண்டுக்கல்?
8: ஆ ஓகே,
9: திண்டுக்கல் ஓகே தானே?
8: ம்,
9: மத்தவங்களும் வந்துருவாங்களா திண்டுக்கல்னா?
8: ஏன்னா அந்த சைடு வந்து பக்கம், இந்த ஷாம்லா இல்லைங்களா, அந்த சைடு பக்கமா இருக்காங்க.
9: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு எது பக்கம், நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி இடத்த பார்த்தா தானே நமக்கு செட் ஆகும்.
8: ஆமா ஆமா,
9: அதனால அப்படி வச்சுக்கலாமா? ஒரு 21ஆம் தேதி
8: 21 வீக்கெண்டா?
9: ஆமா, 21 வீக்கெண்டு. 29 வராது, 21-28 இருக்கு. எந்த டேட்ல இத ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லு.
8: 28-29
9: இல்ல, இப்பத இங்க தானே சண்டே டேட் எல்லாம் சொல்றேன். 7-14-21-28.
8: 28 ஓகே,
9: 28 ஓகேவா? அப்படியே நியூ இயர் செலிப்ரேஷன் சேர்த்து கொண்டாடிவோம்.
8: ஆமா,
9: அது ஒரு ஜாலியா போயிடும். எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு?
8: என்ன
9: பிரச்சனை, எதுவும் கேட்டியா?
8: இல்ல இல்ல, அது மட்டும் தான் பேச்சுலரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு பாவம்,
9: என்ன பண்றது?
8: ஆமா,
9: அது கூட தோச்சதுல அதனால என்ஜாய் பண்ணுது.
8: சேலரி வாங்கிட்டு நல்லா ஜாலியா.
9: பாவா, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, அது சேலரி கெம்பிட்டு கஷ்டப்படுதா யாருக்கு தெரியும்?
8: ஆமா, அது உண்மைதான்.
9: அதுக்கு சூழ்நிலை அப்படி, நம்ம சூழ்நிலை இப்படி. சரி, அன்னைக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
8: கேக்கு.
9: ஓகே,
8: வேற என்ன
9: கேக்கு, வேற என்ன பண்ணலாம்?
8: ஒரு ஃபன்னா கேம் மாதிரி.

0: ஃபன் கேம்ஸ் ஏதாவது ரெடி பண்ணனும். கேக் வெட்டலாம், ஃபன் கேம்ஸ் வைக்கலாம், போட்டோ ஷூட் வைக்கலாம்.
1: ஓகே.
0: ஏதாவது இது வச்சா நல்லா இருக்கும்ல, ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஏதாவது பாட்டு பாடுறது அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும்ல?
1: ஆ நல்லா இருக்கும்.
0: ஓகே, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட் போட்ட மாதிரி பாப்போமா?
1: ஆ ஓகே. எவ்வளவு வரும் பர்சனுக்கு?
0: எவ்வளவு? ஒரு 1000 போடலாமா?
1: 1000.
0: ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவோம்.
1: ஃபுட் ஆமா,
0: ஏன்னா சாசுகம் அனுப்ப முடியாதுல்ல, நல்ல ஸ்நாக்ஸ் ஃபுட்டு டீ பிரியாணி கண்டிப்பா. பஃபே சிஸ்டம் வைக்கிறது வச்சா உனக்கு பிரியாணி இன்னும் நீ அந்த பிரியாணியை விடவே இல்லை. பிரியாணி பைத்தியமே.
1: பஃபே சிஸ்டமா? பஃபேல ரொம்ப காசு அதிகமாமே.
0: கேட்டு பாப்போம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வருதான்னு பாப்போம்.
1: சரி சரி.
0: ஐஸ்கிரீம் அப்படியே ஸ்வீட் எல்லாம் அப்படியே
1: ஹோட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவா. அங்க ஒரு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஒர்க் பண்றான்.
0: சரி, எத்தனை பேர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு பேர் கெப்பாசிட்டி என்னன்னு கேளு. நமக்கு எவ்வளவு பேர் வராங்க என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
1: ஓகே ஓகே
0: ஓகே ஓகே. அப்படின்னா நம்ம அதை விசாரிச்சு ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இந்த கேம்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாப்போம். பாத்துட்டு அந்த ஹோட்டல்லயே ஃபுட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
1: ஓகே ஓகே.
0: பாத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம்.
1: ஓகே
0: ஓகே. நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா?
1: என்ன
0: சாப்பாடு, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: முட்டை குழம்பு.
0: மத்தியானத்துக்கு அதானா?
1: அதேதான்.
0: என்ன காலையிலயே அது மத்தியானமும் அதே தானா? சம்பிரி காலையில மத்தியானத்துக்கு ஒரே எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வச்சிருக்க.
1: வேலை முடிஞ்சிட்டேன்.
0: இப்படித்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ எப்ப? இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து அன்னைக்கு பேசுறப்ப சொல்லி கலாய்க்கிறோம்.
1: என்ன
0: அப்பதானே நீ எல்லாத்தையும் கலாய்ப்ப, உடனே கலாய்ச்ச, அதனாலதான். என்ன ஐடியா பத்தியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உன்ட்ட பேசினது.
1: நீ இப்பதான் பேசவே மாட்டேன். எனக்கு என்னடி மாட்டி மாட்டி பேசுற?
0: நான் தான் சொல்றேன், எனக்கு சனி பிடிச்சிருக்கு. நானே தொண்டை சரி பண்றதுக்கு என்னென்ன சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சரி, அப்பனா நம்ம அத என்னன்னு பாத்து பேசி ரெடி பண்ணிரலாம். சரியா?
1: ம், ஓகே ஓகே. நம்பர் சென்ட் பண்ணி விடுவாங்க?
0: ஆமா, எனக்கு நம்பர் அனுப்பி விடு. இப்ப நான் எங்க இருந்து கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம கோடை பண்பலை 1.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி இன்னைக்கு வந்திருக்கோம் கீர்த்தனா.
1: அப்பயே டவுட்டானீங்க, வாய்ஸ் விக்கி வாய்ஸ் இருக்கவே இருக்காதே நினைச்சேன் நானு.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
1: ஓகே மேடம்.
0: நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இப்ப கரூர் மேடம்.
0: கரூர்ல இருக்கீங்க? கரூர்ல. ஓகே. வீட்ல இருக்கவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: வீட்ல என் ஹஸ்பண்ட் பாரதி, அப்புறம் எங்க மாமனார் மாமியார்
0: எல்லாம் இருக்காங்க.
1: எல்லாம் இருக்காங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கு இவ்வளவு நேரம் அப்படியே உங்க ஃப்ரெண்டா பேசிட்டு திடீர்னு எஃப்எம்ல இருந்து கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னு உங்க ஃபீல் எப்படி
1: இருக்குது? சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து விக்கி வாங்கி இப்படி இருக்கவே இருக்காது. நான் அப்பயே டவுட் ஆனீங்க மேடம்.
0: இருந்தாலும் நீங்க ரொம்ப அது அழகா உங்களோட அந்த ஃப்ரெண்ட்லயே நீங்க பேசின விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த சந்தோஷமான நேரத்துல என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சாம் போடுங்க.

0: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
6: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.

0: நம் கோடை பண்பலை 100.5
1: 27வது உதய விழா.
0: இன்று பிற்பகல் 2 மணிக்கு
1: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
0: பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
1: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
0: ஆனந்தம் பெருக,
1: அனைவரும் வருக.

சரிப்பா சதாம், சதாம் ரெடிப்பா. கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் உளமாற மனமாற மகிழ்வோடு அன்போடு அழைக்கிறோம். நேரம் 12:34. இன்னும் 2 மணி நேரத்தில் உதய விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எங்க நடைபெற இருக்குது அப்படின்னு கேக்குறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதேதான் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களோட அரங்கத்துல ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு. நேயர்கள் அன்போடு இங்க வந்து காத்திருக்காங்க நிகழ்வை பார்க்க. அதிகாலை 10 மணியிலிருந்து இப்ப வர பொறுமையா காத்திருக்காங்க, இருக்கக்கூடிய நபர்களோடு நண்பர்களோடு பேசி மகிழ்ந்து கொண்டிருக்காங்க. சரிப்பா, என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் வருதுன்னு கேக்குறீங்களா? எக்கச்சக்க நிகழ்ச்சி வருதுங்க. 2:30 குத்து விளக்கு, அதாவது திருவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்வை தொடக்க இருக்கும். துவங்கி 3:30 மணி அளவுல இசையோடு இயந்த வாழ்வு, பிரபல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவங்க நமக்காக அவங்களோட அனுபவங்களை பகிர இருக்காங்க. ரொம்ப மகிழ்வா இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம அறிவிப்பாளர்களோட குழு பாடல் இடம்பெற இருக்கு. அதை தொடர்ந்து 4 மணிக்கு ஆவலாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாக செப்புவ செந்தமிழ் நிகழ்வு நேரலையில வளம் வர இருக்கு. 4:30 நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை ஒளி வடிவத்துல காட்சிப்படுத்த வராங்க. 4:40 திக்குமுக்கு வண்ணத்துறையை திக்குமுக்கு ஆட வைக்க தயாரா இருக்கு. 4:55 மன்னரும் அமைச்சரும் தர்பார்ல வந்து தக்குமுக்கு பண்ண இருக்காங்க, நமக்கு தக்குமுக்கு தர்பாராக. அதை தொடர்ந்து 5 மணிக்கு மாமாவும் மாப்பிளையும் கலக்கலா கலக்கல் நிகழ்ச்சி பண்ணவும் காத்திருக்காங்க. 5:30 வானவில் நேரலை கொண்டாட்டத்தை

0: வயசு தடையா?
1: அப்படியா?
0: அப்படின்றதாங்க தலைப்பே. நீ கொண்டாடத்துக்கு வயது தடையா? கொண்டாடலாம்ல, அதுக்கு வயசு தேவையா வேண்டாமா? தாராளமா பகிர்ந்துக்கலாம். அதை தொடர்ந்து நிகழ்வை நன்றியுரையோடு நவிழ்ந்து பரிசளிப்பு விழாவோட நம்ம இங்கிருந்து விடைபெறலாம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாவாக இருக்கு. உங்களுக்காக நாங்க எல்லாரும் இங்க காத்திருக்கிறோம். 2:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம்.

செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை

0: கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக்குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: வருகிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 2வது ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3வது ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக

0: ஆக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
6: வைரம் கேரட்டிற்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
5: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா, கோவை.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
14: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
15: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
16: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இணையவழி சூதாட்டம் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கணினி அல்லது ஸ்மார்ட்போன் எனும் திறன்பேசி வழியாக இணையத்தில் பணம் வைத்து விளையாடும் விளையாட்டு அல்லது பந்தயத்தினை இணையவழி சூதாட்டம் என்கின்றனர். ஆங்கிலத்தில் இதனை ஆன்லைன் கேம்பிளிங் என்கின்றனர். சீட்டாட்டம் மற்றும் அட்டை விளையாட்டுகளான ரம்மி, போக்கர், ரவுலட் போன்ற விளையாட்டுகள் இணையத்தில் பணம் செலுத்தி விளையாடும் மெய்நிகர் விளையாட்டுகளாக இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறு விளையாட்டுகளுக்கான போட்டிகள் நடைபெறும் போது அதன் முடிவுகள் மீது பணம் கட்டுதல், முடிவுக்கேற்ப பரிசு வழங்குதல் போன்றவைகளை செயல்படுத்தும் தளங்களும் இணையத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. குழுக்கள் முறையிலான பரிசு சீட்டுகள் அதாவது லாட்டரி டிக்கெட் போன்று இணையத்திலும் எண்ணிம முறையில் எண்கள் அல்லது சீட்டுகளை பணம் செலுத்தி வாங்கும் பரிசு தளங்களும் நிறைய இருக்கின்றன. இது போன்ற இணைய வழியிலான விளையாட்டு தளங்களையும் பரிசு தளங்களையும் பல நாடுகள் அனுமதித்திருப்பதால் இணையத்தில் சூதாட்ட வலைத்தளங்கள் மில்லியன் கணக்கில் இருக்கின்றன. வெளிநாடுகளில் உள்ள வழங்கிகளின் வழியாக விளையாட்டுகள் எனும் பெயரில் பல்வேறு சூதாட்ட விளையாட்டுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை தவிர இணையதளங்களின் வழியாக பெருமளவில் பண மோசடிகளும் நடைபெறுகின்றன. இவற்றில் கவாலா பரிமாற்றம், போலியான நிதி நிறுவன மோசடிகள் போன்ற பண மோசடிகளும் இருக்கின்றன. இணையவழி சூதாட்ட விளையாட்டுகளில் விளையாடும் பலர் தங்கள் சேமிப்பு மற்றும் வருமானத்தை இழக்கின்றனர். இவ்விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் பலர் அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். சிலர் இவ்விளையாட்டிற்கு அடிமையாகி போய்விடுகின்றனர். இணையவழி சூதாட்டங்களால் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் எழுகின்றன. பெரும் பண இழப்புகளால் பலர் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வும் நடக்கின்றன. இணையவழி சூதாட்ட விளையாட்டுகள் தவிர சிறு குழந்தைகளை கவர்ந்திழுக்கும் சில மோசமான விளையாட்டுகளும் இணையத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த விளையாட்டுகளை விளையாடும் குழந்தைகள் போட்டிக்கான கட்டளை ஒவ்வொன்றாக செய்து கடைசியில் தற்கொலை கட்டளைக்கு பணிந்து தற்கொலை செய்து இருக்கின்றன. இணையவழி சூதாட்ட தளங்களில் பலருக்கும் நிதி இழப்பு ஏற்படுவதுடன் அதனால் நிகழும் தற்கொலைகளை தடுக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு

0: அரசு கடுமையான தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்திய அரசு இதுபோன்ற பல்லாயிரக்கணக்கான சூதாட்ட இணையதளங்களை தடை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டில் இந்திய அரசு இணையவழி சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் இணையவழி விளையாட்டு ஊக்குவித்தல் ஒழுங்குமுறை மசோதா 2025 எனும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இணையத்தில் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு விளையாட்டு தளங்களில் பொழுதுபோக்கிற்காக விளையாடுவதில் தவறில்லை. பணம் செலுத்தி விளையாடும் எந்த ஒரு விளையாட்டையும் தவிர்ப்பது நல்லது. இணையத்தில் பெரும் பணம் கிடைக்கும் என்று நம்பி ஏமாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும். ஏமாற்றம் தற்கொலை போன்ற தவறான முடிவுக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். குடும்பத்தில் எவராவது இதுபோன்ற இணையவழி சூதாட்டத்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக கருதினால் சிறந்த உளவியல் மருத்துவரிடம் அழைத்து சென்று தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நீர்களே. நினைவுகளை நித்தமும் சத்தமின்றி தூண்டும் பேராளி
4: பதவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு.
3: நீங்காமல் நேசித்து அதை வாசித்து இயல்பாய் இனிதே மெருகூட்டும் இன்பக்கடல் இசை.

நேய உறவுகளின் நெஞ்சம் தொட்ட இனிய கீதங்களோடு அரங்கிற காத்திருக்கிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை அரியசாமி, கோவில் தரு ராஜீவ்காந்தி, மலையரசு பாண்டியன், பிரபா, சிவா இவர்களுக்காக. கண்ணதாசன் அவர்களின் கவிவரையில் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி இவர்களின் குரலில் ஒழிக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேறவிருக்கிறது கி சங்கர் அவர்களின் இயக்கத்தில் ஏம் ராஜா அவர்களின் இசையில் சந்தானம் அவர்களின் கவி வரியில் 1962 வெளிவந்த ஆடிப்பெருக்கு திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார்கள் ஏஎம் ராஜா, பி சுசீலா. பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி கயத்தார், காந்தி, மணி, மருது, மகேஸ்வரி, முனியசாமி, தங்கமாரி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: நம் கோடை பண்பலை 100.5
6: 27th உதய விழா.
5: இன்று பிற்பகல் 2 PM
6: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்.
5: கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
6: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
5: ஆனந்தம் பெருக,
6: அனைவரும் வருகை.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசைப்பாடு மண்பிள்ளை. இது உங்கள் கோடி பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக கடிதம் வரைந்து காத்திருக்கிறார் ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன். நீரின் தெரிவாக ஒழிக்கவிருக்கிறது பி ஆர் மந்துலு அவர்களின் இயக்கத்தில் வசநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் 1965 ஆண்டு வெளிவந்த 1001 திரைப்படத்தின்

0: முகடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்க.

0: மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரின் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மெக்னாசல்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.
3: கோடை பண்பலை 100.5
4: 27வது
5: உதய விழா.
6: உதய விழா, உதய விழா.
5: அம்மா, காத்தாயி,
4: முதலாளி,
5: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
7: விவரமா சொல்லுப்பா.
4: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
5: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
4: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வரப்போகுது?
5: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
4: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
5: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
8: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
4: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
9: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
5: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
10: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
4: என்ன வசனம் பேச வராரு?
5: அது ரகசியம்.
9: யாரடா சொல்ற?
4: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வண்ணத்துறிகை வர இருக்கு.
9: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சுக்க நீ, எப்படி எல்லாம் உன் கால வந்து கடறனா?
5: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
9: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
4: அதுக்கப்புறம் என்ன மாமே மச்சான் தான்.
11: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
5: கலக்கலா
4: கலக்கல் வண்ண துரிகை
5: நேயர்கள் பங்களிப்போட
4: நேரலையா வர இருக்கு.
12: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
5: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
4: தலையங்க நிகழ்ச்சியான
5: வானவில் வர இருக்கு.
13: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
4: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
5: பரிசுகளை கொடுக்கறோம்,
4: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
9: ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பி இறங்கிடலாம்.
4: கோடை பண்பலை 100.5 உதய விழா
5: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
4: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்
5: அனைவரும் வருக,
4: அன்பை அள்ளித்தருக.

அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது கி விஜயன் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1979 வெளிவந்த திரிசூலம் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆண்டிப்பட்டி, நாககவுண்டன்பட்டி, துரை, பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கியபாரதி. இவர்களுக்காக ஒழிக்கிறது

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நம் கோடை பண்பலை 100.5
4: 27வது உதய விழா.
3: இன்று பிற்பகல் 2 மணிக்கு
4: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
3: பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
4: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
3: ஆனந்தம் பெருக,
4: அனைவரும் வருகை.

அரைமணி 32 நிமிடத்தில் ஒழிக்கவிருக்கிறது. கோவை காமநாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன், அதுல்யா, மதுரிமா, மரகதம், ஆறுசாமி இவர்களின் விருப்பத்தில் கேஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் 1962 வெளிவந்த சாரதா திரைப்படத்தின்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
8: தங்க நகைகளுக்கு 60% VA-வில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
9: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
11: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.

0: புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.

தவிட்டாத தேனமுத கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. ஒரு மணி 1:39 நிமிடத்தில் ஒலிக்கவிருக்கிறது கொன்னரசம்பாளையம் தமிழினியன் தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம் இவர்களுக்காக ஏசி திருலோகச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1971 வெளிவந்த பாபு திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1966 வெளிவந்த பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சின்னாலப்பட்டி, சௌராஷ்டிரா காலனி, பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஷ்குமார்.

திருப்பூர் தேவனம்பாளையம் சேகர் செல்வி இலக்கியா சதீஷ் வடிவேல் இவர்களுக்காக ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் 1957 ஆம் ஆண்டு வெளிவந்த புதுமை பித்தன் திரைப்படத்தின் பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5
4: 27வது
5: உதய விழா.
6: உதய விழா, உதய விழா.
5: அம்மா, காத்தாயி,
4: முதலாளி,
5: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
7: விவரமா சொல்லுப்பா.
4: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
5: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
4: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
5: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
4: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
5: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள்

0: ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
1: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
2: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
3: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
0: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
4: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
2: என்ன வசனம் பேச வராரு?
0: அது ரகசியம்.
3: யாரடா சொல்ற?
2: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறிகை வர இருக்கு.
3: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ, எப்படி எல்லாம் உன் கால வந்து கடறனா?
0: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
5: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா?
2: அதுக்கப்புறம் என்ன மாமன் மச்சான் தான்.
6: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
0: கலக்கலா
2: கலக்கல் வண்ண துரிகை
0: நேயர்கள் பங்களிப்போட
2: நேரலையா வர இருக்கு.
7: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
0: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
2: தலையங்க நிகழ்ச்சியான
0: வானவில் வர இருக்கு.
8: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
2: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
0: பரிசுகளை கொடுக்கறோம்,
2: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
3: ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பிட வேண்டியது.
2: கோடை பண்பலை 100.5 உதய விழா
0: 12 ஞாயிற்றுக்கிழமை
2: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
0: அனைவரும் வருக,
2: அன்பை அள்ளித்தருக.

இன்றைய நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக வரப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். லால்குடி நெய்க்குப்பை சோழியம்மாள், வசந்தா திருஞானம், மோஷி சிவன், மாதீஸ்கிரன், மகிழேஸ்வரன், அகிலீஸ்வரன் இவர்களுக்காக 1978 ஆண்டு வெளிவந்த முள்ளும் மலரும் திரைப்படத்தின் பாடல்.

நிறைவுக்கு வருகிறது கூடி பண்பலையின் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு கூடி பண்பலில். இனி தோல் தமாக்கோ தூள் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம்.

0: win over Norway, while Argentina entered the semi-final defeating Switzerland 3-1 this morning. In the first semi-final, France and Spain will face off on Wednesday. The match will kick off at 12:30 a.m. Indian Standard Time. France reached the semi-finals after defeating Morocco 2-0 in the quarter-finals, while Spain advanced with a hard-fought 2-1 victory over Belgium. The second semi-final will be played on Thursday between England and Argentina at 12:30 a.m. Indian time. The winners of the two semi-finals will meet in the FIFA World Cup final on July the 20th at New York, New Jersey Stadium. The losing teams will play the third place playoff on July the 19th in Miami. The India Meteorological Department has issued an orange alert for heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, Bihar, Sub-Himalayan, West Bengal and Sikkim today. It has predicted heavy rainfall conditions at isolated places over Arunachal Pradesh, Chhattisgarh, East Uttar Pradesh, Gangetic West Bengal and Himachal Pradesh today. And now, before we end the bulletin, the headlines once again. India condemns attack on commercial vessel GFS Galaxy off coast of Oman. 10 Indians rescued, one reported missing. New Delhi expresses concern over continuing attacks on commercial shipping in the region. Prime Minister Narendra Modi returns to New Delhi after concluding several agreements during his visit to Indonesia, Australia and New Zealand. Home Minister Amit Shah inaugurates and lays foundation stones of several development projects in Ahmedabad. Employees Provident Fund Organization introduces a six-month amnesty scheme for establishments operating private Provident Fund Trust to regularize their status. In Wimbledon, Jannik Sinner to lock horns with Alexander Zverev for men's singles title this evening. And in FIFA World Cup, England and Argentina enter semi-finals. And with that, we end the midday news.
1: இது கூடை பண்பலை 100.5. இன்னும் சரியாக 15 நிமிஷத்தில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 27ஆம் ஆண்டு உதய விழா, கோடை பண்பலையோட உதய விழா பிரம்மாண்டமாக கொண்டாட காத்திருக்கோம். வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திடணும். சரிங்க, நான் இன்னொரு 20 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை அரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்க நண்பர்கள் இப்போ கூட நீங்கள் மனசை மாற்றிங்க. ஆகா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம், இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான சிந்தனை இருந்துச்சுன்னா உடனே கிளம்புங்க. கோடை பண்பலை 100.5 காத்திருக்கு. இல்லைங்க, என்னால் போக வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த உதய விழாவில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்றவங்க கோடை பண்பலை 100.5 இணைஞ்சே இருங்க. நிகழ்ச்சி அங்கே என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றத கோடை பண்பலை 100.5 நேரலையாக தர காத்திருக்கு.

0: the greatest of all time. It's time for the remix.
1: Start music.

இது கோடி பண்பலை 100.5. இன்னும் சரியாக 9 நிமிடத்தில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 27ஆம் ஆண்டு உதய விழா நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. குத்துவிளக்கு வந்து 22:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியை அதாவது குத்துவிளக்கு ஏற்ற நேரத்தில் போக முடியல அப்படின்னாலும் கூடக்குறையாக போய் பார்த்துருங்க. அதாவது முடிஞ்ச அளவு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்குங்க. நம்ம நேய மக்கள் எல்லாரையும் சந்திங்க, மகிழ்ச்சியாக இருங்க.

வந்து எழில் தஞ்சும் அழகிய மனம் திறந்து காற்றலை வழியே தவழ்ந்து கவி வரிகளோடு நம்மில் கலந்து கற்பனை வானில் மிதந்து கானங்களால் நேய நெஞ்சங்களோடு இணைந்த நம் காடை பந்தலை நொறுபுள்ளி ஐந்து 27வது ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் இனிதே தொடங்குகிறது.

மனித வாழ்வைக்கு தேவையான நம் பெரியோர்கள் கருதும் ஐந்து முக்கிய குணங்களை எடுத்துக்காட்டும் வகையில் குத்துவிளக்கானது ஏற்றப்படுகிறது.

விவேகானந்தா கல்வி குழுமங்கள் மற்றும் மருத்துவமனை திருச்செங்கோடு சங்ககிரி முதன்மை இயக்குனர் திரு எம் சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் பஞ்சபூதங்களின் வாழ்த்தோடு அறியாமை இருள் நீக்கி அறிவு சுடரேற்றும் நேரமாக குத்துவிளக்கு ஏற்றுதல் ஒளியேற்றி இருள் நீக்க அவையோரை அன்போடு அழைக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியின் முதலாவது சுடரை திருச்செங்கோடு சங்ககிரி விவேகானந்தா கல்வி குழுமங்கள் மற்றும் மருத்துவமனை முதன்மை இயக்குனர் திரு எம் சுப்பலிங்கம் ஐயா அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். திருவிளக்கின் இரண்டாவது முகத்தை முனைவர் ஹெச் அபிராமி முதல்வர் அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். மூன்றாவது முகத்தினை கோடை பண்பலையினுடைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு உ தா ராஜா அவர்கள் ஏற்றுகிறார்கள். இப்பொழுது அறிவிப்பாளர்களின் சார்பாக இசையமைப்பாளர் தோனி புரட்டோ ஐயா அவர்கள் அடுத்த முகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நேயர்களின் சார்பாக நம்மளுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் திருவிளக்கினுடைய ஐந்தாவது முகத்தை ஏற்றியிருக்கிறார்.
1: Ladies and gentlemen, once again we present you the star of melodies, king of beats, one, baby star, two, incomparable, three, inayilla, four,
2: kodai panbalai, three, kodai panbalai, three, three, aindhi,
3: ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 3.5.
4: நம் கோடை பண்பலை 3.5
2: 27வது உதய விழா. கோடை பண்பலை 3.5
5: பேரை கேட்க வந்து சும்மா அதுல

100.5 உயர்ந்தரும் காற்றுக்கு உயர்வை தரும் வானொலி.

0: எட்டிக்கும் ஒழிக்கும் இவளின் புகழ் கேட்கும் மனதில் இடம் பிடிப்பவள் இனியம் தொட நடை தொடுப்பவள்.
1: கோடி பந்தல் 3.5 கொடைக்கானல் சிங்க

0: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: சேர்ந்த கூட்டம்
2: தமிழ் சாம்ராஜ்யம்.

0: സാറേ മനസ്സിലായോ?
1: ഒഴുകിനാൽ സൂഴ്ന്നുള്ള ഇരുൾ നീങ്ങുവത് പോലെ അറിഞ്ഞ നർഗുണങ്ങളിനാൽ நம் வாழ்வை சூழ்ந்திருக்கும் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கட்டும் என்ற நேர்மறை ஆற்றலோடு நிகழ்வினை தொடங்கி வைத்த அனைவருக்கும் நன்றி.

இன்று கோடை பண்பலையின் 27வது உதய விழா. இப்போ திருவிளக்கு ஏற்றப்பட்டு விட்டது. அடுத்த நிகழ்வு மகிழ்ச்சி என்றால் இனிமை. அந்த இனிமையின் அடையாளமாக விளங்கும் இனிப்பு. 27வது உதய விழா கேக் வெட்டும் நிகழ்ச்சியின் நேரம் இதோ வந்துவிட்டது.

கோடை பண்பலை வானொலி 100.5. கோடை பண்பலை திறந்த நிலை பல்கலைக்கழகம். கொடைக்காலனுடைய முகங்களின் மொழியே நீங்கள் அன்றாடம் கேட்டுக் கொண்டிருக்கிற தமிழ் குரல் உங்களைப் போலவே எனக்கு நினைக்கிறது. இந்த இணைப்பு 8 திசையில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் இன்னும் உற்சாகப்படுத்தும். நன்றி.

0: நாம் அனைவரின் மத்தியில் அன்பும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்துடன்.
1: என்ன சொல்லுவோம்?
2: அனிச்சல்.
1: ஏன்னா நம்ம தமிழையும் சொல்லணும் இல்லையா? அதனால கேக் வெட்டும் நிகழ்வு எளிதே தொடங்குமாறு விருந்தினர்களை அன்போடு அழைக்கின்றோம்.

0: வந்த உறவுகளே, உங்களின் கரவழியுடன் இனிது இந்த தருணத்தை மேலும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோடை பண்பலை, கோடை பண்பலை உறவுகள் நலச்சங்கம் கேக் 27 கிலோவில் இந்த அனிச்ச
1: ஆண்டு மூலிகளையுமே பொம்மைகள் வச்சிருக்காங்க. கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழகா மணிமணியா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே வண்ணமயமாக இருக்கிறது. இவ்வளவு அழகான ஒரு அணிச்சலை தயார் செய்திருக்கக்கூடிய நமது மணி மாஸ்டர் அவர்களுக்கு பாராட்டுகள்.
0: கோடை பண்பலை உறவுகள் நலச்சங்கத்தின் செயலாளர் திரு டி உலகநாதன் அவர்களும், நெரு தாமோதரன் அவர்களும், கைலாசம் அவர்களும், சுப்பிரமணி அவர்களும், சேலம் கோமதி, ராணி குணசுந்தரி, அமுதா அனைவரின் சார்பாக சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

இதோ நாம் அனைவரும் எதிர்பார்த்த கோடை பண்பலையின் 27வது உதய நாள் விழா கேக் வெட்டக்கூடிய நிகழ்வு இனிதே துவங்குகிறது.

என பொறிக்கப்பட்டிருக்கும் கேக் ஆனது நமது நிகழ்ச்சி விருந்தினர்களோடு வெட்டப்படுகிறது. அதன் முதல் துண்டானது எடுக்கப்படுகிறது. மணிமாஸ்டர் அவர்கள்

0: தன்னோட கையில தயாரிச்ச அந்த கேக் துண்டை எடுத்து
1: மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்றத அவரோட முகத்துல அப்படியே தெரியுது.
0: இனிப்ப பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும்
1: பெரும் மகிழ்ச்சி. சூழ்ந்திருக்கக்கூடிய அனைவரின் முகத்திலும் புன்னகை ததும்புவதை நம்மளால பார்க்க முடியுது. எங்களுக்கும் கேக் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆவலோட எங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு நல்லா தெரியுது.
0: நீங்க கேக் வெட்டப்பட்ட உடனே கீழே கொண்டு வந்து நம்ம அனைவருக்கும் துண்டுகள் பரிசளிக்கப்படும். ஒவ்வொருத்தருக்காக இந்த கேக் துண்டுகள் கொடுக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கேக்கானது கீழே கொண்டு வந்து நம்ம அனைவருக்கும் விநியோகிக்கும்.
1: அன்போடு கேட்க வந்து பரிமாறி கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி கழிக்கிறார்கள்.
0: மணி என்ன, நான் என் கையால குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் தன்னுடைய கையால குடுக்கணும்ன்றத பரிமாறிட்டு இருக்காரு.
1: நம்ம பிறந்த நாளைக்கு எப்படி ஒரு அணிச்சில வெட்டி மத்தவங்களோட பகிர்ந்துக்குவோமோ அதை விட 1000 மடங்கு மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம பண்பலையோட 27 ஆண்டு உதய நாள மிக சிறப்பா கொண்டாடிட்டு அந்த கேக்கை கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடுறது பெரும் மகிழ்ச்சியோட இருக்கு. நிகழ்ச்சி தரப்பாளர் மயிலப்பண்ணையா அவர்களுக்கு கேக் கொடுத்து விடுறாரு. மயிலப்பண்ணையா மறுபடியும் அவருக்கு கேக் கொடுத்து விட்டு இருக்காரு. இந்த நிகழ்வை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
0: இது மட்டும் இல்ல, அந்த கேக்கோட பாருங்க, உலகத்துள்ளாவே 3.5 அப்படிங்கிற நம்மளுடைய அந்த
1: லோகோ வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு.
0: 27 அப்படிங்கிற வலியுறுத்துற விதமான அந்த மெழுகுவர்த்தி கூட அதுல
1: அழகா வச்சிருக்காங்க, அது சிறப்பு வண்ணத்துல வச்சிருக்காங்க.
0: சிறப்பாக இந்த 27வது உதயலாவின் நிகழ்ச்சி நமக்கும் கூட கேட்டு
1: பேசிட்டே இருக்கீங்களே, நீங்களும் சாப்பிடுங்கன்னு எங்களுக்கும் கேட்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா தொடங்கி இருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில
0: அனைவரின் வாழ்த்துக்களுடன் கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது.

ஆறாம் ஆண்டு உதய உணாவின் நிகழ்வில் தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது.

0: பேசி வந்து நேயர்களுடைய இருக்கைக்கே வந்துடும், நேரடியா வந்துடும். யாரும் மேடைக்கு அருகில் வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம்.
1: 27ஆம் ஆண்டு உதய விழாவின் நடத்த நிகழ்வாக சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இனிதே நடக்க இருக்கிறது. தற்போது விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நிகழ்ச்சி தலைவர் திரு ஊசா ராஜா ஐயா அவர்கள் தற்போது நினைவுச்சின்னம் வழங்கி சிறப்பளித்து கௌரவிப்பார்.
2: அவங்களும்

கோடை பண்பலையில் உறுப்பினர் 27 ஆண்டு உதய விழாவின் சிறப்பு நிகழ்வாக சிறப்பு அழைப்பாளர்களை நாம் இப்போது கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அபிராமி ஐயா அம்மா அவர்களுக்கு அவர் நிகழ்ச்சி தலைவர் உஷா ராஜா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்.

பேசுவதா இருந்ததாக பிரபல இசை அமைப்பாளர் டோலி பிரிட்டோ அவர்களுக்கு நிகழ்ச்சி தலைவர் ஐயா உசா ராஜா அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் சிறப்பு நிகழ்வாக சிறப்பு அழைப்பாளர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பல கரத்தை பலத்த கரகோஷத்தோடு நமது இசையமைப்பாளர் டோலி பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு நிகழ்ச்சியினுடைய தலைவர் உசா ராஜா ஐயா அவர்கள் தற்போது பொன்னாடை பூர்த்தியின் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்துள்ளார்.

அடிந்ததாக கல்வி நிறுவனங்களுடைய சிஓ ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கோடைக்குமலையின் 27 ஆண்டு உதய விழாவின் சிறப்பு நிகழ்வாக சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நிகழ்ச்சியினுடைய தலைவர் ராஜா அவர்கள் நிறைவு பரிசு பொன்னாடையின் போர்த்தி.

முன்னிட்டு நம்ம இன்னைக்கு ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் கொடுக்கறதாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துருக்கோம். அன்பின் மொழி பேசும் இடம் அழகாகும், அறிவின் ஒளி வீசும் மனம் உயர்வாகும். விருந்தினரை வரவேற்று மகிழ்வது தமிழர் பண்பாடு. உலகம் போற்றும் நம் பாரம்பரியம், மலர்கள் மலர்ந்தால் மனம் பரப்பும், நல்லோர் கூடினால் நலம் பெருகும். இன்றைய இனிய விழாவை மேலும் மெருகேற்ற அன்பும் பண்பும் கலந்த கல்வித்துறையில் அயராது கல்வி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வர் முனைவர் ஹெச் அபிராமி அவர்களை கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் உங்கள் பலத்த கரவொளியுடன்.

கல்லூரியைச் சேர்ந்த அன்பு நிர்வாகிகளே, எங்கள் கல்லூரியின் மேலாண்மை குழுவினரே, ஆசிரிய பெருமக்களே, அன்பான மாணவ மாணவியரே, இந்நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவ பெருந்தகை கூறியவாறே, முதலில் இறைவனை வணங்கி இந்த அரிய நிகழ்வை தொடங்க அனுமதி கோருகிறேன். கல்வி விலக்கேற்றும் கரங்களும் சேவை மனம் கொண்ட உள்ளங்களும் இணையும் போது ஒரு நிறுவனம் தலைமுறைகளை உருவாக்கும் கோவிலாக மாறுகிறது. அத்தகைய கல்வி கோயிலின் விவேகானந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் தலைவர் மற்றும் செயலர் வித்யாரத்னா, பேராசிரியர் முனைவர் கருணாநிதி ஐயா அவர்களையும், எம் தலைவரின் கனவுகளுக்கு தோள் கொடுத்து செயல் வடிவமும் கொடுத்து வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்டு வரும் எமது மேடம் சேர்மன் திருமதி கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்களையும் வரவேற்று வணங்கி, இன்று எங்கள் விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் வளாகத்தில் அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழாவை இசையோடு இயைந்த வாழ்வு என்னும் பொருளுடன் சிறப்புற கொண்டாட வாய்ப்பு பெற்றிருப்பது எங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு தருணமாகும். இந்த மகிழ்வான நிகழ்வுக்காக எங்கள் வளாகத்தை தேர்ந்தெடுத்த கோடை பண்பலை நிர்வாகத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டமிடலில் தெளிவும் செயலாக்கத்தில் உறுதியும் கொண்ட எங்கள் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் தலைமை நிர்வாகி திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பலத்த கரவொலியோடு. கடந்த 27 ஆண்டுகளாக கோடை பண்பலை தமிழ் மக்களின் இல்லங்கள் தோறும் இசையையும் செய்தியையும் கல்வியையும் பண்பாட்டையும் எடுத்து சென்று ஒளி அலைகள் வழியே கோடிக்கணக்கான இதயங்களை இணைத்து வருகிறது. வானொலி என்பது வெறும் ஒளிப்பெட்டி அல்ல, அது மக்களின் குரல், மக்களுக்கான குரல் என்னும் இவ்வுண்மையை 27 ஆண்டுகளாக நிரூபித்து வரும் கோடை பண்பலை குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரவேற்று உரம் மகிழ்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு அணி சேர்க்கும் விதமாக தமிழக மக்கள் மனதில் இசை மூலம் நீங்கா இடம் பிடித்துள்ள புகழ்பெற்ற இசையமைப்பாளர் திரு டோனி பிரிட்டோ அவர்களை மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். தங்கரதம், உனக்குள் நான், அன்பே என்று, நெடுமரம் தொலைந்ததே, பெருமழை, கந்தன் நாமம் போன்ற இதயங்களை தொட்ட பாடல்களையும் இசையமைத்து ஒவ்வொரு மெட்டிலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை சேர்த்தவர் இவர். இசை என்பது சொற்கள் தீரும் இடத்தில் தொடங்கி இதயத்தை நேரடியாக சென்றடையும் ஒரு மொழி என்பார்கள். அவரது இசை பயணமும் இன்று அவர் நமக்கு அளிக்க இருக்கும் சிறப்பு நிகழ்வும். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ராஜா அவர்களை மனமார்ந்த மரியாதையுடன் வரவேற்கிறேன். தலைமை என்பது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது பாதை காட்டும் ஒளி விளக்கு என்பது போல அவரது அனுபவமிக்க வழிகாட்டுதலில் கோடை பண்பலை இன்னும் பல உயரங்களை எட்டும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வாழ்த்துறை வழங்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களாகிய திருமதி முருகேஸ்வரி அவர்களையும், திரு விக்னேஸ்வரன் அவர்களையும், திரு மயிலப்பன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒற்றுமையே பலம், இணைந்த முயற்சியே சாதனையின் அடித்தளம் என்பது போல இம்மூவரின் ஒருங்கிணைந்த அயராத முயற்சியே இந்நிகழ்ச்சியை இன்று இத்தனை சிறப்புற வடிவமைத்துள்ளது. அவர்களுக்கு எங்கள் வரவேற்பரை உருவாக்குகிறேன். இறுதியாக இன்னும் பல இயக்குநர்கள் மற்றும் ஆர்ஜேக்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வளமாற உளமாற வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க இங்கு வருகை தந்துள்ள அன்பான பொதுமக்களே, கோடை பண்பலை இன் பாசமிகு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வருகையும் உங்கள் ஆதரவும் இந்த 27 ஆண்டுகால கோடை பண்பலையின் பயணத்தை இத்தனை அர்த்தமுள்ளதாக ஆக்கியுள்ளது. உங்கள் ஒவ்வொருவரின் இருப்பும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அணி சேர்க்கிறது. உங்கள் அன்பே இந்த விழாவின் உண்மையான பெருமை. இசையும் சிரிப்பும் நல்லெண்ணமும் நிறைந்த இந்த மாலை பொழுதை நாம் அனைவரும் இணைந்து ஒரு அழகான அனுபவமாக மாற்றுவோம் என்னும் நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: உற்சாகமும் நிறைந்த இந்த இனிய நிகழ்வான கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தின் உதய விழாவின் அன்பான வரவேற்புரையை வழங்கிய விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வர் முனைவர் ஹெச் அபிராமி அவர்களுக்கு நன்றி.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் பூச்சர் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட் கட் பம் செல்லிங், அனில் சோயா சங்க்ஸ். திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலையம்பாளையம்.
3: கோடை பண்பலை நூறு விளைந்து இன்று மாலை 4 மீ கவுண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக சந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் TGP College of Engineering and Technology Autonomous.
1: TGP College of Engineering and Technology Autonomous, நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
1: கவுன்சிலிங் கோட் 2612.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் பூச்சர் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
10: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேர்ந்தோம்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா இந்த தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு பெற வழி செய்யறாங்க.
13: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9962523999.
14: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை நூறு விளைந்து இன்று மாலை 4 மீ கவுண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக சந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் TGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
1: TGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
1: கவுன்சிலிங் கோட் 2612.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் பூச்சர் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட் கட் பம் செல்லிங்.

0: ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரிமுத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடை பண்பலை நூறு பிள்ளைங்கள் இன்று மாலை 4 மணிக்கு மில்க் கவுண்டர் கேக். தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக சந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGB College of Engineering and Technology Autonomous.
4: PGB College of Engineering and Technology Autonomous, நாமக்கல்.
1: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ட்வெல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: ஆண்டு உதய விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வானது மரக்கன்று வழங்கும் நிகழ்வு.
9: திருப்பூர் குன்னத்தூர் செல்வம் அவர்கள் நம்மளுடைய 25வது உதய விழாவிலிருந்து நம்மளுடைய நிகழ்விற்கு மரக்கன்றுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்காரு. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய பெயர் மாக்கன்றுக்கு செப்புக செந்தமிழ் என்று பெயர் வச்சிருக்கிறாரு. அதே போல திக்குமுக்கு வண்ணத்துறைக்கு பலாக்கண்ணுக்கு திக்குமுக்கு அப்படின்லாம் பெயர் வச்சிருக்கிறார். ஸோ இந்த 2 மரக்கன்றுகள் மட்டும் இல்ல, 50 மரக்கன்றுகள் நம்ம கிட்ட இங்க இருக்கு, கொடுக்கவிருக்காங்க. முதலாவதாக இந்த 2 மரக்கன்றுகளையும் திரு முதன்மை இயக்குனர் திரு சொக்கலிங்கமையா அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் திருக்குமரன் சஞ்சனா அவர்களுக்கு வழங்கி இந்த நிகழ்வினை துவங்கி வைப்பார்கள்.
8: நேர்களே, உங்களின் உற்சாகமான கரவொலியோடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மரக்கன்று மாமரக்கன்றிற்கு செப்புகள் செந்தமிழ் என பெயரிட்டு அந்த மரக்கன்றை கொடுக்கிறாங்க. வழங்கப்படக்கூடிய பலா மரத்திற்கு குரலின் குரல் என பெயரிடப்பட்டிருக்கிறது.
9: இருக்கக்கூடிய 50 மரக்கன்றுகளுக்கும் 50 விதமான பெயர்களை அவர் தீர்மானித்திருக்கிறார். அதோட செஞ்சுதான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அதை போய் நம்ம மரக்கன்றுகளை நட்டு வளர்க்குமாறு கேட்டுக்கொள்ளும்.

0: கரூர் கார்த்திகா பேக்கரியினுடைய உரிமையாளர் மணி மாஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தும் நிகழ்வானது இப்பொழுது நடைபெறுகிறது. நிகழ்ச்சி தலைவர் திரு ராஜா சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். மணி மாஸ்டர் கரூர்ல இருக்கக்கூடிய கார்த்திகா பேக்கரி, இவரு நம்மளுடைய குரலின் குரல் நிகழ்ச்சியினுடைய நேயர். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 திருக்குறள் புத்தகங்கள் பிரிண்ட் செய்து நிறைய பேருக்கு விநியோகம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பேக்கரியில வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் கடை பையில கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கோடை பண்பலை 100.5 அப்படின்லாம் போட்டிருக்கிறாரு.
1: அடுத்ததாக உலகநாதன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள்.

0: நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது.
1: நினைவு பரிசினை வழங்குகிறார் பிரபல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்கள்.

0: அதனைத் தொடர்ந்து உரிமையாளர் கணபதி ரிஃபைன்ஸ் வெள்ளக்கோவில் திரு ஜி குணசேகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
1: நினைவு பரிசினை வழங்குகிறார் கோடை பண்பலையினுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள்.

0: நன்றியோடு.
1: நன்றி ஐயா. வரலாற்று ஓவியங்களை தன் வாழ்நாள் பக்கங்களில் என்பதற்கேற்ப நம் கோடை பன்மலையின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வானொலி துறையில் பட்டறிவு பெற்றவர், குறிப்பாக எதிலும் புதுமை புகுத்த வேண்டும் என நினைக்கக்கூடிய அன்பர், வானொலி விளையாட்டு வர்ணனையை நேர்த்தியாக வழங்குவதில் வல்லுநத்துவம் பெற்றவர், கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழாவின் தலைமை உரை வழங்கி நிகழ்வின் அடுத்த கட்ட நகர்விற்கு நம்மை அழைத்து செல்ல கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு உ ச ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.

பழி வாங்கிட்டாங்க. வணக்கம். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற கோடை பண்பலையின் விசுவாசமான நேயர்களுக்கு முதற்கன் எனது வணக்கம். இந்த கோடை பண்பலையின் 27வது உதய விழா நிகழ்ச்சி நடப்பதற்கு உதவிகரமாக ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு செய்து வந்து கொண்ட விவேகானந்தா கல்வி நிறுவனத்துக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்துக்கு வந்து நாங்கள் நேற்று பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உதய விழாவை பல அரங்குகளை நடத்தியிருக்கிறோம். ஆனால் விவேகானந்தா கல்வி நிறுவனத்தினுடைய இந்த விவேகானந்தா கலை அரங்கம் வந்து இதனுடைய அளவே வந்து நம்மளை திக்குமுக்காட செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இந்த கல்லூரி வளாகம் வந்து ரொம்பவும் கட்டமைப்பு வந்து பிரமிப்பு ஊட்டக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க பெண்களே படிக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி வாய்ப்பை இந்த விவேகானந்தா கல்வி குழுமங்கள் வந்து வழங்கியிருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெண்களுக்கென்றே மருத்துவ கல்லூரியும் பெண்களுக்கென்று பொறியியல் கல்லூரியும் அது மட்டும் இல்லாமல் கலை மற்றும் அறிவியல் துறையும் இங்கு செயல்படுகிறது என்பதை காமித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உண்மையிலேயே ரொம்பவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 பேர் படிக்கக்கூடிய 1000 பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரின்னு சொன்னாங்க. கல்லூரி முதல்வர் அவர்கள் சொல்லும்போது ஆசியாவிலேயே அதிகமாக பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி வளாகம் இதுதான் சொன்னாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் தந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான ஜிஆர்ஐன்னு சொல்லப்படுகின்ற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகம். அதிலும் உயர்கல்வி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இங்கு தான் அதிகம். அதுவும் பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அது விவேகானந்தா கல்லூரி இந்த கல்லூரி வளாகத்துக்கு வந்து பார்த்தப்பதான் தெரியுது இது ஏன் நடக்கிறது, எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் சாத்தியமாகுதுன்றதை பார்க்கும்போது தான் தெரியுது. சென்னை போன்ற பெருநகரங்களில்

இருக்கக்கூடிய உயர்தரமான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட ஒரு கல்லூரி அமைப்பு இங்கு இருக்கின்றது. பார்க்கும்போது உண்மையிலேயே மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கோடை பண்பினுடைய 27வது உதவி விழா நடத்துவதற்கு இவர்கள் வணங்கியிருக்கின்ற அந்த உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அரங்கத்தினுடைய அளவு வந்து நான் பார்க்கும்போது திக்குமுக்காடாசு இது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே கூடியிருக்கிற நேயர்களுடைய அளவை பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட திக்குமுக்காட செய்து வண்ணத்தூர்கை மாதிரி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து இந்த அரங்கத்தை பெரிய அரங்கத்தையே ஏறக்குறைய நிறைவு செய்யும் அளவுக்கு வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய 27 கிலோ எடை உள்ள கல் ஒரு கேக் அதை வேற வெட்டி நிகழ்ச்சியை சிறப்பு செஞ்சுருக்காங்க. அந்த கேக் கொண்டு வந்து உதவி செய்த மணிமாஸ்டர் அவர்களுக்கும் கோடை பண்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோடை பண்பலை 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னமும் அதுக்கு ஒரு விசுவாசமான நேயராக இன்னமும் தொடர்ந்து நீடிக்கிறீங்க. அவரோட எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வானொலின்றது வந்து ஒரு பழைய ஊடகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலையும் வானொலிக்குன்னு சிறப்பான ஒரு நேயர் கூட்டம் இருக்கிறது உண்மையிலேயே நம்ப முடியாததாக இருக்குது. பிற நிலையங்களில் இருந்து இங்கே வேலை செய்ய வரும்போது தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கலந்த உண்மை வந்து தெரியுது. அது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வானொலியின் சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லலாம். குறிப்பாக கோடை பண்பலையின் சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லலாம். அங்கே போகிற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் தினமும் கேட்பீங்க. வண்ணத்தூரிகை, குறிப்பாக வானவில், காலையில் போகிற வானவில், அப்புறம் இன்று அன்று, அப்புறம் தக்குமுக்கு தர்பார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, உங்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் வந்து இங்கே இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போகின்ற அந்த செய்தி சுருக்கம், அது வந்து நாட்டு நடப்புகளை எந்த விதமான சார்பு இல்லாமையோ உண்மையை உள்ளபடி சொல்லக்கூடுகின்ற ஒரு செய்தி. அது வந்து உங்களை தொடர்ந்து வந்து அன்றாட நடப்புகளை பற்றிய தகவல்களை உங்களுக்கு துல்லியமாக தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். ஐஏஎஸ் படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க, பல தேர்வு போட்டிகளுக்கு தயாராகிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய செய்திகளை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அகில இந்திய வானொலியினுடைய எல்லா ஒளிபரப்புகளையும் அவங்களுடைய தேர்வு ஆயத்தத்துக்கு ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க. என்ன காரணம்னா, கோடை பண்பலை கொடுக்கின்ற நிகழ்ச்சி வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது அறிவுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை கொடுக்குது அப்படின்றதான். கோடை பண்பலை சிறப்புகளை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடலில் வந்து ஒரு விதமான உயிரினம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சீ ஸ்குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் குடுவை அப்படின்வாங்க. அது பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து விலங்குக்கும் தாவரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரினம். அது அதை விலங்காக பிறக்கும், ஆனால் அது வந்து செடியாக தான் வந்து அது வளரும் இறக்கும். அது கடலில் வந்து அது பிறக்கும்போது அதுக்கு கண் இருக்கும், அதே சமயத்தில் உடலை அசைக்கும். அது உடலை அசைச்சு கண்ணால் ஒரு தகுந்த இடத்தை தேடி அந்த கடலில் எங்கே வந்து சத்துக்கள் நுண்ணோட்ட சத்துக்கள் செறிவாக இருக்கோ அந்த இடத்த போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாறையில் அது தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு அதனை வளர்க்கும். ஒரு இடத்த வந்து அது தீர்மானித்து அது பிடிச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்னா தன்னுடைய மூளையை சாப்பிட்ரும், மூளையை சாப்பிட்டுட்டு அது செடியாக மாறிடும், அது நல்லா வளர ஆரம்பிக்கும். இது பேர் வந்து கடல் குடுவை அப்படின்ற ஒரு உயிரினம். மூளை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் ரொம்ப காலமாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, மூளைன்றது வந்து நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கு, நம்ம வந்து கவிதை எழுவதற்கு, அல்லது கணக்கு போடுவதற்கு, அல்லது முன் யோசனை படி பல திட்டங்களை வகுப்பதற்கு, இதுக்கு தான் மூளை பயன்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த உயிரினத்தை ஆராய்ச்சி செய்யும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, மூளை என்பது முதல் தேவை எது, இயற்கையின் பரிணாமத்தில் மூளையினுடைய முதல் தேவை எது அப்படின்னா உடல் இயக்கத்துக்கு தான், உடல் அசைவுக்கு தான். உடல் அசைவு இல்லைன்னா மற்றதெல்லாம் இரண்டாவது தான். அதனால தான் வந்து அது உடல் அசைவு தேவையில்லை, ஒரு செடி போல வாழ அதை தயாரானதும் தன்னுடைய மூளையை அதே சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த தகவலை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எல்லா ஊடகங்களுமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நாடகமா இருக்கலாம், அல்லது திரைப்படமா இருக்கலாம், அல்லது பத்திரிகையா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், தொலைக்காட்சியா இருக்கலாம், அல்லது இந்த காலத்தில் வந்துள்ள செல்போன் ஆண்ட்ராய்டு செல்போன்களா இருக்கலாம், எல்லாமே வந்து உங்களுடைய செயல்பாட்டை, உங்களுடைய உடல் சார்ந்த இயக்கங்களை கட்டுப்படுத்துவதா மட்டுப்படுத்துவதா இருக்கும். நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே புத்தகம் படிக்க முடியாது, நீங்கள் தொலைக்காட்சி பார்க்க முடியாது. அதே மாதிரி அன்றாட வேலை செய்யும்போது நீங்கள் வந்து

டிவியோ இல்லாட்டி வந்து கையில் ஆண்ட்ராய்டு ஃபோனாக பார்த்துட்டு பார்க்க முடியாது. ஆனால் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் அன்றாட கடமைகளை செய்வதில் எந்த விதமான குறுக்கணும் இல்லாமல் உங்களை கட்டி போடாமல் நீங்கள் வேலை செய்யும்போது அது தச்சு வேலையாக இருக்கலாம், தையல் வேலையாக இருக்கலாம், நெசவு வேலையாக இருக்கலாம், அல்லது விவசாயமாக இருக்கலாம், உங்கள் கூடையே இருக்கும், உங்களோட செயல்பாட்டுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாது. அல்ல வீட்டில் பெண்கள் வந்து சமைக்கலாம், பிள்ளைகளை பள்ளிக்கு கிளப்புறதுக்கு அவங்க வந்து ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டும் போதும் சரி அல்லது விளையாடும் போதும் சரி எந்த விதமான உடல் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் உங்களை முடக்காமல், உங்கள் கைகளை கட்டி போடாமல், கால்களை முடக்காமல் உங்களோடு இருந்து உங்களுடைய அன்றாட கடமைகளுக்கு உறுதுணையாக உதவுவது வந்து வானொலி தான். அந்த வானொலியில் ஒரு சிறப்பான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோடை பண்பலை. கோடை பண்பலை ஒரு வானொலி ஊடகன்றதுனால வந்து ஒரு பழங்கால ஊடகம் அப்படின்ற மாதிரியான இணைப்பு இருந்தாலும் அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த காலத்துக்கும் அந்த ஊடகம் வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குது. இந்த மூளை சம்பந்தமாகவும் உடல் இயக்கமாகவும் கோடை பண்பலை எப்படி வந்து உங்களுடைய உடல் இயக்கத்துக்கு உகந்ததாக இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியணுவாங்க. அது மாதிரி வானொலியோட அருமை இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்? இப்போ உள்ள வந்துள்ள ஊடகங்கள் குறிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்ற மொபைல் ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கட்டி போட்டிருக்கு அப்படின்னு. நான் வந்து பேருந்துலையும் ரயில் பயணமும் அடிக்கடி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றவன். அப்போ நான் போகும்போது நான் வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 5 இல்லை 6 பேர் பஸ்ஸில் செல்ஃபோனை தான் பார்த்துட்ருப்பாங்க. ரயிலாக இருந்தாலும் சரி குனிஞ்சத்தலை நிமிராமல் உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிறந்தநாள் விழா, ஒரு 10 வயசு இருக்கிற பையனோட பிறந்தநாள் விழாவுக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே 3 வயசுலேருந்து 5 வயசு 7 வயசு 10 வயசு 12 வயசு வரை குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. குழந்தைகள் சேரணும் எப்படி இருக்கும்? குதூகலமாக இருக்கும், துள்ளி குதிப்பாங்க, ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கும். அன்றைக்கி நான் பார்க்குறேன் எல்லோரும் வரிசையாக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப பயபக்தியோட உள்ளங்கையை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் செல்ஃபோன். சரி, வீடுன்னு போனாலும் குடும்பத்தில் போனாலும் கணவன் மனைவி படுக்கை ஏரியாவில் ஒரு வாரத்தில் மனைவி வந்து ஒரு செல்ஃபோனை பார்த்துட்டுருக்காங்க, கணவன் மறு வாரத்தில் செல்ஃபோனை பார்த்துட்டுருக்காங்க, பிள்ளை ஒரு இடத்துல செல்ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இப்படி செல்ஃபோன்றது வந்து நம்மளுடைய பொழுதுபோக்கு ஊடகமாக இருந்தது நம்மளுடைய உடல் சார்ந்த நடவடிக்கைகளை முடக்குவதாக அமைஞ்சு போச்சு. நம்ம வந்து காலை கட்டி போடுறது, கையை கட்டி போடுறது, அது மட்டும் இல்லாமல் கண்ணை கட்டி போடுறது, அதை விட பேராபத்து என்னென்னா நம்ம கருத்தை சிதைக்கிறது, அதில் வர தகவல்கள் எந்த மாதிரி இருக்குது. செல்ஃபோனில் 2 விஷயம் இருக்குது, கத்தி மாதிரி தான், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். செல்ஃபோனில் உள்ள தகவல்கள் வந்து உங்கள் எல்லாரையுமே, எல்லா மக்களையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி மாதிரி புத்தி கூர்மையாக ஆக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ளே இருக்குது, வாய்ப்பு அதுக்குள்ளே இருக்குது. எல்லா துறைகளையும் நீங்கள் நினச்சிங்கன்னா நிபுணத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகளை அது வழங்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அதை பயன்படுத்துவது இல்லை, அது அவர்கள் விருப்பம் இல்லை. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்த முடியாமல் அந்த அல்காரிதமிக் ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப அதை பார்க்குற மாதிரி உங்களை தூண்டக்கூடிய அளவுக்கு அதை வடிவமைச்சிருக்காங்க. மனிதன் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய விஷயமா ஒன்று அமைக்கணும்னா அதுக்கு என்ன நுட்பம் அப்படின்னா, ஒன்று அது உணர்வு சார்ந்ததாக இருக்கணும், உங்கள் பயத்தை தூண்டக்கூடியதாக இருக்கணும், உங்களுடைய வெறுப்பை தூண்டக்கூடியதாக இருக்கணும், உங்களுடைய ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கணும். இது 3 தூண்டுற மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு வாட்டி நான் ரயில் பயணம் பயந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு காமிக்கிறான் அவங்க அம்மா கிட்ட, என்னென்னா ஒரு காடு, அந்த காட்டில் வந்து ஒரு பெரும் பள்ளம் இருக்குது, ஒரு மான் குட்டியோட போயிட்டுருக்கு, அந்த குட்டி மான் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துருது, உடனே ஒரு சிங்கம் ஓடி வருது, ஓடி வந்து அந்த பள்ளத்தில் இருக்கிற சிங்கத்தை தன் வாயால் கவ்வி தாய்மான் கிட்ட கொடுக்குது. அதை பார்த்து அந்த பையன் சொல்கிற அம்மா கிட்ட, அம்மா பாருமா சிங்கம் எவ்வளோ இறக்கமாக இருக்கணும். உடனே அம்மாவும் சொல்கிறாங்க, பாரு மனுஷனுக்கு இல்லாத இறக்கம் வந்து இந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்கு பாரு, இது மாதிரி மனுஷன் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இது வந்து உண்மையான வீடியோ கிடையாது, இது ஃபேக் வீடியோ, செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இது பண்ணுறாங்க. அப்படியாப்பா அப்படின்னு பையன் கேட்டு, நீ செக் பண்ணுன்றான், அவனா பையன் செக் பண்ணுறான், ஆமாப்பா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், இது ஃபேக் வீடியோ அப்படின்னு. அப்போ ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய செல்ஃபோனில் உள்ள ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஆசையை தூண்டக்கூடியதாகவும் உங்களுடைய அச்சத்தையோ இல்லை பிரமிப்பையோ தூண்டக்கூடிய அளவோ பொய்யான வீடியோக்கள் வந்து கலந்து பரவுது. அதே மாதிரி ஒரு யானை வந்து தெருவில் வந்து வெறி பிடிச்சு ஓடுது, மதம் பிடிச்சி ஓடுது, அது ஒரு ஷார்ட் ரீல்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பூனை வந்து அதை துரத்துது அந்த யானையை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பூனை வந்து பாருங்கள் அது வந்து கோவப்பட்டு வரைச்சா யானையே வந்து விரட்டக்கூடிய அளவுக்கு பூனை கூட பலம் உள்ளது அப்படின்னு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க, அது பயங்கர லைக்ஸ். இதுவும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ஒரு இது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த செயற்கை இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியான்ற சொல்லக்கூடிய இந்த பல ஊடகங்கள் எல்லாமே செய்திகளை முழுசாக சொல்லாமல், உண்மையை சொல்லாமல், அரை உண்மைகளையும் பாதி பொய்களையும், அதை விட ஆபத்தாக கவர்ச்சியான பொய்களை இன்னும்

பாவத்தை ரசிக்கும்படியான மயக்கும்படியான பொய்களை கலந்து சொல்றாங்க. அது உங்களை 24 மணி நேரமும் உங்க கண்ணையும் கையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. அறிவை வந்து மழுங்கடிக்க வைக்கிது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் கோடை பண்பல் மாதிரியான அறிவை கூர்மையாக தீட்டக்கூடிய அறிவு இருந்தால் அதை இன்னும் வளர்க்கக்கூடிய வளமாக்கக்கூடிய செழுமையாக்கக்கூடிய ஊடகங்களை இன்னும் தொடர்ந்து உங்களை மாதிரியான நேயர்கள் கேட்பதும் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு. உங்களை போன்ற நேயர்கள் வருங்கால சந்ததியினருக்கும் அறிவை வளர்க்கக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்த சொல்லுங்க. அவருடைய அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய ஊடகங்களை அவங்க கட்டுக்குள்ள இருக்க சொல்லுங்க. எல்லாரும் செல்போன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நம்ம தான் கையில செல்போனை பிடிச்சிட்டு இருக்கணும். ஆனா உண்மை அது கிடையாது. செல்போன் அது கண்ணுக்கு புலப்படாத தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்கள்லாம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கு, நம்ம பிடிச்சு வச்சிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால கத்தி மாதிரி தான், அதை எப்படி பயன்படுத்தணும், கத்தி நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், கத்தி கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது.

0: தான் கையில செல்போனை பிடிச்சிட்டு இருக்கணும். ஆனா உண்மை அது கிடையாது. செல்போன் அது கண்ணுக்கு புலப்படாத தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்கள்லாம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கு, நம்ம பிடிச்சு வச்சிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால கத்தி மாறினா அதை எப்படி பயன்படுத்தணும், கத்தி நம்ம கண்ட்ரோல வச்சிருக்கணும், கத்தி கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் இந்த நவீன ஊடகங்களை சரியாக முறையாக அவங்களோட அறிவை விருத்தி செய்வதற்கு திறமையை வளர்த்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்த நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள். எப்படி கோடை பண்பலை வானொலின்ற ஊடகம் வந்து உங்களை வந்து அறிவு செழுமையாக்குச்சோ, அறிவு கூர்மைப்படுத்தலை ஆக்குச்சோ, அதே மாதிரி அந்த ஊடகங்களையும் பயன்படுத்த நீங்கள் அவங்களுக்கு உதவி சொல்லுங்கள். கோடை பண்பலை என்பது ரேடியோ என்பது ஒரு ஓல்டு மீடியாவாக இருக்கலாம், பட் இட்ஸ் அ கோல்டு மீடியா. அதற்கான அது வந்து ஒரு கோல்டன் மீடியான்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி உங்களை மாதிரி நேயர்கள் தான் வந்து இருக்கீங்க. கோடை பண்பலை தொடர்ந்து இன்னும் பல சேவைகளை உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கிறது. உங்களுடைய தொடர் விசுவாசமும் தொடர் ஆர்வமும் எங்களுக்கு என்றும் தேவை. நன்றி.
1: தலைமை உரையை தலைமுறைகள் தாண்டி செல்லும் என்பதற்கேற்ப தனக்கே உரிய எளிய நடையில் தங்களின் கருத்துக்களை பதிவிட்டமைக்கு நன்றி ஐயா.
2: கோடை பண்பலை 100.5 அன்பு நேயர்களே, 27 ஆண்டுகளாக மக்களின் மனங்களோடு இணைந்து பயணித்து வரும் கோடை பண்பலை 100.5 உதய விழாவை சிறப்பிக்கும் இந்த இனிய தருணத்தில் இந்நிகழ்வின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடனும் அக்கறையும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களின் வாழ்த்துறையை கேட்கும் வாய்ப்பு இப்போது நமக்கு கிட்டியுள்ளது. முதலில் நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு மு விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.

0: எல்லோருக்கும் வணக்கம்.
1: கோடை பண்பலின் 27வது உதய விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா நேரு நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி. நம்ம வந்து ஒரு மாதம் முழுவதும், ஜூன் மாதம் முழுவதும் உதய விழாவை நடத்தியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு திருவிழா மாட்டு, நேயர்களோட திருவிழா, உங்களோட திருவிழா. உங்களுக்காக மலைகளின் இளவரசி கொடைக்கானலிருந்து இது வந்து ஒரு தேர் மாட்டுக்க சிறப்பு தேடி வரும் பண்பலையாக 24 மாவட்டங்கள் நம்ம ஒளிபரப்பு இருந்தாலும் 20 மாவட்டங்களை வெற்றிகரமாக முடிச்சு கேரளாவில் கூட ஒரு மாவட்டத்தை போய் பண்ணிட்டு நமது அறிவிப்பாளர்கள் வந்து கன்னியாகுமரியில் இருந்து தருமபுரி எல்லா மாவட்டத்துக்கும் உங்களை தேடி வந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சிறப்பு வாழ்த்து தென்றல் நேயர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் காலையில 10 to 11 மணிக்கு ஒளிப்பதிவு செய்து அன்று இரவே 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல். நீங்க காலையில ஒளிப்பதிவு பண்ணீங்கன்னா சென்ற ஆண்டு என்ன பிரச்சனைனா நம்ம ஒளிப்பதிவு கொடுத்தோம், அது எப்ப வருதுன்னு தெரியாது. ஏன்னா மணிக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு 5 நிமிடங்களாக போச்சு, எங்களுக்கு எப்ப வருதுன்னே தெரியல சார். அதனால இந்த ஆண்டு வந்து ஒரு மாத திருவிழா, இது வந்து கோடை பண்பலை நேயர்களுக்காக ஒரு மாத திருவிழாக உதய விழா நிகழ்ச்சிகள் கொண்டாட்டிக்கிட்டு நிறைவாக உதய விழா கொண்டாட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதமாக 20 மாவட்டங்கள்ல இருந்து சிறப்பு தேடி வரும் பண்பலை நம்ம அறிவிப்பாளர்களுக்காக எல்லாரும் உங்களை தேடி வந்திருக்காங்க. எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு கைதட்டு கொடுங்க. அப்புறம் சிறப்பு வாழ்த்து தண்டல் நீங்க எல்லா மாவட்ட நேயர்களும் வந்து அதை பதிவு செய்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறப்பு வென்றார் வந்தார். ஏன்னா நேயர்கள் எல்லாருமே சொல்றது வந்து எங்களுக்கு இணைப்பே கிடைக்கல சார், இணைப்பே கிடைக்கல. எங்களுக்கு எப்படி இணைப்பு கிடைக்கும், எங்களுக்கு எங்களுக்கு இணைப்பு கிடைக்க தெரியல. எங்களுக்கு நாங்களும் எவ்வளவோ வருடங்களாக முயற்சி செய்தோம், எங்களுக்கு இணைப்பு கிடைக்கல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா நேயர்களோட ஆசை என்னன்னா கோடை பண்பலையில எப்படியாவது ஒரு இடம் ஒரு பேசணும், அறிவிப்பாளரோட பேசணும். இல்ல நிலையத்துக்குலாம் நிறைய நேயர்கள் வருவாங்க, எங்களால உள்ளுக்கு விட முடியாது. ஏன்னா அங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும், ஸ்டூடியோவை பார்க்கணும், அறிவிப்பாளர்களை பார்க்கணும். எவ்வளவோ நேயர்கள் வந்து நிலையத்திற்கு வந்து உள்ள போய் பார்க்க முடியாம திரும்பி போறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வேதனையா இருக்கும். நேயர்கள் நம்ம நேயர்களை வந்திருக்காங்க, நேயர்களாலதான் நம்ம வானொலி. ஆனா அவர்களை வந்து நம்ம ஒரு கௌரவப்படுத்த முடியலையேன்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்காக சிறப்பு வென்றார் வந்தார். வென்றார் வந்தார் நிகழ்ச்சியே வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி. அவங்க வந்து பண்பலையின் விருந்தினர்களாக அந்த அரங்கத்துல வந்து விருந்தினராக உட்கார்ந்து அறிவிப்பாளர்கள்

0: அறிவிப்பாளர்களோ நிகழ்ச்சி பொறுப்பாளரோ அவங்கள வந்து ஒரு நேர்முகம் எடுக்கணும். அது அது பிளஸ் ஒரு நாளை வந்து அவங்க ஒதுக்கி வச்சுட்டு வர்றாங்க. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் நீங்கள் நான் திருச்சி வானொலியில் வேலை பார்க்கும்போது 500 ரூபா வந்து நான் ஒரு ஒரு நேர் வந்து சொன்னார், சார் நாங்கள் கொடைக்கானல் வானொலியில் 500 ரூபா வந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பரிசு கொடுக்குற ஒரே வானொலி கோடை பண்பலை தான். அன்னையிலேருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் நேயர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்துட்டு வந்திருக்கு. அது வந்து நாங்கள் இப்போ வந்து நிகழ்ச்சியாக நேயர்கள் என்ன ஆசைப்படுறாங்கன்னா கோடை பண்பலையில் வந்து பேசணும், அந்த கோயிலை வந்து நாங்கள் பார்க்கணும், அந்த அறிவிப்பாளர்களை நாங்கள் வந்து பார்க்கணும். அதுக்காக சிறப்பு வென்றார் வந்தார். போன மாதம் முழுவதும் சிறப்பு வென்றார் வந்தா இருந்துச்சு. அதை தவிர இந்த வருடம் முழுவதும் உங்களுக்காக வாரத்தில் 2 நாட்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளை வந்து வென்றார் வந்தார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் சார் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி கேட்டாங்க. இப்போ மறுபடியும் 3/4 மணி நேரமாக வந்து நேர்களின் இதுக்காக 3/4 மணி நேரமாக அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நேர்களுக்கு அது செப்புக சந்தமில்ல மட்டும் வாய்ப்பு எங்களுக்கு வர முடியலை, எங்களுக்கு முன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. தங்கள் அன்புடன் அறிவிக்கப்படும் முத்தான கடிதம் எழுதிய நேராகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கான வானொலி தான். அதனால் நீங்கள் வந்து இன்னமும் கோடை பண்பலை உங்களால் தான் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு காரணம் நேர்கள் தான். இந்த ஆண்டு சிறப்பு என்னன்னா உங்களுக்காக 15 புது அறிவிப்பாளர்கள். நம்ம பழைய அறிவிப்பாளர்களுக்கு யாரும் குறைஞ்சதும் இல்லை, இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை வந்து மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்காக 15 புது அறிவிப்பாளர்களும் வந்து கோடை பண்பலையின் உதய விழாவை இந்த 27வது உதய விழாவை சிறப்பிக்க வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா, சிறப்பாக வாழ்த்துறை வழங்கியவங்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க
2: ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். விக்னேஸ்வரன் பொறுப்பாளர், நிகழ்ச்சி பொறுப்பாளர் பேசிட்டு போனார். நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விக்னேஸ்வரன் வந்து ஒன்று சொன்னார், என்னென்னா இந்த வென்றார் வந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு காரணம் அவர் என்ன சொன்னார்னா கோடை பெண்களுடைய நேரில் வந்து இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க, அவங்கள கௌரவிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் யோசிங்க அப்படின்னு. அப்புறம் யோசி யோசிச்சு அவர் தான் அந்த கான்செப்டை கொண்டார். நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற வெற்றி பெற நேர்களை வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து நேரடியாக ஒரு பேட்டி எடுக்கலாம், லைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணார். அதற்கான தலைப்பையும் வென்றார் வந்தார் அப்படின்றத வந்து இதற்கு முன்னால் இருந்த நிகழ்ச்சி தலைவர் நிகழ்ச்சி பிரிவுத்தலைவர் வெங்கடேஸ்வரன் சார் ஐயா தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வருவதற்கு மூல காரணமாக மூல விதையாக இருந்தவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன், அவருக்கு பலமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி.
1: அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நிகழ்ச்சி பொறுப்பாளர் க ச சு ம ப மயிலப்பன் அவர்கள்.

0: பெரிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நடிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லார் குரலையும் வானொலி வாயிலாக வானவில் நிகழ்ச்சியில கேட்டு கருத்து பரிமாறின நிகழ்வு தாண்டி இன்னைக்கு 27வது உதய விழா ரொம்ப சிறப்பா நடைபெற்று இருக்கு. எனக்கு மனம் நெகிழ்ந்த ஒரு தருணத்தை மட்டும் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். விழா ஏற்பாடு செய்து முன்னோட்டத்திற்காக வந்திருந்தோம். முன்னோட்டத்திற்கு வந்திருக்கிறதுக்கான தெரிகிறதற்கான வாய்ப்புகளே குறைவு. இருந்தாலும் வந்திருக்கோன்னு தெரிஞ்சு அன்பா நேயர்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து வெட்டுக்காடு வலசு தங்கவேல் ஐயா, இளங்கோ ஐயா அவர்களோடு சேர்ந்து அவர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஐயா உதய விழா சிறப்பாக நடத்துகிறோம், என்ன வேணும்னு சொல்லுங்கள், பக்க பலமாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. இன்று வரை இந்த நிமிடம் வரை பக்க பலமாக இருக்கிறாங்க. அந்த உணர்வுக்காக அந்த வாழ்க வாழ்கன்னு நம்ம வாழ்த்தினாலும் இந்த நிகழ்வு சிறப்பதற்கு இந்த மாதிரியான ஒற்றுமை பாலம் எல்லா நேயர்கள் மத்தியிலையும் இருக்குது. அது இந்த 27வது விழாவோடு மட்டும் இல்லாமல் 100 ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் பல 100 ஆண்டுகள் கேட்கக்கூடிய நேயர்கள் இதே ஒற்றுமையோட பண்பலைய நல்லா கேட்டு ரசிங்க. உங்களுக்கான பண்பலை, உங்களுக்காக நிகழ்ச்சியை தரக்கூடிய பண்பலை வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இசை மொழிகளை கடந்த உணர்வு, இதயத்தை தொடும் இனிய அனுபவம், 7 ஸ்வரங்களில் எண்ணிலடங்கா உணர்வுகள்,

0: தருணம் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியும் விதைக்கும் மந்திர மொழியே இசை. லைட்மேன் திரைப்படத்தின் வழியாக தனது தனித்துவமான இசை மொழியை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி கூர்மேன் திரைப்படத்தில் விறுவிறுப்பிற்கும் உணர்வுக்கும் இசையால் வலிமை சேர்த்து ஜே பேபி திரைப்படத்தில் தாய்மை, பாசம், குடும்ப உணர்வுகள் அனைத்தையும் மென்மையான இசையால் ரசிகர்களின் இதயங்களில் நிலைநிறுத்திய அற்புத இசைக்கலைஞர், மௌனத்திற்கே மெட்டமைக்கும் மெல்லிசை வித்தகர், உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையின் ஓவியர், இதயங்களை இசையால் இணைக்கும் இனிய கலைஞர் திரு டோனி பிரிட்டோ அவர்கள், உங்கள் கரவொளி இன்று வரவேற்பாக மட்டுமல்ல ஒரு கலைஞருக்கான நமது அன்பின் மொழியாக ஒலிக்கட்டும். கோடை பந்தலை 100.5 இசையோடு இயைந்த வாழ்வில் தமது சிறப்புரையை வழங்க அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறோம் உங்கள் பலத்த கரவொளியுடன்.
1: கோடை பண்பலை 100.5 27 உதயவிழா நேரலை நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மில்க் கவுண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
13: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
14: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
15: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
17: அனில் புட்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
18: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
19: அனில் சோயா சங்க்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
0: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9966552399.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னாசல்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
9: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
10: கோடை பண்பலை 100 இன்று மாலை 4 மில்க் கவுண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்பு சந்தமிழ்.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
12: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
13: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
14: கவுன்சிலிங் கோட் 2612.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
15: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
16: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
17: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
10: கோடை பண்பலை 100 இன்று மாலை 4 மில்க் கவுண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக சந்தமிழ்.
11: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
12: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
13: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
14: கவுன்சிலிங் கோட் 2612.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
16: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
17: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
18: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
10: கோடை பண்பலை 100 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின்.

0: அணுவில் இது கொடைப்பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா நேரலை நிகழ்ச்சியில் இப்ப திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேசிட்டு இருக்காரு. அந்த ஒளிபரப்பை நேரலையா கேட்கலாம்.
1: இந்த கோடை பண்பலை நீடுழி வாழ்க 27 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் பல 100 ஆண்டுகள் எங்கள் செவிகளை இனிதாக காற்றினிலே மிதந்து வந்து, கோடை என்றால் வெப்பம், ஆனால் இது கொடைக்கானலிருந்து வருவதால் குளிர்காற்றாக மாறி மலையிலிருந்து கீழே இறங்கி பண்பலையாய் மாறி திருச்செங்கோட்டு மலைகளை சுற்றி இப்போது விவேகானந்தாவில் சூழ்ந்திருக்கிறது. இந்த ஒரு பண்பலை இத்த சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறாங்க. பிரிட்டோ சார் வந்திருக்காங்க, மயிலப்பன் சார், இன்னும் நம்ம விக்னேஷன் சார், எல்லாமே விக்னேஷன் சார் எல்லாமே ரொம்ப ஒரு அன்பாக ஒரு குடும்பம் மாதிரி பழகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த காலேஜில் பல ஃபங்க்ஷன்ஸ் இந்த மேடை பார்த்துருக்குது. ஏன், நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் கூட இந்த மேடையில் வந்து இதே ஸ்டேஜில் நின்று பேசுகிறார். அப்படி ஒரு சிறப்பு பெற்ற அரங்கம் தான் இந்த அரங்கம். அந்த அரங்கத்தில் இன்றைக்கி நம்ம கோடை பண்பலையோட விழா நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த சிறப்பை வாயால் சொல்ல முடியாது, மனதார வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி திருச்செங்கோடு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இவரது நம்ம கோடைப்பண்மலையனுடைய
1: எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னும் அருமையான நாள், பொன்னான நாள், இனிமையான நாள். இத்தனை நேரத்தோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோடைப்பண்டையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாவே நான் கேட்டுட்டு இருக்கேன். காருன்னு எடுத்தனா கோடைப்பண்டையில போடாம இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப இது 27வது இந்த கோடைப்பண்டையுடைய பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது வந்து எனக்கு இந்த நேயர்ஸ் எல்லாம் பேர் ரொம்ப ஞாபகம் இருக்கு. முத்தூர் முத்துராமன், பழனியாயி, அப்புறம் வந்து மொடக்குச்சி சரவணன், இவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு அடிக்கடி வந்து அதை கேட்டு இளங்கோ வெட்டுக்காட்டு வளர்ச்சி இளங்கோ இவங்க எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பேர் தெரியும். அதே மாதிரி இந்த அறிவிப்பாளர் ஜான் பிரிட்டோ சாரு, மகேஸ்வரி மேடம், அப்புறம் ஈரோடு ரங்கநாதன், மேட பூலா, இவங்க எல்லாமே பேசும்போதெல்லாம் ஒரு ஒரு ஒரு ஒரு நமக்கே ஒரு கேட்க முடியாத ரொம்ப கேட்கற ஆசையாக இருக்கும். அப்புறம் இதில் என்னென்னா நேயர் ஏகப்பட்ட பேர் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, பேச முடியல, இணைப்பு கிடைக்கலன்னு இன்னைக்கு கேட்டு வரும்போது கூட ஒரு சில நேயர் வந்து ரொம்ப அழுதாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இதில் பேசுறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. ஐ திங்க் இந்த கோடைப்பண்டாலை வந்து வாழ்வாங்க வாழணும். இந்த இருக்கிற இந்த நேரத்தை வந்து ரொம்ப இனிமையாக பண்ணுங்க. இவ்வளோ நேயர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேலே வந்து கோடைப்பண்ணில் கேட்டுட்ருக்கேன். எனக்கு கேட்குறப்பெல்லாம் எனக்கு வந்து என்னையே அறியாமல் ஒரு சந்தோஷம். அதனால் எல்லோரும் இந்த இனிமையாக கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஏழாவது உதய நாள் சிறப்பு ரொம்ப ரொம்ப ஜாலியா சூப்பரா போயிட்டு இருக்கு
1: இல்லையா? கலகலன் இருக்கு, நேரம் போனது தெரியல.
0: அதாவது நம்ம எப்பயுமே வந்து எதையுமே பிளான் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க,
1: இயற்கையாகவே
0: அதேதான். அந்த மாதிரி பிளான் பண்ணவே இல்லைங்க நாங்க. ஏன் அப்படியே சொல்லணும்,
1: இயற்கையினுடைய மடியில் இருக்கோம்.
0: கண்டிப்பா
1: கோடை பண்பலை இயற்கையாகவே மக்களோட மக்களா இணைந்து இருக்கிறோம்.
0: இப்ப மக்களோட இணைஞ்சிருக்கோம்.
1: ஆமா, இந்த தருணத்துல நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்ட எப்படி இருக்கும்?
0: எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. என்ன சத்தமே வரலையே?
1: பாட்டு கேட்கலாமா?
0: ஒண்ணு சத்தமா
1: கேட்கல,
0: கேட்கவே இல்லையே. பாடலை கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம
1: இந்த பாடலை பாடுவதற்காக யார் வராங்கன்னு தெரியுமா?
0: உடனே சொல்லிட்டா எப்படின்னா, அதுல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. சர்ப்ரைஸா இருந்தா தானே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: நமக்கெல்லாம் தெரியும் தானே?
0: ஆமா தெரியும்.
1: கிட்டத்தட்ட நேயர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் யார் பாட்டு பாட வர போறாங்க அப்படின்னு.
0: அதாவது நம்ம பண்பலையின் நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்ல வேணாங்க. அதோட வெளிப்பாடாதான் இவ்வளவு பேரு ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் இங்க நாமக்கலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட ஒரு ஆதாரமாக, ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருந்ததுன்னு. கேட்கலாமா?
1: இந்த பாடலை கேட்டதன் அடுத்து, இந்த பாடலுக்கு அடுத்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி நேரலையாக அங்க நடைபெற இருக்குது. இப்போ நாம
0: எப்பயுமே வந்து நீங்க போன் பண்ணுவீங்க, நாங்க பேசுவோம். அப்படியே வந்து நீங்க என்னடா நம்ம இப்பதான் அலோன்னு சொன்னோம், அதுங்களும் கட் பண்ணிட்டாங்களே அலோன்னு சொன்னதுனால.
1: ஆனா பரிசு பெற்றவர்கள் தான் நம்ம செப்புக சிந்தமிழுக்கு வரணும், இங்க வந்த உடனே பதிவு செய்யணும்லாம் சொல்லியிருந்தோம். அந்த நேரடி பேர் சொல்லிடுறோம், நீங்க வலது பக்கம் இருக்கையில வந்து அமர்ந்துடலாம். அவங்களுடைய பேர் கொடுமுடி ராஜாம்பாளையம் கோவிந்தசாமி,
0: உப்பாரப்பட்டி ரமேஷ்,
1: கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி,
0: திருப்பூர் கணக்கம்பாளையம் இளங்கோவன்,
1: நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்,
0: சூரப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி,
1: அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ்,
0: கரூர் புலியூர் லோகநாதன்,
1: திருச்சி அருள்தாஸ்,
0: மஞ்சக்காட்டு வளசு வெங்கடாச்சலம்,
1: பள்ளிப்பாளையம் விஜயா,
0: திருச்சி திவாகரன்,
1: மரூர்பட்டி அயன் செந்தில்,
0: எம்என்பேட்டை கருப்பண்ணன்,
1: எம் மோககவுண்டன் பாளையம் கிருஷ்ணவேணி, இவங்க எல்லாம் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். நம்ம முன்னாடி தயாராக இருப்போம். நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பற்றி பாடலை எழுதியிருக்கிறார் நம்மளுடைய அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. இப்போ பாடல் நமக்காக.

அதிகால வேலையில இதமா சேர புவையில அருமால வந்து சேர்ந்துட்டுமே உங்க காதுக்குள்ள வாசக்குட்டையில அழகா கோல போடையில அந்த வசந்த பிடியில் காத்திருப்பா வனலி பெட்டிக்குள்ள சுகமான காலையில் ஓடுதோட

0: 100.5 மில்கா வண்டர் கேக்,
1: ஆரஞ்சு சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்ஷன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
14: புதுசுதான்.
12: எப்படி வாங்கன?
14: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
12: அது எப்படி?
14: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
12: தங்க விலை ஏறனா?
14: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
12: அப்ப விலை குறைஞ்சா?
14: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
12: ஹே சூப்பர்.
14: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
12: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

நேர்களே, கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா அப்படியே சூப்பராக களைகட்டி நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செப்புக செந்தமிழ் நேரலை இப்போ கேட்க போகிறீங்க.

கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி மேடைக்கு வாங்க, திருப்பூர் கணக்கன் பாளையம் இளங்கோவன் மேடைக்கு வாங்க, நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் மேடைக்கு வாங்க. தனியார்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி நீங்களும் மேடைக்கு வாங்க.

0: தமிழ் மொழியை உயிரென நேசிக்கும் அன்பு நேயர்களே, மொழி என்பது வெறும் கருத்து பரிமாற்றத்திற்கான கருவி மட்டுமல்ல, பண்பாட்டின் உயிரோட்டம், பாரம்பரியத்தின் பெருமை, உலகின் தொன்மையான செம்மொழியான தமிழின் இனிமையையும் இலக்கிய வளத்தையும் சொல்லாட்சியின் செழுமையையும் போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி செப்புக செந்தமிழ். கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சி சொற்கள் செம்மையாக ஒலிக்கட்டும், செந்தமிழின் மனம் நெஞ்சங்களில் பரவட்டும், தமிழின் பெருமை தலைமுறைகள் தலைக்கட்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த இனியதொரு நிகழ்ச்சியை உங்கள் மின் சமர்ப்பிக்கின்றோம். உங்களின் அன்பான கரவழியோடு நிகழ்ச்சியை வழங்குகின்றனர் ஜே பி ரமேஷ்குமார், சுபா.
1: ஆன்றோர் சான்றோர்களால் அவைதனில் அரங்கேறிய அமுத மொழி, பட்டி தொட்டி எங்கும் பாமரர்களால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய மொழி, பண்பையும் பண்பாட்டையும் பறைசாற்றிடும் பண்டைய மொழி, சங்கம் வளர்த்து அங்கம் வகித்த வான்புகள் மொழியை சபைதனில் உரைத்து வாகை சூட வாஞ்சையோடு வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா செப்புக செந்தமிழ். செவ்வியல் மொழியின் செங்கோலை பற்றி செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
2: நன்றிகள் பல சுபா. அரங்கம் நிறைந்த பல கரங்களின் கர ஒளிகள், சுரங்கள் சொரிந்த பல வரங்களை தரும் பாட்டொளிகள், தரங்கள் தாங்கிய பல மரங்களின் ஊடே பறக்கும் புள்ளினங்கள், நிறங்கள் பொதி நேய நிலத்திலங்களின் மொத்த பூமியாம் நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் கொண்டாட்டத்தின் கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபாம். வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமாம்.
1: சொல்லிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
2: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
1: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
2: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது.
1: அசை சொற்கள் கூடாது.
2: ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது.
1: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களுக்கு கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் பரிசு பரிசு வழங்கும் நிகழ்வின் போது கொடுக்கப்படும். யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.
2: இந்த எளிமையான விதிவிரைகளோடு என் முன் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நான் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமி சார்.
2: கோவிந்தசாமி அவர்களே, கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள்?
3: அருள் கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுங்கள்
2: சார் என்ற சொல் வந்தது, அதனால் மணி ஒழித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் என் முன்னால் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: நாமக்கல் மாவட்டம் வரகுப்பின் சுற்றூரிலிருந்து சலவகம் வந்துள்ளேன்.
2: சலவகம் என்பதற்கு பதிலாக வெளுப்பகம் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். அன்பு நேயருக்கு நன்றி சொல்லி அந்நாள் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். காத்திருப்பவரின் பேர் என்னவும்?
5: மஞ்சக்காட்டு வளசு வெங்கடாசலம்.
2: வெங்கடாசலம் அவர்களே, கையில் உதய சூரியன் கையில் என்ன வைத்து இருக்கிறார்?
5: பண்பலை கொடுத்த இதுங்க.
2: என்ன கலர் இருக்குது? என்ன இருக்குது?
5: பண்பலை இதுங்க.
2: காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். என் முன்னே இருப்பவர் யாரோ?
6: இனிய மாலை வணக்கம்.
2: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: மாவட்டம் அருப்புக்கோட்டை பாண்டியராஜ்.
2: பாண்டியராஜ் அவர்களே, எதில் வந்தீர்கள் இங்கே? எதில் வந்தீர்கள் இங்கே?
6: இன்று விழா கொண்டாட வந்தோம்.
2: கால இடைவெளி வந்ததால் மணி ஒழித்திருக்கும் நேரத்தில் இணைப்பில் என் முன்னே அமர்ந்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: கரூர் மாவட்டம் புலியூர் வெள்ளாரப்பட்டியிலிருந்து கு லோகநாதன் பேசுகிறேன் ஐயா.
2: லோகநாதன் அவர்களை, உங்கள் பாக்கெட்டில் என்ன வைத்து இருக்கிறீர்கள்
7: ஐயா? அலைபேசி இருக்கிறது ஐயா.
2: அது என்ன கலரில் இருக்கிறது?
7: கருப்பு கலரில் இருக்கிறது ஐயா.
2: கருப்பு வண்ணத்தில் இருக்கிறது. என்று வந்திருக்கும் நேரத்தில் எனக்கு என் முன்னால் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம். அன்பு நேயமே.
2: வந்திருப்பவரின் பேர் என்னவோ?
8: கோவை வெள்ளிக்கிரி.

0: சரண் நரசிபுரம் நாவண்ணா கோவண்ணா கந்தசாமி.
1: கந்தசாமி அவர்களை என்ன கலரில் வேஷ்டி கட்டி இருக்கிறீர்கள்?
0: நான் வெள்ளை நிற கலரிலே
1: பண்பலை 100.5 107வது ஆண்டு உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் சிறப்பு செப்பு சந்தமணியில் இப்பொழுது என் முன்னே காத்திருக்கும் அன்பு நேயரின் பேர் என்னவோ? வணக்கம்.
2: எம்மேகவுடன் மலையத்திலிருந்து கிருஷ்ணவேணி அவர்கள்.
1: கிருஷ்ணவேணி அவர்களே, உங்களின் இனிஷியல் என்ன? மா என்பது ஒன்றும் சொல்லாம வந்து இருக்கிறது. உங்களுடைய பண்பலை 100.5 107வது உதய நாள் சிறப்பு சிப்புகசதம் வந்து இருக்கிறது. என் முன்னே காத்திருக்கும் அன்பிரேயர் யாரோ? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் வே இளங்கோவன் தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: வந்திருக்கும் அன்பு நண்பனே, உங்கள் கையில் என்ன கலர் வாட்ச் கட்டி இருக்கிறீர்கள்?
3: அதுபோல என்னிடம் ஒன்றும் இல்லை ஐயா.
1: வாட்ச் கட்டி இருக்கிறீர்கள்
3: என்று
1: பழைய முறை வந்ததால் மணி ஒழுத்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5 சிறப்பு செப்புகசந்தமில் என் முன்னால் காத்திருக்கும் அன்பு நண்பன் யாரோ? வருக. வணக்கம்.
4: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு அகவைத்தின நல்வாழ்த்துக்கள்.
1: நாள் தினம் என்று சொல்வது திருமொழி சொல்லாக இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 வந்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, எனது பெயர் கருப்பண்ணன்.
1: கருப்பண்ணன், எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
5: நான் நாமிரிப்பேட்டை தண்ணீர் பந்தல்காடு சிற்றூரிலிருந்து வந்திருக்கிறேன்.
1: வந்திருக்கும் நண்பனே, காலையில் ஷேவிங் செய்தீர்களா?
5: அந்த மாதிரி எதுவும் செய்வது கிடையாது.
1: முடி இல்லையே, தாடி இல்லாமல் இருக்கிறது, எப்படி அதனை எடுத்தீர்கள்?
5: சவர்க்காரம் செய்து நேத்துதான் செய்து விட்டு வந்தேன்.
1: சவர்க்காரமா? அது
5: அப்படிதாங்க ஐயா.
1: அதற்கு முக மழிப்பு என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். உங்களுடைய பண்பலை 100.5 சிறப்பு சிப்புகசம் நினைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வருக. வணக்கம்.
6: இசைக்கடல் 100.5 கோடை பண்பலைக்கு என் அன்பான வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
6: நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையத்திலிருந்து உங்கள் செந்தில்குமார்.
1: செந்தில்குமார் ஐயா அவர்களே, பாக்கெட்டில் என்ன கலர் பேனா வைத்து இருக்கிறீர்கள்?
6: ப்ளூ கலர் வண்ணத்தில்
1: என்று சொல்லி அவரை மாட்டிக்கொண்டார். இணைப்பில் இருந்திருக்கும் நேய உறவுகளை வந்து கொண்டே இருங்கள், வரிசையில் வாருங்கள், பேசலாம். சிறப்பு செப்பு கசந்தமிழில் இப்பொழுது கேட்கலாம் கோடை பண்பலை 100.5.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு Excel Engineering College Autonomous Kumarapalayam call 9965523999.
11: Oh ho ho, orange chocolate, wonder cake, oh ho ho, pineapple, oh ho ho, vanilla and strawberry,
12: milka, wonder cake.
13: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
17: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
16: எப்படிமா?
17: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
16: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
18: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
19: வைரம் கேரட்டிற்கு 25,000 வரை தள்ளுபடி, அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
18: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
8: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
9: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் வானவில்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
1: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்க?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறலா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழா நிகழ்ச்சிகளை நேரலையா கேட்டுட்டு தொடர்கிறது எப்புக செந்தமிழ்.
10: மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இந்த அழகான செப்புக செந்தமிழ் நிகழ்வில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக.
11: வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
11: உங்கள் பெயர் என்ன?
12: நாமக்கல் மாவட்டம் ஜேடார்பாளையத்திலிருந்து தீனதயாளன் வந்துள்ளேன் ஐயா.
11: நீங்கள் ஜெயித்தால் கொடுப்பார்கள்.
12: நீங்கள் எதை கொடுத்தாலும் பெற்றுக் கொள்வேன்.
11: என்ன கலர் வயசு கட்டி இருக்கிறீங்க?
12: வெள்ளை நிற வண்ணம் உடை அணிந்துள்ளேன்.
11: இந்த இருக்கும் சுத்தமா இருக்கா?
12: சுத்தமாக
11: சுத்தம் என்பது தமிழ் சொல் அல்ல. எந்த ஒரு தமிழ் சொல்லுக்கும் எதிர்ச்சொல்லாக எழுதும் பொழுதற்கு அதற்கு ஆ சேர்த்தோமையானால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ?
12: தமிழன் மேல் அன்பு கொண்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டி பீமன்.
11: பீமன் ஐயா அவர்களை ஏன் ரொம்ப நாட்களாக வரவில்லை?
12: வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உங்களோட.

0: வந்து இருக்கிறீர்கள், எந்த எதில் அமர்ந்திருக்கிறீர்கள்?
1: நான் நான்கு சக்கரத்தில்
0: சக்கரம் இருந்தால் இங்கிருந்து வீட்டுக்கு சென்று விடுவீர்கள், அப்படித்தானே?
1: அப்படித்தான் செல்லலாம் என்று.
0: சக்கரம் என்பதற்கு உருளிப்பட்டை என்று சொல்வது இன்னும் சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும்.
1: நன்றி.
0: என் முன்னே காத்திருக்கும் அன்பினையர் யாரோ வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
2: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலு. ஐயா,
0: தங்கவேல் அவர்களே, கையை நீட்டி ஏதோ காமித்தீர்களே, என்ன அதன் அர்த்தம்?
2: ஐயா, அதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு கேள்வி.
0: அதன் அர்த்தம் என்ன என்று சொல்ல முடியுமா?
2: கேள்வி மட்டும் கேட்டு விடுகிறேன். தாங்கள் சில சொற்களை கீழடி அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுத்து வந்து பேசுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நேயர்களுக்கு வந்து
0: தமிழ் மொழிதான் பேசுவோம். இணைப்பில் அடுத்த நேருக்கு வழிவிட்டு விடலாமே. அன்பு நேயர், உங்கள் பெயர் என்ன?
3: அம்மா, அப்பா, ஆசிரியர், ஆசிரியர்கள், உடன் பிறப்புகள், அனைத்து அன்பு உள்ளங்களும் ஒன்றாக இணைந்து 27வது உதய ஆண்டு கொண்டாடும் கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி செல்லமயிர் வண்டி தங்கவேல் வணிகரன் ஐயா.
0: தங்கவேல் ஐயா அவர்களே, என்னுடன் செப்புக செந்தமரில் பேச வந்து இருக்கிறீர்கள். எதன் வழியாக வந்தீர்கள்?
3: பேருந்து வழியாக வந்தேன் ஐயா.
0: பேருந்து வழியாக யார் டிக்கெட் கொடுத்தது?
3: நடத்தினர் இல்லை, நம் கல்லூரி பேருந்தில் ஏறி வந்தேன்.
0: ஏறி வந்தியது யார் ஓட்டிட்டு வந்தாங்க?
3: ஓட்டுநர் ஓட்டி சென்றார்.
0: அது எதில் ஓடுகிறது?
3: கீழ் ரோட்டில் ஓடி வந்தது.
0: கீழ் ரோட்டில் ஓடி வந்தது
4: சாலை என்று சொல்ல வேண்டும் ஐயா. ரோடு என்பது பிறமொழி.
0: கீழ் என்பதற்கு பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தால் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் கீழ் என்று சொல்ல வேண்டும். கூண்டையில் போட்டு எழுத வேண்டும். இப்பொழுது என் முன்னே காத்திருக்கும் அன்புடையர் யாரோ வருக. வணக்கம்.
5: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கன் ஐயா.
0: ரங்கன் அவர்களே, உங்களிடம் எத்தனை தமிழர்கள் இருக்கின்றன?
5: 12 குவளைகள் உள்ளன.
0: அதனை பன்னீர் ரெண்டு என்று சொல்லும். பன்னீர் பா இன் நீ ரா இன் டு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது என் முன்னே காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
6: சேலம் மாவட்டம் மேட்டுரோட்டம் காளையனூர் ரா விமலா ராணி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
0: வந்திருக்கும் தோழியே, உதயசூரியன் கையில் என்ன வைத்திருக்கிறார்?
6: கையில் ஒன்றுமில்லை என்றே கூறலாம்.
0: எதை வைத்து பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: ஒலிபெருக்கியை வைத்துக் கொண்டு பேசியுள்ளேன்.
0: வாங்கி ஒலிபெருக்கி என்பது அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது. நீங்கள் சொன்னது ஒலி வாங்கி உடைய பண்பலை 100.5 சிறப்பு செப்புக சதவீதம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
7: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
7: நிர்மலா சந்திரசேகர், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் காடபாளையத்திலிருந்து உங்களோடு உரையாட
0: வந்திருக்கு. ஏன் அந்த கொரகொர என்று சத்தம் கேட்கிறது?
7: அது எனக்கு தெரியவில்லைங்க.
0: உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் பிடிக்காது?
7: எனக்கு சப்தம் எல்லா சப்தமும்
4: ஓசை என வர வேண்டும்.
0: சத்தம் தம் என்று உரியக்கூடிய சொற்கள் பல சொற்கள் தமிழ் சொற்கள் இல்லை. சாதம், சந்தம், பந்தம் என்ற சொற்கள் தமிழ் சொற்களாக இருப்பதில்லை. இப்பொழுது என்னை அமர்ந்திருக்கும் அன்பு நேயர் யாரோ ஒரு வணக்கம்.
8: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திர வட்டம் அம்பளைக்கே எனும் சிற்றூரிலிருந்து வந்திருக்கும் கிருஷ்ணன் பேசுகிறேன் ஐயா.
0: கிருஷ்ணன் அவர்களே, உங்களிடம் எத்தனை ஜோடி செருப்புகள் இருக்கின்றன?
8: ஜோடி என்று சொல்ல இயலாது.
0: அதற்கு நல்ல தமிழ் சொல்
4: இணை
0: என்று சொல்வோம். நெல்வோம் தமிழோடு. இப்பொழுது என் முன்னே காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ ஒரு வணக்கம்.
9: செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் இன்வாழ்வு நன்னிலை உனக்கும் தானே. கரூர் மாவட்டம் மணவாடி பெருமாள் பட்டியிலிருந்து மணிவேல் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
0: வந்திருக்கும் அன்பு நண்பனே, நீங்கள் சொன்ன கவிதை எதில் இடம்பெற்றது?
9: பாரதிதாசன் அவர்கள்
0: எழுதிய
9: கவிதை.
0: கவிதை என்பது பிறமொழி சொல். பா என்றுதான் சொல்ல வேண்டும். பாவலர்கள் எழுதியது பா, அப்படித்தான் சொல்ல வேண்டும். கவிதை என்பது வடமொழி சொல். இப்பொழுது என் முன்னே அமர்ந்திருக்கும் அன்புடையர் யாரோ வருக. வணக்கம்.
10: ஏரோ வணக்கம் ஐயா. நான் நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டி புதூரில் இருந்து தங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன்.
0: வந்திருக்கும் அன்பு தோழியின் பெயர் என்னவோ?
10: ராணி எங்க ஐயா.
0: ராணி ஐயா என்று சொல்லி இருக்கிறேன். உங்கள் தலையில் சூடி இருக்கும் மலரின் பெயர் என்னவோ?
10: என் தலையில் சூடி இருக்கும் மலரின் பெயர் ரோஜாங்.
0: அழகாக சொல்லலாம் தமிழ்க்கு உளறிப்பூ என்று சொல்வோம். இப்பொழுது என் முன்னே அமர்ந்திருக்கும் அன்பு தோழியின் பெயர் என்னவோ?
11: அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து தீபா. சின்னமுதலப்பட்டி கிராமத்திலிருந்து வந்திருக்கேங்க ஐயா.
0: நீங்கள் பேசியதில் 2 தவறான தமிழ் சொற்கள் வந்தன, என்ன என்று கண்டுபிடித்து விட்டீர்களா?
12: வணக்கம் ஐயா. நாமக்கல் மாவட்டம் மாவரட்டிப்பட்டி சிற்றூரில் இருந்து ராஜா ஜெயஸ்ரீ உங்களோட உரையாட வந்துள்ளேன்.
0: ராஜா ஜெயஸ்ரீ, நீங்கள் எத்தனை முறை செந்தமிழில் பேசி இருக்கிறீர்கள்?
12: எனக்கு சரியாக நினைவில் இல்லை என்று கூறலாம்.
0: எப்பொழுதும் இதே பதிலை சொல்கிறீர்கள், சரியான பதில் தானா?
12: எனக்கு தெரியவில்லை தோழரே.
0: தெரியவில்லை. உங்களுக்கு என்னிடம் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இல்லை?
12: எனக்கு தெரியவில்லை என்று கூறலாம்.
0: கூறலாம். உங்களுக்கு தெரியவில்லை என்று யாரிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறீர்கள்?
12: எனக்கு அறியவில்லை என்று கூறலாம்.
0: சொல்லி இருக்கும் தோழியே, அதாவது நீதிமன்றத்தில் யார் இருப்பார்?
12: கோ இருப்பார்கள்.

0: அரசர் தானே?
1: அது முன்பைய காலத்தில் இருப்பார்கள்.
0: இருப்பார்கள். இப்பொழுது யார் இருக்கிறார்கள்?
1: தற்சமயம் யார் இருப்பார்கள்?
2: தற்பொழுது.
0: தற்சமயம் என்பது பிறமொழி சொல். என் முன்னே காத்திருக்கும் அன்பு தோழி யாரோ ஒரு வணக்கம் அன்பு நேயரை சந்தித்து விடலாம்.
3: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் சிற்றூரில் இருந்து இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் வேலை ஊழியர் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஐயா. எனது பெயர் சே மூர்த்திங்கய்யா.
0: சே மூர்த்தி அவர்களே, நீங்கள் பேசியதில் ஒரு சொல் பிரமொழி சொல் வந்தது, அது என்ன சொல் என்று கண்டுபிடித்து
3: விட்டீர்கள்.
2: வாகனம்.
0: வாகனம் என்பதற்கு வாகன் என்ற இந்தி சொல்லிலிருந்து வந்ததான். அதற்கு வண்டி என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கத்தோடு அடுத்த தோழியை சந்தித்து விடலாம். என் முன்னே காத்திருக்கும் அன்பு தோழியின் பெயர் என்னவோ?
4: வணக்கம் ஐயா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கொத்தமங்கலத்திலிருந்து அருள்விழி தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: அருள்விழி அம்மா அவர்களே, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
4: நான் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்னவோ?
4: எனக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்.
0: சென்ற முறை வந்த பொழுது இதே கேள்வியை உங்களிடம் கேட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
4: நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் இதற்கு முன் கேட்டதில்லை ஐயா.
0: ஏனென்றால் நிகழ்ச்சிக்கு இதுதான் முதல் முறையாக வந்து இருக்கிறீர்கள், அப்படித்தானே?
4: இல்லையா, நான் வாகை சூடியுள்ளேன்.
0: வாகை சூடி என்ன வாங்கி இருக்கிறீர்கள்?
4: நான் எதுவும் வாங்கவில்லை, ஆனால் பேசியுள்ளேன்.
0: நீதி தவறும் போது என்ன செய்ய வேண்டும்?
4: அறம் தவறும் போது உண்மையை கடைபிடிக்க வேண்டும்.
0: நீதி மன்றத்தில் யார் இருப்பார்?
4: அறம் நீதிபதி இருப்பார்.
0: நீதிபதி என்பது பிறமொழிச்சொல். நீதி என்பதற்கு எதிர்ச்சொல் அநீதி என்று வருகிறது, அப்படித்தானே? அது தமிழ் சொல்லாக இருந்தது அறம், அறமின்மை என்று சொல்வோம். நீதிபதி என்பதற்கு முறைவேந்தன் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். சொல்லும் வெல்லும் தமிழோடு கோடை பண்பலை 100.5 இப்பொழுது
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
11: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
10: AgriTech 2026 கொடிசியா கோவை.
12: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் வானவில்.
13: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
2: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaipana ellame top.
3: Enga selection sari?
4: Counseling code 2612.

0: கோடை பண்பலை 100 பிளேன்தில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் இன் வானவில்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
4: ஓஹோ ஓ ரெட் சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க.

0: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
1: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
8: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
12: புதுசுதான்.
11: எப்படி வாங்கன?
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
12: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலை ஏறலாம்.
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
12: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி
0: வழங்கும் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
5: கோடை பன்மலையில் இப்போது 27ஆம் ஆண்டு உதய விழாவின் நிகழ்ச்சிகளை நேரலையாக நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூழிலும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். அதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் ஒன்று. ஏற்பதும் உனக்கு இழிவன்று, காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்கு உட்பட்டவன். இம்மியேனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பார்த்து மட்டும் கலங்காதே, ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் நீ வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்குகளாய் பிறந்து இன்று குரங்குகளாய் கூடி நிற்கும் இதோ அத்தனை ஈழர்களுக்கும் மாறவற்ற மடையர்களுக்கும் கூறுகிறேன். ஸ்ரீ கூறுவதென்னுகிறேன்.
1: குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதாக இருந்தாலும் சட்டப்படிதான் குற்றம் கண்டுதான் கொள்வோம். We believe in the rule of law.
0: எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆக போக முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கு உன் நாடகத்தை நடத்தி காட்டு.
1: நீ குற்றவாளிதானே?
0: ஆம், உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி.
1: எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை?
0: கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஓர் வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல.
1: கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை.
0: உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விற்றிருந்தால் அவரிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை.
1: அவன் தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்கச் சொல்கிறான்.
0: அவனையே கேட்கச் சொல்கிறேன் நான் என்று நீ அவரிடமே போய் கேள்.
1: மீண்டும் எனக்கு பேச்சு. அது என் கோபத்தை குத்துவதாகும்.
0: உணர்ச்சி உடையவருக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய்.
1: எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம்.
0: எல்லாம் உடல் பிறந்தவை.
1: அது ஒடுக்கப்பட்டது,
0: நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்காது. உறக்க உறக்க மேலும்
1: எரிக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும்.
0: அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு.
1: ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் அடிபணியாமல் இருப்பது உனக்கு ஒரு லாபமா?
0: எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் மட்டும் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா?
1: இவன் பேச்சு திறமை, பேச்சு திறன் உள்ளவன்.
0: ஆம், பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன். மானம், வீரம், காதல் என்ற கட்டுக்கோப்பில் வளர்ந்தவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடுத்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன்.
1: இரும்பு தலையன் என்பது எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறாயா?
0: உருக்க வேண்டிய பொருள். அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பொசுங்கல் அல்ல நான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பில் வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையமும் பாடமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை.
1: பேடியா இருந்தால்
0: இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவராக இருப்பான். உள்நாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போர் என்றால் புரிகுணம், பொங்கு என்ற காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால ஆண்டவனும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாகத்தான் எங்களிடையே வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேசம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காரணம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள்.
1: மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்போதே தீர்ப்பு கூற போகிறேன். உயிரின் மேல் ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன்.
2: மன்னிப்பு கேட்டுக்கொள்.
0: நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கலட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும் அதை. இந்நேரம் அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புரியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் அதை. இந்நேரம் உன் பரங்கி தலை உன் சீதன சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உன் உடல் தீப்பற்றி எரிந்திருக்கும். ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூரைகளும் ஆசை குணம் கொண்ட அடிவரடிகளும் பிடிகேடர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கெட்டுவிட்டு ஒதுங்கி வரம்போல் இழித்து பேசிவிட்டு ஓனான் குஞ்சுபோல் உயிருடலில் ஊசலாட நின்று கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன் என் நாடே? இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும்.
2: உன் பெயரோ ஊரே சொல்லட்டும். போ,
1: இவனை கொண்டு போய் புளிய மரத்தில் தூக்கில் இடுங்கள்.
3: நன்றி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகாரம்.

0: அகமழிய உள்ளே உனக்கு.
1: உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைவாரம் எங்களிடையே பிறவாது இருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாது இருந்திருக்கும்.
2: நல்லவர்களை திட்டாதே.
1: இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு. நாய்களை திட்டாதே என்று.
2: துறையவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான்.
0: இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல?
2: அதுவும் சரிதான். அடக்கியால் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது?
1: ஏய் எட்டப்பா, இன சொல் பேசாதே. நாம எடுத்தறி வாழ விரும்பினாய், வல்லவரை அழித்தாய், இனி வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீரரை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையாராய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அன்னியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன்.

0: கனவு அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்கள் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
0: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
5: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
0: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
10: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
9: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
11: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் வானவில்.
12: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.
11: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் வானவில்.
14: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
14: வழங்கிக் கொண்டிருக்கும் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
16: 27 ஆண்டு உதய விழா நேரலை நிகழ்ச்சியில் இப்ப திக்குமுக்கு வண்ண தூரிகை ரவிச்சந்திரன் மற்றும் மகேஸ்வரி நேயர்களோட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஒரு பூனை வந்துட்டு போச்சு, எதுக்கு தெரியல,
1: எதுமா
0: போயிருச்சு, அப்படி விரட்டி விட்டாங்க. ஆமா, வழக்கமா பண்ண கழுதான் வந்து நிக்கும்.
1: என்ன செய்ய போறோம்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க. சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம்.
1: அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
0: அதாவது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, இப்ப வந்து நம்ம நேயர்கள்லாம் சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால என்னங்க முதல்ல தள்ளி தள்ளி சொல்றீங்க. அதாவது மகிழ்ச்சியான திருமணத்துக்கு, அந்த திருமண வாழ்க்கைக்கு என்ன ஆலோசனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத
1: மட்டும்.
0: வேற ஒண்ணு இல்ல, அங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சவங்களை வந்து கொண்டாடிக்கிட்ட வந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அறுவரை சொல்றீங்க. கல்யாணமே முடிக்க கூடாதவங்க வந்து எப்படி எல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதும் சொல்றீங்க. அதனால இப்ப மகிழ்ச்சியா திருமண வாழ்க்கைக்கு என்ன வழிங்கறத மட்டும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டா போதும்.
1: நல்லா கேட்டிருக்கீங்க, நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு என்ன வழி, அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பா இருக்கியா?
0: என்ன தப்பு?
1: மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுயா.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க, எத்தனையோ பேர் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்காங்க.
1: ஒருவேளை இருக்கலாம் சந்தோஷமா, ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கிற நேரத்துல.
2: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருங்கிறது இந்த ஊருக்கே
0: தெரியும். முதலாளி சொல்லுங்க,
1: அதை ஏன் கேக்குறீங்க?
0: சொல்லுங்க, கேட்டுதான் ஆகணும்.
1: இல்லம்மா, இப்படி வந்து இது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, அப்படி இருந்தாலுமே கூட சில நேரங்கள்ல ஊருக்கு போயிட்டாலுமே கூட மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது.
0: என்ன இப்படி?
1: இப்ப

0: சமீபத்துல நம்ம வீட்டுக்காரம்மா சி எங்க வீட்டுக்காரம்மா ஊருக்கு போனாங்க.
1: சரி அம்மா
2: கேட்டா நம்ம அத்தர வைக்காம ஒரு பதில் சொல்லுவார் பாரு.
1: அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அது
0: கரெக்டான பதிலா இருக்கும்.
1: சரி
0: அப்ப ஊருக்கு போறவங்க ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லணும்.
1: ஆமா
0: போன் பண்ணி என்னங்க பத்திரமா வந்துட்டு நீங்க நல்லபடியா இருங்க, நான் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அவ்வளோவாதீங்க இப்படி எல்லாம் சொல்லணும். ஆனா அவங்க எங்க இருக்கீங்க எடுத்தோன்னு ராணுவ வீரன் மாதிரி எங்க இருக்கீங்க?
1: சரி
0: வீட்டுலதான்மா இருக்கேன். கரெக்டா சொல்லுங்க எங்க இருக்கீங்க? ஏமா பக்கத்துல டிவி ஓடுற சத்தம்மா, அது வேற ஏதோ சத்தம் மாதிரி உனக்கு கேக்குது, அங்க எல்லாம் நான் இல்ல வீட்டுலதாம்மா இருக்கேன் அப்படின்னு.
2: எப்படி நம்புவேன்,
0: வீட்டுலதான் இருந்தேன். நேரா கிச்சனுக்கு போங்க.
1: சரி
0: கிச்சனுக்கு போனேன். ரெண்டாவது செல்ஃப் மேல ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல, அதை எடுங்கன்னு.
1: சரி
0: எடுத்துட்டேமான்னு பொறுத்துங்கன்னு.
1: சரி
0: பொறுத்துனேன். பொறுத்திட்டேமான்னு கம்முன் இருக்கு. என்னவா பொறுத்து சொன்ன பொறுத்திட்டேன் கம்முன் இருக்கேன்னு? இல்லங்க வரும்போது கேச திறந்து விட்டுட்டு வந்தனா மூடிட்டு வந்தனா சந்தேகமா இருந்துச்சு. அதனால திருமணம் முடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலுமே கூட நம்ம சந்தோஷத்துக்கு உத்தரவாதம் இல்லைங்க.
2: இதை இன்டர்நேஷனல் நம்ம கொண்டு போகலாம்.
1: கண்டிப்பா கொண்டு போகலாம். சரி முதலாளி
0: சொல்லுமா,
1: இப்ப நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்.
0: எங்க
1: அந்த கல்யாண பொண்ணு கட்டி இந்த சேலை
0: சந்தோஷமா அந்த பிள்ளை என்கிட்ட. சரி சொல்லு
1: கற்பனை. நானும் அப்படித்தான் முதலில் கேப்பேன், எங்க அந்த கல்யாண பொண்ணு கட்டி இந்த சேலை, அந்த சேலை எனக்கு கட்டினா அழகா இருப்பதா
0: கல்யாணத்துக்கு போனமா?
1: ஆரம்பிக்கவே இல்ல.
0: அதனால போயிட்டு வந்த பிறகு அந்த கல்யாண பொண்ணு கட்டி இருந்த புடவைய நான் கட்டினா நல்லா இருக்குமான்னு அந்த பிள்ளை கிட்ட கேக்குதா?
1: கேக்குறாங்க.
0: சரி
1: முதல் ஆப்ஷன் என்னன்னா அழகா
0: இருக்கும்னு
1: சொல்றீங்க,
0: அழகா இருக்குன்னு சொல்லணும்.
1: ரெண்டாவது அழகா இருக்காதுன்னு
0: சொல்றீங்க.
1: வந்து அந்த பொண்ண நான் பாக்கவே இல்லப்பா,
0: அந்த பொண்ணையே நான் கவனிக்கல.
1: இதுல என்ன சொல்லுவீங்க நீங்க?
0: இவங்க நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் வந்து சகோதரிகளுக்கு எல்லாம் இல்ல, காதை மூடிக்கலாம் நீங்க. ஒரு ஆண்களுக்காக தான் சொல்ல
1: போறேன்.
0: அதாவது எப்பவுமே நீங்க இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் போது ரொம்ப உசுர கையில புடிச்சுக்கிட்டு கவனமா கேட்கலாம்.
1: ஏன்னா
0: வலைய வீசுறாங்க பத்தி நம்ம கிட்ட. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா அழகா இருக்குமாங்கிறது நல்ல பதில். அது எப்படின்னா வீட்டுல அவங்க ஏதாவது ஒரு சுமாரான சேலையை கட்டிட்டு வந்து எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நயன்தாராவுக்கு கூட அப்படி இருக்காதுமா, உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது வீட்டுல தனியா இருக்கும் போது இந்த மாதிரி இன்னொரு புள்ள கட்டி இருந்த சேலை எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்கும் போது கொஞ்சம் அப்ப நீ அந்த சேலையையும் அந்த பிள்ளையும் நீ பாத்திருக்க. குடும்பத்துக்கே கலர் சென்ஸ் கிடையாது, கொப்பனுக்கு கிடையாது, கொக்காவுக்கு கிடையாது, பொம்மாவுக்கு கிடையாதுன்னு ஆரம்பிச்சு தாத்தா வரைக்கும் போயிருவாங்க. அதனால அழகா இல்லைன்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. மனசாட்சிய பிச்சு தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு சூப்பரா இருக்குமான்னு
1: சொல்லிடுறேன். சரி சொல்லிடலாம். அதுக்கடுத்து சுமாராதான் பாத்தேமா,
0: கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்பாதீங்க. அதனாலமா இந்த நாலு பதில்ல பார்த்தேமா ஆனா நான் சரியா கவனிக்கல, ஆனா உனக்கு எந்த சீலை கட்டினாலும் நல்லா தாமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
1: அப்படி சொல்லி மாத்துக்கிறீங்க.
0: தம்பி அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படித்தானப்பா? தொடர்ந்து கடிதம் எழுதுங்க.
1: சந்தோஷமான திருமண வாழ்க்கைன்னு சொன்ன வெள்ளிக்கிழமை திக்குமுக்கு வனத்துறையா சொல்லுவாரு.
3: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி. இனியும் தொடர்ந்து கேட்கலாம் 27 ஆம் ஆண்டு உதய விழா நிகழ்ச்சிகளின் நேரலை.

0: தெரியும் ஐயா, உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் அதை சொல்லுங்கள்.
1: அதிலேமண்ணா, நாம் தக்கமுக்கு தர்பார் நிகழ்ச்சி துவங்கி 6 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து விட்டோம்.
0: ஓ, 6 ஆண்டுகளாக நம்முடைய அரசவை நடந்து கொண்டிருக்கிறதா?
1: ஆமாம் ஆமாம் அண்ணா, ஆனால் இந்த மன்னர் தான் மாறவே மாட்டேன் என்கிறார்.
0: அவச்சரே, மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்து சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: அவ்வளவு சத்தமாகவா கேட்டு விட்டது? மன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள், கணக்கில் கைவித்து விடாதீர்கள்.
0: சரி சரி, உதய விழா கொண்டாட்டம் என்பதால் உங்களை மன்னித்து விட்டேன், போங்கள்.
1: சரி, இத்தனை ஆண்டுகளாக நாம் தர்பார் அவையில் பேசுவதற்கு நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும்
0: விளம்பரதாரர்களுக்கும்
1: அன்னால் இன்னால் நிகழ்ச்சி தலைவர் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும்
0: அத்தனை பேருக்கும் இந்த உதய விழா மேடையில் நம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தர்பாரின் சார்பில் சொல்லிக் கொள்வோம்.
1: கூடுதலாக தர்பாரை கேட்டுவிட்டுத்தான் பள்ளி கல்லூரிக்கு செல்வேன் என்று நாள்தோறும் புறப்படுவதை வழக்கமாக வைத்திருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அண்ணா.
0: சிறப்பு அமைச்சரே, சிறப்பு.
1: உங்களின் வாழ்த்துக்களால் தான் நாங்கள் வளர்கிறோம்,
0: உங்கள் புன்னகையால் தான் நாங்கள் மகிழ்கிறோம். அமைச்சரே, வருகிற வழியில் நுழைவு வாயிலில் அந்த வரவேற்பு மேசையை கவனித்தீரா?
1: வரவேற்பு மேசை? ஓ, கற்கண்டு வைத்திருக்கிறார்களா என்று கவனிப்பேன் என்று சொன்னீர்களே, அதுவாம் அண்ணா?
0: அமைச்சரே, அதையெல்லாம் நான் சொன்ன உடனேயே நிகழ்ச்சி தலைவர் அவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டார்.
1: நீங்கள் சொன்னவுடன் நிகழ்ச்சி தலைவர் ஏற்பாடு செய்து விட்டார். நிகழ்ச்சி தலைவர் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்
0: போட்டுக் கொடுக்கிறார் என்று. அமைச்சரே, வரவேற்பு மேசையில் கற்கண்டுகள் மட்டும்தான் ஐயா இருக்கிறது,
1: வேறு என்னமண்ணா வைத்திருக்க வேண்டும்?
0: ஏன் அமைச்சரே, ஒரு பழாப்பழம், ஒரு முழாம்பழம், தர்பூஷணி, குறைந்தபட்சம் 4 சீதாபழமாவது வைக்கலாமல்லவா?
1: அதெல்லாம் இருக்குமண்ணா.
0: அமைச்சரே, நெடுந்தூரத்தில் இருந்து பயணம் செய்து வருகிறோம், ஒரு வந்த உடனே பசி ஆறிவிடலாம் அல்லவா?
1: ஓ மன்னா, நீங்கள் பசி ஆறுகிறது என்று சொன்ன உடனே உங்கள் திறமை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் திறமைசாலிதான் மன்னா?
0: அமைச்சரே, நான் பல விஷயங்களில் திறமைசாலி ஐயா, நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள்?
1: இல்லை, காலை திருச்செங்கோடு புறப்படும் போது வழியில் சாப்பிடுவதற்கு சிறிது என்று மூட்டை மூட்டையாக ஸ்நாக்ஸ்களை ஏற்றினீர்களே, திருச்செங்கோடு எல்லை வந்தவுடன் திடீர் என்று திரும்பி பார்த்தேன், அத்தனையும் காலி செய்து விட்டீர்களே மன்னா.
0: அமைச்சரே, திருச்செங்கோட்டிற்கு 30 கிலோமீட்டர் முன்னாடியே அதையெல்லாம் முடித்து கதம் கதம் ஆக்கிவிட்டேன் ஐயா.
1: மன்னா, எப்படி மன்னா உங்களால் மட்டும் முடிகிறது?
0: அதுதான் ஐயா, இதெல்லாம் எனக்கு யானை பசிக்கு சோழப்பொறி போல, ஆனாலும் எனக்கு லைட்டாக பசிக்கிறது ஐயா.
1: பசிக்கிறதா மன்னா? இதற்கிடையில் விவேகானந்தா கல்வி நிறுவனத்தினர் ஒரு 1:30 அளவில் பிரம்மாண்டமான விருந்தளித்தார்களே, அதை மறந்து விட்டீர்களா?
0: ஆமா, அந்த விருந்திலும் ஒரு குடி பிடித்து விட்டேன், ஆனாலும் பசிக்கிறதே.
1: இவருக்கு பசிக்கவில்லை என்றால் தான் ஆச்சரியம்.
0: சரி அமைச்சரே, அது என்ன, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வெளியிலே மரத்தடியில் நின்று கா கா என்று கட்டி கொண்டிருந்தீர்களே.
1: காக்கா என்று கட்டி கொண்டு? மன்னா, நாங்கள் பாட்டு பாடுவதற்கு ரிகர்சல் செய்து கொண்டிருந்தோம்.
0: ஆமாம் அமைச்சரே, நம்முடைய பண்பலை இசை குயில்கள் எல்லாம் மிக அழகாக பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் நீங்களும் ஒரு ஓரமாக நின்று கா கா என்று கத்திக் கொண்டிருந்தீர்களே, அதுதான் ஏன் என்று கேட்கிறேன்.
1: நான் கஷ்டப்பட்டு பாடுவது இவருக்கு காகம் கரைந்தது போல இருந்தது. அது ஒன்றுமில்லை மன்னா, காலையிலிருந்து உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, அதனால் தான் என்னுடைய குரல் அப்படி.
0: இந்த அமைச்சரை நான் உட்குடைக்கலாம் என்று பார்த்தால் இவர் நமக்கு முன்பு முந்திக் கொள்ளுகிறாரே. சரி அமைச்சரே,
1: சரி சரி மன்னா, கோபப்படாதீர்கள், விட்டால் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். பின்னால் வந்து முதுகை தட்டி யாராவது முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு முன் நாம விடைபெற்று விடலாம், அதுதான் நல்லது. நன்றி நேயர்களே.
2: மன்னரும் மன்னரும் அமைச்சரும் நடத்திய தர்பார் நிறைவடைகிறது.
3: சேலம், கோனூர், ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
2: புன்னகையை தாண்டி புன்னகையுடன் விடைபெறுகின்றனர் மன்னர் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் கஜேந்திரன். இப்பொழுது நினைவு பரிசு வழங்கும் தருணம். நமக்கு

இவர் நம்ம முன்னாள் ஆர்ஜே அறிவிப்பாளர்.

அடுத்ததாக நினைவு பரிசு ஈரோடு விசித்ரா ஆட்ஸ் பிரைவேட் லிமிடெட். பரிசனை வழங்குகின்றார் இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ மற்றும் நம்மளுடைய நிகழ்ச்சி தலைவர் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள்.

மனிதர் என்ற ஜெயசந்திரனை அவர்களின் சார்பாக இந்த பரிசினை பெற்றுக் கொள்கின்றார்கள். பரிசினை வழங்குகிறார் பிரபல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ மற்றும் நம் நிகழ்ச்சி தலைவர் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள்.

மகிழ்ச்சி பகிர்ந்தால் பன்மடமாகும், சிரிப்பு மலர்ந்தால் இரட்டிப்பாகும், இன்பமும் உற்சாகமும் சிந்தனையும் ஒன்றிணையும் இனிய தருணத்தில் எப்பொழுதும் போல் உங்கள் மனங்களை கொள்ள கொள்ள பல சுவாரஸ்யமான தருணங்களால் அனைவரையும் மகிழ்விக்க கலக்கல் நேரலை கரவொளியுடன் உங்கள் கண்முன் அரங்கேறும் கலக்கல் கேள்வி இப்போது உங்கள் உற்சாகத்தின் ஊற்றாக நம் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர்கள் மாமா சாண்டி பிரிட்டோ மற்றும் மாப்பிள்ள ரவிச்சந்திரனுடன் அரங்கேறும் கோடை பண்பலை நூறுமொழி ஐந்து 27வது உதய விழா சிறப்பு கலக்கல் கேள்வி உங்கள் உற்சாகத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் அரங்கேறுகிறது.

0: பொன்னமான இடம் தேடி வரும் நாள் எந்த நாள்
1: வெட்டுக்காரு புரியல உனக்கு எத்தனை தடவை மாறிட்டு சொல்றது
2: அவரு தங்கவேல் வந்து காலையிலயே சொல்லிட்டாரு ரெடியா இருக்கேன் தயாரா இருக்கேன் மத்தியான சாப்பாடு முடிஞ்சு சந்திப்போம்
1: சொல்லிட்டாரு
2: நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க அப்படிங்கிற விவரத்தை அவங்க கிட்ட சொல்லணும் நான் அதை கேட்கணும்
1: காலையில பஸ் இல்ல
2: சரி
1: தேனி வரைக்கும் மாட்டு வண்டியில வந்தேன்
2: சரி
1: விசில் அடிக்குது பாய்
2: மாட்டு வண்டியில தேனி வரைக்கும் வந்திருக்கு
1: ஆமா ஆமா
2: சரி மாமா
1: அவர் பாதியில் இறக்கி விட்டாரு
2: ஏன் நீ ரொம்ப எடுத்திருக்க நான் சொல்றேன் நீ ரொம்ப இருக்கிறதால நீ ரொம்ப எடுத்திருப்ப
1: ஒரு நியாயத்தை சொல்லுங்கப்பா ஒரு ஒரு நியாயம் மாட்டு வண்டி நான் ஏறி உட்கார்ந்த உடனே ரெண்டு மாடும் கத்த ஆரம்பிச்சிருச்சு
2: என்னையாப்பா அதையெல்லாம் கத்துறீங்களா என்ன மாமா சொல்ற
1: அப்ப அந்த பெருசு சொன்னாரு என்ன மாடு கத்தி கேட்டுனாரு நான் சொன்னேன் ஐயா நீங்க சீட்டு பெல்ட் போடுங்க கத்தாதுன்னு
3: சொன்னேன்
2: சீட்டு பெல்ட் போட சொல்லி இருக்காரு மாமா
1: நீ இறங்கு இறங்குன்னு இறக்கி விட்டாரு
2: ஏ மாமா அங்கேயே வச்சு கொலையா கொள்றேன்னா இங்க திருச்ச கொள்றதுக்கு கூட்டிட்டு வந்து கொள்றேன்
1: இறக்கி விட்டாரு சும்மா இருந்தாரா சரி இங்க இருந்து நீ எப்படி போன கேட்டாரு
2: சரி
1: மாட்டு வண்டியை விட்டு ரயில் வண்டிக்கு போயிருவேனே மாட்டு வண்டிக்கு ரயில் வண்டிக்கு என்ன வித்தியாசம்
2: கேட்டேன்
1: மாட்டு வண்டிக்கு ரயில் வண்டிக்கு என்ன வித்தியாசம் கேட்டா
2: மாட்டு
1: வண்டிக்கு ரயில் வண்டிக்கும்
2: மாட்டு வண்டிக்கு ரயில் வண்டிக்கா என்ன வித்தியாசம்
1: எங்கடா மாப்பிள வேற மாதிரி
2: எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா இப்ப வந்துருச்சு மாமா எனக்கு
3: அது என்ன குழம்பமா

0: அது அலங்கோலம் மாப்பிள.
1: மாப்பிள்ள பங்காளி விழாலும் வராத பங்காளி நல்லா கேட்டுக்கோங்க. பேங்க்ல போய் எங்க அக்கா போட்டு அடிக்குது, தூக்கி போட்டு மிதிக்குது, கண்ணிய போட்டு எரியுது, கூலிகளை போட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாரு பங்காளி.
2: பேங்க்ல போயா யாரும் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு?
0: நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன்.
3: இவனை வெறுக்கிலேயே பேசி அடிச்சு அப்படிதான்.
0: நான் என்ன கஷ்டத்தை சொன்னா லோன் தருவேன்னு சொன்னாங்க,
2: அதுக்காக அடிக்கிறதெல்லாம் சொல்லலாமா?
0: சரிமா, அப்புறம் சொல்லுவோம். அப்புறம் ரயில் வண்டிக்கு மாட்டு வண்டிக்கு என்ன வித்தியாசம்?
1: ஆமா, ரயில் வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்காது. மாட்டு வண்டி நம்ம டிரைவர் தேவையில்லை,
0: அதுவா
4: கொண்டு போய் தட்டுறோம்.
0: அடுத்த வர சொல்லு,
2: அடுத்தவங்க வாங்க.
0: சூரம்பட்டி இளங்கோ
2: என்ன சொல்றாரு அவரு?
5: வணக்கம்
0: ட்ரெயின் நிப்பாட்டு சட்டை போதும், இந்த சட்டையை போட்டுதான் நின்றும். சொல்லுங்க மாப்பிள, மாட்டு வண்டிக்கும் ரயில் வண்டிக்கும் என்ன?
5: அதை விட ஒரு விசேஷம் இருக்கு மாமா.
0: என்னவா?
5: நீங்க தேதி தரமா?
0: இன்னைக்கு என்ன தேதி? 12.
5: போன மாசம் 12 கொடைக்கானல் வானொலியில நான் நேரலையில பேசுறேன். இன்னைக்கு திருச்செங்கோடுல நேரலையில பேசுறேன்.
0: எல்லாம் நேரலைதான்.
5: ஆமா, நேரலைதான்.
0: சரி சரி
5: சரி மாமா. உங்க அக்கா போன் பண்ணி கேட்டாங்க.
0: என்ன கேட்டாங்க?
5: திருச்செங்கோடு மாமா வந்திருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தகவல் சொல்லுங்க.
0: அவர் மட்டும் வந்திருக்கிறாரா இல்ல வேற யாரு வந்திருக்காங்க?
5: அவர் மட்டும் தான் வந்த மாதிரி தெரியுது. ஆனா கூட ரவிச்சந்திரன் இருக்கிறாரு, கொஞ்சம்
0: நம்பிட்டு
6: அவங்க கிட்ட மாட்டலாம். நீங்க தானே அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க.
0: சொல்லுங்க வித்தியாசம் சொல்லுங்க.
5: மாட்டு வண்டிக்கு ரெண்டு மாடு வேணும், ரயிலுக்கு
2: தேவையில்ல.
5: ரயில் போடணும்னா கேட்டு போடுவாங்க, ஆனா மாட்டு வண்டி போடணும்னா கேட்ட போட்டுருவாங்க.
0: நீங்க வாங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க. மிட்டாபுதூர் மலர்ராஜா வராரு. மாமா பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுங்க. புரிய புரிய
7: சேர்ந்திருந்தால் திருவோணம்.
0: திருவோணமா?
7: அடுத்து
0: எங்க அக்கா வருது கோணாப்பட்டு பழனி ஆகி. எங்க அக்கா வாக
2: கோழி அடிச்சு தர்றேன்.
0: ஆமா, கோணாப்பட்டு பழனி ஆகி பாத்துக்கங்க. இந்த பார்டர் தாண்டி போகும்போது நெக்லஸ் கழிச்சு குடுத்துட்டு போயிடணும்.
2: கோழி அடிச்சு தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ரொம்ப நாளா கிட்ட வரக்கூடாதுக்கா? கத்துதான் அதனாலக்கா. சரி, நீங்க கேளுங்க மாமா கேள்வி.
0: மாட்டு வண்டிக்கு ரயில் வண்டிக்கு என்ன வித்தியாசம்?
8: முன்னாடி அன்பு தம்பிகள் ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
8: அதாவது மாட்டு வண்டி பந்தயம் அப்பாங்க.
0: மாட்டு வண்டி பந்தயம், ரயில் பந்தயமா? அய்யோ,
2: அது வாட்டுக்கு கிளம்பிடாது.
8: ரெண்டாவது வந்து மணப்பார மாடு கட்டி மாய வரோ ஏறுபட்டுன்னு பாட்டு இருக்கு.
0: மணப்பார ரயில கட்டி அப்புறம்
8: அது கிடையாது. ரயிலுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து ரயில போகணும். மாட்டு வண்டி பண்றதுக்கு அவங்கதான் காசு
2: கொடுப்பாங்க.
8: அவங்கதான் காசு
2: கொடுப்பாங்க.
0: வேற யாராவது கையில கை வசம் இருக்கா? அவ்வளவுதானா? சந்தோஷம்.
5: தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கு ஆளாகவே மாட்டேன்.
0: அக்கா நெக்லஸ் காந்தி கிராம வீரமணி வந்திருக்காருங்க பாத்துங்க. இவரும் காந்தி கிராம வீரமணி, கண்ணாடிக்கார மாமா.
2: ஆனா வீரமணி ஏதாவது வித்தியாசமா சொல்லுவாரு.
0: சொல்லுங்க சொல்லுங்க. மாட்டு வண்டிக்கு ரயில் வண்டிக்கு என்ன வித்தியாசம்? ரயில்ல டிடிஆர் இருப்பாரு, மாட்டு வண்டியில டிடிஆர்ல. மாட்டு வண்டியில யாரா இருப்பாங்க?
9: மாட்டு வண்டிக்கு அச்சாணி
0: தேவைக்கு
2: அச்சாணி
0: தேவையில்லை. சந்தோஷங்க. நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மியூசிக் போட்டீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கும்ல. ஏதோ மியூசிக் போடுங்க முகமது.

0: வந்து ஆஸ்பத்திரி போனாலே ஏதாவது வம்பெடுத்துட்டு வருவ, அத பத்தி அவர் பேசல.
1: சரி,
0: அவர் நிஜமாவே கேட்டேன் நான் டாக்டர் கிட்ட, ரொம்ப நாள் வாழணும்னா என்ன செய்யறது, ரொம்ப நாள் மகிழ்ச்சியாக வாழணும்,
2: ரொம்ப நாள்
0: என்ன மாமா செய்யணும்னு கேளு.
1: சரி,
0: அவர் ரொம்ப சரியா சொல்லுவாருன்னு சொன்னாரு. ரொம்ப நாள் வாழணும்னா என்ன மாமா செய்யணும்,
1: ரொம்ப நாள் நல்லா வாழணும்னா கல்யாணம் பண்ணணும். ஆசைய விட்டு
0: போயிடும். சரியா சொல்லிருக்க மாமா.
1: ஆமா,
0: இப்ப நம்ம அடுத்த கேள்விய கேக்குறோமா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: என்ன கேள்வி?
1: அதாவது உங்க மாமேட்ட போனா இப்படித்தான் கண்ணு மண்ணு தெரியாம பேசுவேன்னு சொன்னா?
0: ஆமா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க.
1: நான் விடல டாக்டர், கண்ணு மண்ணு தெரியாம. கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன்.
0: அப்படின்னு கேட்டீங்க
1: நீதான். சனிக்கிழமை 4 மணிக்கு போய் கேட்பேல, அவங்கதான் கேட்டேன்
0: அப்படின்னு
1: சொல்லிட்டாங்க. இப்ப வாங்கப்பா.
0: அதாவது
1: கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்? ஹரி போன நல்லா பாத்து
2: கொடுக்கு
0: மண்ணுக்கு
1: நீ யாரும் சொல்லுங்க.
3: அண்ணா அவர்களுக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: இந்த 27வது உதய விழாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மேடையா இருக்க
0: ரொம்ப சந்தோஷம்,
3: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
1: உங்க பேரு நீங்களே சொல்லுங்க.
3: சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர்.
1: சரியா பாத்துக்கோங்க, வருவாங்க சொல்லுங்க, கேளுங்க.
3: மண்ணுக்கும் கண்ணுக்கும்,
1: கண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்?
3: மாமா, மண்ணுல வந்து வெள்ளாம செய்யலாம், வெள்ளாம நம்ம ஓட்டி வெள்ளாம செய்யலாம்.
0: நான்
1: பேசட்டுமா? கண்ணிலையும் வெள்ளாம செய்யலாம், கண்ணீரை பார்த்து வெள்ளாமை செய்யலாம். சந்தோஷங்க. அடுத்து யாரு வரா? மல்லகானகர் ஜெகதீசன் மாமா வராரு. கைதட்டமா?
2: கைதட்டி
1: யார்? நானா?
0: இல்ல இல்ல, ஜெகதீசன்.
1: மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா
4: மாமாடி கொண்டலாம் பட்டி மல்லகானகர் ஜெகதீசன்.
0: சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க.
4: அதாவது மாமா, மண்ணுக்கும்
1: மண்ணுக்கும் கண்ணுக்கும்,
4: மண்ணுல இருந்து தங்கம் வெள்ளி எல்லாமே வெட்டி எடுக்கலாம், கண்ணுல இருந்து ஒண்ணு எடுக்க முடியாது மாமா.
1: மண்ணுல இருந்து தங்க வெள்ளியா? ஆச்சரியமா இருக்கிறது. சரி அடுத்து.
0: இல்ல, அவர் தோண்டி எடுக்கிறத சொல்றாரு.
1: என்ன மாமா, அவ்வளவுதானா? சரி ஓகே. திருவாச்சி, திருவாச்சி, உன்னை அழைக்காதிருக்கும் போது ஏன் உள்ளே வந்தா என்று சொல்லலாமா?
4: ஒரு காந்த அலை, கோடை பண்பலை, 100 பிள்ளைக்கும் மாலை வணக்கம்.
1: ஈரோடு
4: மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: அருமை, சொல்லுங்க. கண்ணுக்கும் மண்ணுக்கும்
4: மண் வாசனை ஒரு படம் இருக்கு மாமா.
1: ஆஹா,
0: கண்ணு வாசனை கிடையாது.
4: மண்ணுக்குள் வைரம் ஒரு படம் இருக்கு மாமா.
1: என்னைய தமிழ் மக்களே,
0: கண்ணுக்குள் கயிறம் கிடையாது மாமா.
4: அவர் அண்ணன் பரிசோதனை பண்ணுவாங்க,
1: கண்ணையும் பரிசோதனை பண்ணுவாங்கல்ல. கண் டாக்டர்
4: மாமா, கண் டாக்டர் இருக்காங்க.
1: மண் டாக்டர் இருக்காரு,
0: இருக்க
1: மண்ணுக்கும் டாக்டர் இருக்காரு. இருக்காங்க மாமா. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இப்ப மாப்பிள்ள ஒரு நிமிஷம் பாருங்க. நம்ம முத்தூர் முத்துராமன் நல்லா பாட்டு பாடுவார்ல.
0: ஆமா,
1: அவர் கொஞ்சம் உள்ள இருங்க.
0: இன்னொரு
1: இன்னொரு வாய்ஸ்ல பாடுவார். இன்னொரு வாய்ஸ்,
0: இன்னொரு வாய்ஸ்ல பாடுங்க புத்திரமா.
5: நான் சவால் விட்டது போது நான் சங்கட்டை போடுறது.
1: சொல்லுங்க மாமா, இப்படி வாங்க மாமா.
4: மாமா, நம்ம கலக்கல் வண்ணத்துறை சங்கத்தின் சார்பில் நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதயவிழா நல்வாழ்த்துக்களை நம்ம நேயர்களின் சார்பிலையும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: இப்ப சொல்லுங்க, கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்?
4: ஆமா, அதாவது கண் தானம் எல்லாருமே செய்யணும்.
1: கண் தானம், மண் தானம் செஞ்சாங்க அந்த காலத்துல.
4: ஆமாங்க மாமா. அதே மாதிரி கண்ணுல கண்ணீர் வந்துரும் மாமா.
1: நம்ம
4: வீட்டுக்காரம்மா பேசுறதுனா
1: எப்பா செஞ்சிலே

0: இதை குடிச்சு வச்சுக்க, கண்ணில் கண்ணீர் வரும். இன்னைக்கு சாயந்தரம் ஆட்டோ பின்பக்கம் எழுதுறோம். தேங்க்யூ மாமா.
1: அடுத்த
2: கண்ணுக்கு
0: மண்ணுக்கு என்ன
1: வித்தியாசம்?
0: கருமை அருமை அருமை.
1: கண்ணுக்கு மையெழுது படம் கிடையாது.
0: இல்ல இல்ல இல்ல.
2: மண்ணுக்குள் வைரம் திரைப்படம் இருக்கு.
0: அரும்புக்கோட்டை
1: குற்றாளிங்க
0: பாட்டு பாடுவாரு.

0: மாமாவுக்கும் பங்காளிக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியில் அணிவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆர் குற்றால லிங்கம்.
1: வணக்கம் ஆர் குற்றால லிங்கம் ஐயா. இப்ப வந்து மாமன் வந்து என்ன கேட்டுக்காருன்னா, கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு.
2: இதுதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
3: சொல்லுங்க.
0: கண்கள்னு படம் இருக்கு.
3: கண்கள் கண்கள்
1: மண்கள் அப்படின்னு படம் இல்ல பாப்பா.
3: அதே கண்கள் படம், அதே மண்கள் படம் இல்ல.
0: கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்பேன். கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும்.
3: ஆக நீங்க பதில் சொல்ல வரல, பாட்டு படம் வந்திருக்கீங்க. சரி போயிட்டு வாங்க, அடுத்து யார் பாருங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்களே அறிமுகமாக்கீங்க.
1: இருவருமே
3: சொல்லணுமா?
1: உங்களுக்கு
3: நாங்க மாணிக்கம், அவ்வளவுதான்.
4: மாணிக்கமே தான் பேசுறேன். சேலம் ரெட்டி
3: ரெட்டியை வெட்டி மாணிக்கம் சொல்லுங்க. கண்ணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்?
4: மண் எடுத்து மண் பானங்கள் செய்யலாமாமா.
3: மண்ணால மண் பானை செய்யலாம்.
1: மண் பானை செய்ய முடியாது.
4: எங்க ஊர் பக்கம் செங்கல் இருப்பாங்க.
3: சரி,
4: அப்புறமேட்டு கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கலாமாமா.
3: அருமை.
4: ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா கண்ணு பொறை எடுக்கிறதுன்னு போவாங்க.
1: மண்ணுல எல்லாம் பொறை எடுக்க மாட்டாங்க.
3: இப்ப நாங்க ஒரு மியூசிக் கேட்டு அடுத்த கேள்வி போயிடுறோம். சின்ன மியூசிக் போடுங்கப்பா.

0: அப்படி ஒரு
1: அதாவது நடந்த சம்பவத்தை தெளிவா சொல்லிடுறேன். போன வாரம்
0: சரி
1: வேலையை போயிட்டு வந்தான்.
0: சரி,
1: நான் ஏற்கனவே சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
0: சரி,
1: வேமா உள்ள வந்து சோரை போட்டு சாம்பார் ஊத்தி சாப்பிட்டான்.
0: சரி,
1: திரும்ப என்னைய கேட்டா ரசம் போடவானா?
0: சரி,
1: இல்லம்மா ரசத்துல அப்படின்னு. என்ன ரசத்துல? உப்பு இல்லையா?
0: அப்படி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு
1: திரும்ப ரசத்தை சாப்பிட்டான். நான் சாம்பார்லயே போயிட்டு இருந்தேன்.
0: சரி,
1: மறுபடியும்
0: அக்கா ரசத்தை
1: வச்சு ரசம் ஊத்த

0: என்ன எல்லாம் சரியா தெரியல, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா மாதிரி குறை வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா.
1: சரி
0: இல்லம்மா, ரசத்தை ஒரு பள்ளி விழுந்து கிடந்துச்சு அப்படின்னு.
1: இத எப்ப சொல்ல வேண்டியது, எப்ப சொல்லி இருக்கு?
0: ரசத்தை பூரா சாப்பிட்டு முடிச்சாமா பிள்ள
1: என்ன
0: வித்தியாசம்
2: அம்மா ஜாண்டி பிரிட்டா அவர்களுக்கும் பங்காளி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாவிலாத்தோப்பு முனியசாமி,
2: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மாவிலாத்தோப்புல இருந்து மாவனா முனியசாமி.
0: சாம்பாருக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம்?
2: அம்மா சாம்பார்ல ரசம் ஊத்திங்களா?
0: எங்க வீட்டுல மேலாப்புல மொந்தா ரசம், கீழே நடுவுல

0: அம்மாவுக்கும் பங்காளிக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் மோரைப்பட்டி குருசேகரன்.
1: இவர் தான் அவரு. சொல்லுங்க சொல்லுங்க.
0: நம்ம சாம்பார்ல நிறைய காய்கறி போடலாமாமா? ரசத்துல அதிகம் போட முடியாது, எதுவுமே இல்ல.
1: சாம்பார்ல காய்கறி போடலாம், ரசத்துல நோ காய்கறி. அடுத்த அனுப்பா.
0: நன்றி.
1: அனுப்பா
2: அடுத்து.
1: சீக்கிரம் வாங்க,
2: சந்திப்போம்.
3: பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுக்காரங்க எஃப்எம் கேட்கல தெரியல, சரி பரவாயில்ல சொல்லுங்க. சாம்பாருக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம்?
2: சாம்பாருக்கு பிரேக் இருக்குங்க, ரசத்துக்கு பிரேக் இருக்காது.
3: சாம்பாருக்கு பிரேக் இருக்காது.
1: பதில் சொல்லுங்க.
4: மூத்த அறிவிப்பாளர் இருவருக்கும் இனிய இரவு வணக்கம் இல்லாமல் பகல் வணக்கம் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் அம்பளைக்கே கிருஷ்ணன் சார்.
1: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
4: பல வகை இருக்கு சார்.
3: மிளகு ரசம்,
4: புளி ரசம், தக்காளி ரசம்,
3: மல்லி ரசம்,
4: மல்லி ரசம், ஒரு 15 வகையான ரசம் இருக்கிறது.
1: எங்க மாதிரி உதாரணம் வாங்க. அதாவது மக்கள இவர் சொல்ற மாதிரி ரசமெல்லாம் சாப்பிட்டதே
3: இல்லை.
5: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்தி
1: பேசுங்க.
5: மாலை வணக்கம்.
3: வணக்கம்
5: சொல்லுங்க. ஆமா, ரசம் வந்து நாளை கூட சாப்பிடலாங்க, ஒரு நாள் வச்சு சாப்பிடலாங்க. சாம்பார் பண்ண முடியாதுங்க.
1: அப்படியே மைக் அங்க விடுங்க.
5: சாம்பார்
1: மைக் அங்க விடுங்க. சீக்கிரம்.
6: ஆமா வணக்கங்க.
1: வணக்கம்.
6: வாங்க புக்க. கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன்.
1: இவர் தான் அவர் பாத்துக்கோங்க.
6: நாங்கள் வந்திருக்கும் நிலையத்தார் அனைவருக்கும், மாமாவுக்கும், பங்காளிக்கும், அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: சாம்பார் ரசம்
6: மாமா, நல்லா இருக்கீங்களா?
1: நான் சாம்பார் ரசம்,
6: சாம்பார் ரசம் மாமா, ரசகுல்லா வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஏமாத்திட்டீங்க. அப்புறம் அடிக்கடி கனி ரசமே கனி ரசமேன்னு பாடுறீங்களே, அந்த தொகுப்பு எப்படின்னு சொல்லி கொடு மாமா. எனக்கு சொல்லிக் கொடுங்க பங்காளி, எப்படி பார்த்தாலும் பாருங்க அந்த பாடலுடைய ரசனை மாமாவுக்கே ஒரு ரசனை.
3: அது எங்க அப்பத்தாட்ட இருந்து வந்தது.
6: அப்படிங்களா? மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்.
1: அதாவது காதல் கனி ரசமேன்னு பாடலாம், ஆனா அங்க உட்காவ பார்த்து அப்படி பாட முடியாது.
3: ஏன் மாமா?
1: காதல் பாதரசமேன் பாடலாம்.
3: பாதரசமே வா, கேள்வியை கேளுப்போமா.
7: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க.
7: சேலம் மாவட்டம் மானத்தாள் வேலைப்பட்டி பழனிசாமி பேசுறேன் மாமா.
1: சொல்லுங்க பழனிசாமி.
7: ஆமா மாமாவும் பங்காளி எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம். சாம்பாருக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம்?
7: அதே ரசம் வந்து புளிப்பா வரும், பருப்பு வந்து புளிப்பு வராது.
1: சரி மாப்பிள்ள, வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டதா? அனைவருக்கும் நன்றி.
3: நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: அவரை பந்தலில் 100.5 கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பந்தலையின் 27வது ஆண்டு உதய விழாவில் இந்த கொண்டாட்ட நிகழ்வின் போது வானவிலும் வர இருக்கிறது சிறப்பு நேரலையாக. கொண்டாட்டத்திற்கு வயது ஒரு தடையா என்கிற தலைப்பில் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறார் அறிவிப்பாளர் சுகன்யா.
1: உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாமே காலையில வானவில் நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க 9 மணிக்கு. இப்ப மாலையில வரப்போது ஒரு வித்தியாசமா உதய விழா கொண்டாட்டத்துக்கான இந்த ஏற்பாடு. அதாவது வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கும், அடுத்த நொடி நம்ம கையில நிஷ்கிரம் இல்ல. அதனால வந்து உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற வாக்கியத்தை நம்ம நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, இன்ஸ்டா இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம பார்த்திருப்போம். நம்ம அனுபவத்திலேயே கூட நடந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு பேருந்துல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படியே ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குறப்போ அப்படியே ஏதாவது திருமண வீடுகள்ல இல்ல கோவில் திருவிழாக்கெல்லாம் ஒரு பாடலோட வரி ஒலிபரப்பாகும். அதை கேட்ட உடனே அந்த பாடலோட சேர்ந்து நம்மளும் பாட ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரிதாங்க வாழ்க்கையில நம்ம வேகமா ஓடிட்டே இருந்தாலும் சின்ன சின்ன கொண்டாட்டங்களை தவற விட்டுறோம். ஒரு நாள் வந்து ஐயோ இதெல்லாம் தவற விட்டுட்டோமே, சரி அடுத்தவங்களுக்காக வாழ வேணாம், நம்ம இன்னில இருந்தே கொண்டாட போறோங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் 7 கழுத வயசாகுது, உனக்குலாம் அந்த கொண்டாட்ட தேவையா? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோப்பா. அதெல்லாம் சின்ன சிறுசுக கல்லூரி மாணவர்கள் அவங்க எல்லாம் விளையாடுறாங்க, நீ எல்லாம் அப்படி விளையாடலாமா அப்படின்னு வந்து நம்மள சொல்லுவாங்க. அதனாலயே நம்மளோட கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்ம தடைப்பட்டு வச்சிருக்கோம். அதனால வந்து நம்மளுடைய கொண்டாட்டத்துக்கு வயது தடையா இல்லையா அப்படின்னு இப்ப மாணவ நிகழ்ச்சி வரப்போது இப்ப நேர்களா இணைஞ்சிருக்கிறாங்க, வாங்க சந்திச்சிடலாம்.
2: ஹலோ வணக்கம். நம்ம அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஹலோ வணக்கம். நம்ம அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
1: ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி புதூர்ல பாட்டப்பன்.
1: சிறப்புங்க ஐயா. அதாவது கொண்டாட்டத்திற்கு வயது தேவையா அப்படின்னு கேட்டோம், நீங்களே வந்துட்டீங்க, சொல்லுங்க இப்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க நிகழ்ச்சிக்கு?
2: கரெக்டா ஒரு 2 மணி கட்டணம்.
1: சொல்லுங்க, கொண்டாட்டத்துக்கு வயசு தேவையா தேவையில்லையா?
2: தேவையில்லை.
1: தேவையில்லையா?
2: அறிவிப்பாளர்களை
1: அடுத்த நேர் வாங்க வணக்கம்.

0: பேசுறீங்க?
1: கொஞ்சம் மேடை ஏறினாவே கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க.
0: படபடப்பா இருப்பா, இணைப்புல வரும்பொழுதுதான் படபடப்பா இருக்கும், இப்ப நேர்ல பார்த்தோம்னா ரொம்ப படபடப்பா
1: இருக்கு. ஆமா
0: சொல்லுங்க, கொண்டாட்டத்திற்கு வயசு தேவையா தேவையில்லையா?
1: கொண்டாட்டத்துக்கு வயசே தேவையில்லைமா, எவ்வளவு வயசு ஆனாலும் ஜாலியா சந்தோஷமா அனைவரோட கொண்டாடுற, வயசு குறைஞ்சுதான் இருக்குங்க. வயசு ஏறாது.
0: சரி, உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் வந்தா நீங்க எந்த மாதிரி கொண்டாடுவீங்க சொல்லுங்க?
1: நாங்க அனைவருமே எல்லாரையும் கூப்பிட்டு, நேயர்கள்ல இருந்து உறவினர்கள் இருந்து அனைவரையுமே கூப்பிட்டு ஜாலியா சந்தோஷமா நல்லா கொண்டாடுவோங்கம்மா.
0: சரிங்க, கொண்டாட்டத்துக்கு வயசு
1: தேவையில்லை. தேவையில்லைங்க, நான் காலையில ஒரு வாரமா எங்க உதவி விழாக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமா ரொம்ப மகிழ்ச்சியோட பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க எங்களோட.
0: சரிங்க, எல்லாரையும்

0: மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு வயசு தேவையில்லை அப்படின்னு சொல்லிங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வெளியில உட்காருங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: அடுத்த நீர் வாங்க. வணக்கம். நீங்க வந்து ஒண்ணு பாட்டெல்லாம் பயங்கரமா குடுக்குறாங்க, காசு கொடுத்தீங்களா? உங்க பெயர் சொல்லுங்க.
2: குருவர்மா.
0: என்னமா?
2: குருவர்மா.
0: குரு
2: வர்மா.
0: குரு வர்மா.
2: ஆமா.
0: வர்மா படிச்சிருக்கீங்களா?
2: இல்லக்கா, படிச்சேன்க்கா.
0: இல்ல, படிக்கலையா? என்ன படிக்கிறீங்க தம்பி?
2: ஏழாம் வகுப்புக்கா.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க. என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: தமிழ் பிடிக்கும்க்கா.
0: தமிழ் பிடிக்குமா? தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய கனவுன்னு வச்சுக்கலாமா? வாங்க. வணக்கம்.
3: எனக்கு
0: அப்படியா, நேர்களை பார்த்ததே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு.
3: கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனையோ நாள், எல்லா நாளும் வேலை செய்யறோம், பண்றோம், கஷ்டம் நஷ்டம் வருது வாழ்க்கையில. இந்த ஒரு நாளுக்கோசரம் நான் கடை லீவ் போட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். என்னோட ஒழிப்பு கடை லீவ் போட்டாலும் பண்பலை பாக்குறதுக்கோசரம்
4: மகிழ்ச்சியே வாழ்க்கை. என்ற ஒரு பெயர் இருக்கும் வரை அதை கேட்கும் வரையில் கொண்டாட்டம் நிலைத்து நிற்கும்.
0: சிறப்பு சிறப்பு. அதனால வந்து கொண்டாட்டத்துக்கு வயசு தேவையில்லைன்னு சொல்றீங்க?
4: கண்டிப்பா கொண்டாடிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இந்த நிமிடம் வரை எழுத்துக் கொண்டிருக்கிறது. நூற்றாண்டு கடந்தும் இந்த கொண்டாட்டம் நிலைத்து நிற்கும், எங்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ் மோகம், தமிழின் வாயிலாக.
0: ஆனாலும் சில குடும்பங்கள்ல சொல்றாங்கல்ல, வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோப்பா அப்படின்னு
4: சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாம கண்டு கூடாதுங்க,
0: கண்டுக்கவே கூடாது. நம்ம வழியை பார்த்து போயிட்டே.
4: கண்டிப்பா கொண்டாடத்துக்கு வயசுங்கிறதே கிடையாது, உலகமே ஒரு கொண்டாட்டத்துல தான் வந்துட்டு
0: இருக்கோம். உலகமே கொண்டாட்டத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப எத்தனை நேயர்? மூன்று, நான்கு, ஐந்தாவது நேயர் சொல்லிருக்கீங்க, உட்காரலாம். அடுத்த நேயர் வாங்க. வானவில் நிகழ்ச்சியில
5: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலாமன்ராஜ். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: இன்னும் லேட்டா வந்திருக்கீங்கன்னா?
5: இல்ல மேடம், மதியம் வந்து 2 மணி காலையில 9 மணிக்கு தான் ஊர்ல பஸ் ஏறினேன். மதியம் 2 மணிக்கு வந்தேன்.
0: மதியம் இப்பலயும் வானவில் நிகழ்ச்சியில தவறாம வந்துருவீங்க, இப்ப வந்து நேர்லயும் எனக்கு தவறாம வந்துட்டீங்க.
5: கண்டிப்பா
0: சொல்லுங்க. கொண்டாட்டத்துக்கு வயசு தேவையா தேவையில்லையா?
5: நிச்சய கொண்டாட்டத்திற்கு வயது தடை இல்லை. ஏன்னா அப்படின்னா கொண்டாட்டம் என்பது பல வகை இருக்கு. விளையாட்டு, ஊர்விழா, மற்ற பல்வேறு வகையான சமூக கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டு விழாலாம் இருக்கு. இதுக்கு தடையே கிடையாது. இப்ப சமீபத்துல கூட வந்து பிஃபா உலகப்பை போயிட்டு இருக்கு. அந்த பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா கை குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரை பார்வையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா. எல்லாருமே அவங்களோட அந்த ஆர்வம், அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நிச்சயம் வந்து வயது வந்து தடை இல்லை அப்படிங்கறத நான் பதிவு.
0: குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பிள்ளை இதெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி நீங்க கட்டுப்படுத்தாம இருக்கீங்க? என்ன மாதிரி வகைகளை ஏற்படுத்திக்கலாம்?
5: இன்றைய காலத்துல வந்து பிள்ளைங்களை கட்டுப்படுத்த, ஏன்னா அது வந்து உணர்வோட கலந்தது விஷயம் மேடம். கொண்டாட்டம் என்பது உணர்வோட ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. வானவில் நிகழ்ச்சியில நிறைவாயினையா காத்திருக்கிறாங்க. வாங்க. வணக்கம். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. வாங்க, வணக்கம், பேச சொல்லுங்கய்யா.
6: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் மீனம்பட்டியில இருந்து மோகன்ராஜ் பஸ்.
0: ஏன் இப்படி லைட்டா சிரிக்கிறீங்க? நல்லா சிரிக்கலாமே. சர்ப்ரைஸ் வேணாமா உங்களுக்கு?
6: மேடையில ஏறும் சிரிப்பு வராது, கொஞ்சம் சரம்
0: புரியல. மேடையில ஏறணும்னு சிரிப்பு வர மாட்டீங்களா? இப்ப சிரிச்சிட்டீங்களே.
6: அவங்க
0: வீட்டுல
6: ஒண்ணு கேக்க
0: மாட்டாங்க. இவங்களும் நல்லா கை தட்டுங்க. கொண்டாட்டத்துக்கு வயது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவர் உட்கார்ந்துருக்காரு. என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
7: அன்பு சகோதரி சுகன்யாவுக்கு இனிய மாலை வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது

0: மாவட்டம் ஓலப்பழத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
1: விஜயலட்சுமி மதிவாணன், இந்த குரல்ல ரேடியோல தான் கேட்டிருக்கேன், இப்ப நேர்ல பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்கம்மா, கொண்டாட்டத்துக்கு வயசு தேவையா தேவையே?
2: தேவையே இல்லைங்க மேடம். என்னோட வயச பாருங்க, நான் எவ்வளவு ஆசையா வந்து உங்களோட பேசணும்னு நான் அடிச்சு புடிச்சு வரேன். அதனால வயது தேவையே இல்லைங்க மேடம். வெற்றி அடைஞ்சு இங்க அத்தனை பேருமே வயசு வச்சுக்கிட்டு வந்தது இல்லைங்க மேடம். இந்த வயசுலயும் வெற்றி அடையறாங்க, பெரிய வயசுலயும் வெற்றி அடையறாங்க. கண்டிப்பா வயது ஒரு தடை இல்ல, வயது தேவை இல்லைங்க மேடம்.
1: சரிங்க, தொடர்ந்து சொல்லிருக்கிறாங்க, உட்காருங்க. இப்ப நீரை
3: வழங்கிக் கொண்டிருக்கும் உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன பாடல் ஒளிபரப்பலாம், எந்த பாடல் போட்டாலும் செம்மையா ஆடணும். பழைய பாட்டா இல்ல, பழைய பாட்டுலாம் போட்டா எல்லாரும் ஒரு மாதிரி டல் ஆயிட்டு இருக்காங்க. புது பாட்டு வைப்பா ஏத்துறோம் சரியா, ஆனா போடுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயமே இல்லங்க. அதே போல இவங்களோட குரலுக்கு செவி சாய்க்காத செவிகளும் இல்ல. நம்ம கோடை பந்தலை நுறுப்புள்ளி ஐந்தின் அறிவிப்பாளர்களோட குரலை அலைவரிசையில ஆவலோட நம்ம கேட்டிருப்போம். இங்க பாடல்களோட நெளிவு சுழிவோட அரங்கம் அதிர பாடல் கலவையோட கலக்க காத்துட்டு இருக்காங்க நம்ம கோடை பந்தலையின் குரல் கலைஞர்கள். இங்கு நம் முன்பு பாடல் கலைஞர்களாக உங்களின் அன்பான கரகொலியோடு

0: வழங்கிய உதய விழா சிறப்பு நிகழ்ச்சி.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அம்மா தெரியல

கேட்டோரை கேட்டும் 27ஆம் ஆண்டு உதய விழா நேரலை நிகழ்ச்சி நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து. கலை நிகழ்ச்சிகளோடு நிறைவடைகிறது. இனி தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற காத்திருக்கின்றது. இப்பொழுது வளாகத்திலிருந்து வருகிறது தேடி வரும் பண்பலை.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

முப்பது மணி அளவில் தொடங்கி இப்ப 6 மணி ஆயிருச்சு. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நன்றி. தமிழரோட மரபுல பாரம்பரியத்துல ஒரு மிகப்பெரிய வார்த்தை இல்ல, அது ஒரு பெரிய உணர்வு. அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய உரையா இந்த நன்றி உரை அமைய இருக்கு. இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா நடக்கிறதற்காக இந்த கல்லூரி வளாகத்தை, இந்த குறிப்பா இந்த அரங்கத்தை நமக்காக கொடுத்த விவேகானந்தா கல்வி குழுமங்கள் மற்றும் மருத்துவமனை திருச்செங்கோடு சங்ககிரியில் அமைந்திருக்கு. இதோட தலைவர் மற்றும் செயலாளர் வித்யா ரத்னா பேராசிரியர் முனைவர் எம் கருணாநிதி அவர்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றிய காணிக்கையா சமர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்வு ஏற்படுத்துறதற்கு ஏற்பாடு தொடங்கி ஏறக்குறைய 2 வார காலமாக கோடை பண்பலையோடு பயணித்த, இதற்கு முழு ஒத்துழைப்பு, உணவு அரங்கம் தயார் பண்றதாக இருக்கட்டும், நேயர்களுக்கான வசதிகள் செய்து கொடுப்பதாக இருக்கட்டும், அறிவிப்பாளர்கள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாத்திற்குமான வசதியை செய்து கொடுப்பதற்கான ஒத்துழைப்பை முழுமையா நல்கிய விவேகானந்தா கல்வி குழுமங்கள் மற்றும் மருத்துவமனையின் முதன்மை இயக்குனர் திரு எம் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சியா வரவேற்று விருந்தோம்பல் முதற்கொண்டு எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து வரவேற்புரையை சிறப்பாக நமக்கு உரையாற்றிய விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்செங்கோடு இந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹெச் அபிராமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு வாரமும் எங்களோட முழுமையா பயணித்த அவர்களுடைய குழுவினர், பேராசிரியர் கவிதா ஜவஹரா, கவிதா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுடைய டீமா இருக்கட்டும், அன்னபூர்ணியா அம்மாவா இருக்கட்டும், எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வை ரொம்ப வெற்றிகரமா கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டதும் உடனே இசைவு தந்த, இசையோடு இயந்த வாழ்வாக வந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் டோனி பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்துல சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அகில இந்திய வானொலியில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுத்துறதற்கான அனுமதி தொடங்கி வேலை வரை நிறைய முறைகள் இருக்கு. அதுல முழு முதல் காரணமாக இருந்த எங்களுடைய நிகழ்ச்சி தலைவர் திரு US ராஜா அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி என்னோட சக தோழமை, என்னோடு வேலை பார்க்கக்கூடிய எனது அருமை நண்பர் மு விக்னேஸ்வரன், முருகேஸ்வரி அம்மா, இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இங்க நேயர்களுக்கான மதிய உணவு ஏற்பாடு செய்து தந்த நம்மோட ஈரோடு மாவட்ட அன்பு நேயர் நெஞ்சங்களுக்கும், அவங்களுக்கும், வெட்டுக்காடு வளசு தங்கவேலையா, இளங்கோ ஐயா அவர்களுடைய குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நாமக்கல் மாவட்ட நேயர்கள், அவங்களோட பங்களிப்பு, கார்த்திகா மணி மாஸ்டர் கார்த்திகா பேக்கரில இருந்து வந்து நமக்காக கேக் எடுத்து கொடுத்து இந்த விழாவை சிறப்பிச்சாங்க, அவங்களுக்கு எங்களுடைய இந்த தருணத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 24 மாவட்ட நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி முக்கியமா என்னன்னா, நிறைய போட்டிகள் நடத்துறோம். ஆமா தானே, போட்டிகள்ல பங்கேற்றவங்க எல்லாம் இங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கான பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வும் இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள்ல வர இருக்கு. நமக்கு இந்த விழாவுக்காக நிறைய பரிசுகளை அனுப்பி தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை சொல்ல விரும்புறோம். குறிப்பா நம்ம தொடங்கணும்னா அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன் இந்த பரிசு சேகரிக்கிறதுக்கு பெருமளவுல வேலை செஞ்சாரு, அவருக்காக நம்மளுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கணபதி ரிஃபைனரிஸ், வெள்ளக்கோயில் உரிமையாளர் திரு ஜி குணசேகரன், கடலை மிட்டாய் கம்பெனி கொடுமுடி இவங்க உரிமையாளர் திரு கே கணேசன் ஐயா, திரு எம் பெரியசாமி நாவலடியான் போர்வெல்ஸ் வெள்ளக்கோயில் முத்தூர், அப்புறம் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை வெள்ளக்கோயில் அவங்களுடைய குழுவினர் திரு இரா ராஜ்குமார் ஐயா தொடங்கி அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். துறையூர் முசிறி பெரம்பலூர் பரமத்தி வேலூர்ல அமைஞ்சிருக்க நம்ம மேகனா சில்க்ஸோட உரிமையாளர் திரு பி நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி GTN கல்வி கல்லூரி குழுமங்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செல்லம்பட்டி அந்த பள்ளிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த பரிசுல நமக்குடைய நினைவு பொருட்கள் இது எல்லாத்தையும் அன்பளிப்பா கேட்டதும் கொடுத்த நாமக்கல் தங்கம் மருத்துவமனை, நாமக்கலுமே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, இவங்க எல்லாருக்குமே உங்களுடைய சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல யா ஒரு முக்கியமான நபருக்கு நான் நன்றியே சொல்லல, எங்களோட பணி செய்த அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும். வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா, என்ன வேலை, இந்தா வந்துட்டோம் பாருங்க அப்படின்னு அப்படியே தோளோடு தோளாக நின்று இந்த விழாவை ரொம்ப சிறப்பா நடத்திய என்னுடைய அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல கோடை பண்பலை 100.5 நேயர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்

0: உட்கார்ந்து நிகழ்ச்சியை ரசிச்சிருக்கீங்க. உங்க எல்லாரையிட்டையும் நேரலையில பேசியிருக்கோம். இப்ப நேர பார்த்து பேசினதுல ரொம்ப மகிழ்வு. உங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து வேணும். இதே மாதிரி சந்தோஷமா அன்பா பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: கோடைப்பன்மலை 100.5 இப்போது 27 ஆண்டு உதய விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு தேடி வரும் பண்பலை இப்ப திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்குங்க. நேர்களை சந்திக்கிறதுக்கு வளாகத்தில் காத்துட்ருக்காங்க உதயசூரியன், டிஷாந்தி.
2: திசிக்கும் தேத்தமிழ் வணக்கம் நேயர்களே. மைக்கன் கரும்பை மறுவி பிரியாத முக்கன் கனியே முழுமுதலே, மிக்க புனல் கங்கா நதிக்கு இறையே, கன்னித்துறைக்கு அரசே, செல்வமே எம் கோவே என்று தமிழ் விடுதூது புகழும் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராய் வீற்றிருக்கும் எழில்மிகும் திருச்செங்கோடு மலைக்கு அருகில் அமைந்துள்ள திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் கோடை பண்பலை 100.5 உதய விழா கொண்டாட்டம் இனிதே நடந்து கொண்டிருக்கும் இவ்வினிய வேளையில் உதய விழாவிற்கு வந்திருக்கும் நேயர்களை சந்திக்க ராகவியினை நம் கோடை பண்பலையில் விரிகிறது தேடி வரும் பண்பலை.
3: ஐயா வணக்கம். கோடை பண்பலை 100.5 உதய விழாவில் நேயர்கள் வந்து அரங்கை நிறைத்து மனதை மன்னவனோட மனசையும் வந்து நிறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாள் என்பது எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் அதற்காக திட்டமிட்டு ஒதுக்கி இந்த நாளில் முழுமையாக வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நேயர்களை எல்லாம் ஒரு நாள் முழுக்க இங்கு தங்கி அவங்க வீடெல்லாம் செல்வதற்கு இன்னும் கூடுதல் நேரமாகும். அந்த வகையில நிறைய நேயர்கள் இருப்பதனால அடுத்தடுத்து அவங்கள அறிமுகப்படுத்திட்டு பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்வதாக இந்த நிகழ்ச்சி சிறப்பு நேரலையாக. வணக்கம் ஐயா.
4: வணக்கம் சார். காரைக்குடி காளிமுத்து 26வது பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி. வணக்கம்.
4: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லியாரும் உங்களுக்கு சிறந்த வணக்கங்கள்.
5: ஐயா வணக்கம் ஐயா. சேலம் இட்டா புதூர் மலர்ராஜா. இங்க வந்தவங்களுக்கும் காதால கேட்டவங்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
6: வணக்கம். சேலம் அம்மானி கொண்டலாம்பட்டி ஜெகதீசன், கோடை பண்பலை திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு வாழ்த்துக்கள்.
5: ஐயா வணக்கம். சேலம் மாவட்டம் மகிழ்ஞ்சாவடி கலையரசன், வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு.
3: நன்றிங்க.
7: வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டத்திலும் பாலாஜிங்கய்யா, கோடை பண்பலை வாழ்த்துக்கள். சார், தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன், 27வது உதய விழா வந்துள்ள அனைவருக்கும் இனிய வணக்கம்.
8: கரூர் மாவட்டம் ராஜா நான் பேசுகிறேன். 27வது உதய விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.
9: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா, உதய விழாவிற்கு வாழ்த்துக்கள்.
10: வணக்கம். நாமக்கல் ஜேடாபாளையம் ஜோதிமணி, உதய விழா வாழ்த்துக்கள் அனைவருக்கும், வணக்கம், நன்றி.
11: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் ஆடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர், 27வது உதய நாள் விழா நல்வாழ்த்துக்கள்.
12: வணக்கம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தாலுகா தொட்டர்பாய் சிட்டி வீட்டிலிருந்து முருகவேல், 27வது உதய நாள் வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, வணக்கம்.
13: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கனியமுண்டி கனகரத்தினம், 27வது கோடை பண்பலைக்கு இனிய வாழ்த்துக்கள்.
14: வணக்கம் ஐயா. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரையில் மாவட்டத்திலிருந்து மாவன முனிசாமி பேசுறேன். உதய விழா மிகவும் சிறப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாய்ப்பிருக்கு.
15: புதுக்கோட்டை மாவட்டம் நமன சமுத்திரத்திலிருந்து ஈஸ்வரன் பேசுகிறேன். 100 கடந்த சிறக்க வாழ்த்துக்கள்.
16: தருமபுரி மாவட்டம் தொப்பூர்
17: சீனிவாசன்,
18: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கோட்டையூர் சரவணன், 27வது நன்றி, நன்றி.
19: திண்டுக்கல் மாவட்டம் அரியலூர் கிராமம் மல்லமநாயக்கன்பேட்டை ஆனா பொம்மி நாயக்கர், கோடை பண்பலைக்கு 27வது பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம்.
9: அனைவருக்கும் மதிய வணக்கம். 27வது உதய விழா வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டம் அமரவதியிலிருந்து செல்வராஜ்.
15: வணக்கம். எப்படி இருக்கீங்க? கோவாமலூர் முத்துராயக்கன்பட்டி பாலக்கோட்டை சி பிரவான் என்ற அறிவிக்கு உதய விழா வாழ்த்துக்கள். தருமத்துப்பட்டி எம் கருப்பே, எம் கே டெய்லர், எம் கே டெக்ஸ், 27வது ஆண்டு விழாவுக்கு சிறப்பாக நடந்ததுக்கே வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: சேலம் மாவட்டம் வாமலூர் வட்டம் தொளசம்பட்டி லட்சுமணன், 27வது உதய விழா கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
3: 27வது உதய விழா காரணம் கோடை பண்பலைக்கு சேலம் மாவட்டம் மானத்தாளிகிராமம் உப்பாரப்பட்டியிலிருந்து ரமேஷ், நன்றி, நன்றி.
0: தொளசம்பட்டி நாகர்கோவில் நாகராஜன், உதய நாள் விழா வாழ்த்துக்கள்.
8: ஈரோடு மேட்டுக்கடை பெரியசாமிங்க, உதய விழாவுக்கு சிறப்பான வருது. 27வது கொடும்படி குணசேகரன் ஐயாவுக்கு வணக்கம். 27வது உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி மாவட்டம் பெரிய உத்தராபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜு, கொடைக்கானல் பன்மனை 100.5 இருக்கு, 27

0: இஸ்லாம் ஆண்டு ஒரே நாள் நல்வாழ்த்து. நன்றிங்க.
1: 27வது ஆண்டு உதய விழாக்காலும் கோடை பண்பலை 100.5 நீ பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு வாழ்க வாழ்க வாழ்க என வாழ்த்திய நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபட்டு விடைபெறுபவன் தர்மபுரி தலைவர் வண்டி தங்கவேல். நன்றியா.
2: விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் தேன்மொழி உதய விழா வாழ்த்துக்கள். விருதுநகர் மாவட்டம் அழகாமி மாரியத்தேவி பாலவனத்தம். புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டது அயலா டெய்லர் பேசுகிறேன். 27வது பிறந்த உதய வாழ்த்துக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா. வணக்கம்.
3: சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி, சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி குமரப்பா.
0: நன்றிங்க. நன்றிங்க.
3: நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள்.
4: பரமக்குடி அலங்காரராஜ் நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது விழா. நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
5: 27வது உதய தினம் இன்று மிக சிறப்பாகவே நடைபெற்றது. வாழ்த்து அன்புள்ளம் இளையங்குடி சித்தி கதிஜா.
0: நன்றிங்க.
4: 27வது விழா அருமையாக நடைபெற்றது. விழாவுக்கு வாழ்த்துகள். ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம் ராஜாராமன்.
0: நன்றிங்க.
4: கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு உதய விழா. நன்றி. புதுக்கோடை மாவட்டம் மாரியமுத்து பேசுகின்றேன்.
0: நன்றிங்க.
2: 27வது ஆண்டு உதய விழாவுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோடை இந்திரா. நன்றி.
6: பாச பண்பலை கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்களுடன் ஒருத்தம்பாளையம் தங்கவே.
0: நன்றிங்க.
7: சேலம் மாவட்டம் நெருக்கம்பாளையத்தில் இருந்து மௌலி 24ஆம் நாள்
0: வாழ்த்துக்கள்.
8: திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன். 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றிங்க.
9: நாமக்கல் மாவட்டம் பரமத்தேலூர் ஜேடர்பளை தீனதயாளன் பேசுகிறேன். 27வது ஆண்டு உதய விழா அவருக்கு அனைத்து நேரில் இங்கு வருகை தந்து சிறப்பாக நடத்திய கோடை பண்பலை அனைவருக்கும் மிக்க நன்றி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐயா வணக்கம்.
10: விருதுநகர் மாவட்டம் பாலவளத்தம் அழகசாமி டெய்லர். வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்க.
11: திருச்செங்கோடு முனைவர்மா வசந்தகுமாரி. 27வது ஆண்டு உதய விழா நிகழ்விற்கு வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றிங்க. நன்றிங்க.
12: தேனி மாவட்டம் பெரியவளம் தாலுகா கே கண்ணன் கோகுல தரிசனி. 21வது ஆண்டுக்கு மனமாரம் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
13: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் கே மாராசன் கிராமத்தில் விவசாய தொழில்
0: நன்றி. யாரையா?
14: திருப்பூர் மாவட்டம் குருவாயப்ப நகர் சிவகுமார். கோடை பண்பலை 100 பேஞ்சுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. நன்றிங்க.
15: செஞ்சேரி ஐயம்பாளையம் ராஜசாரங்க நிகழ்ச்சி அருமைங்க நல்லா இருந்ததுங்க.
16: கோவை மாவட்டம் நிகம்பட்டம் இமயவனம்பாளையம் கிருஷ்ணவேணி மகாலிங்கம். இந்த 27வது உதய விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது என்பதை நன்றியோடு தெரிவித்துக்
0: கொள்கிறோம். தொடர்ந்து பேசும் நேரில் நேரில் காத்துட்டே இருக்காங்க. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு உதய விழா நடந்த விவேகானந்தா கல்லூரி அரங்கத்திற்கு அருகில் இருந்து

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
15: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
16: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
17: பிரகாஷ் PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.
18: தேச

0: திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா கல்வி நிறுவனங்களில் கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை காண வந்துள்ள நேயர்களை அன்போடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்போது தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
1: ஒரு நிகழ்ச்சியை முழுமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்வம் அவ்வளவு எளிதாக வராது. நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் ஆனாலும் அதை வந்து முழுமையாக முடித்து கொடுத்து போக வேண்டும் என்ற அன்பு நேயர்கள் இருக்கும் வரை கோடை பண்பலையை யாராலும் அசைக்க முடியாது. அப்படியான நேயர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். உங்களிடம் பேசிடுவோம். வணக்கமா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்திலிருந்து ஈசாந்தினி பேசுறேன். கோடை பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
3: புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்திலிருந்து ஈஸ்வரி பேசுறேன். கொடைக்கானல் பண்பலைக்கு 100.5 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
4: ஈரோடு வாசுதேவன் பேசுறேன். கோடைப்பந்தில் வேலை செய்யும் 100 தொழிலாளர்களுக்கு மனமார்ந்த
1: இன்று
5: உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு திருப்பூர் முதியோர் நல சங்கத்தின் சார்பாக கா கோதண்டபாணி.
1: வணக்கம்.
6: இயற்கையுடன் இணைவோம். பேருந்துறையிலிருந்து சண்முகம்.
7: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி நியம்பாளையம் சோமசுந்தரம். இனிய 27 இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
8: காசிபுரம் விநகர் கஞ்சி தங்கவேல். கோடை பண்பலுக்கு நல்வாழ்த்துக்கள்.
9: கோடை பண்பலுக்கு நன்றிங்க.
1: என்
9: பேர் சரஸ்வதி. நாங்கள் ஊர் ராசிபுரம்.
10: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாதவன்.
1: நன்றிங்க. உங்களுக்கு
10: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலிருந்து முருகன் பேசுங்க. 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
7: கோடை பண்பலைக்கு 24 பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்ல இருந்து எஸ் செல்வராஜ்.
1: நன்றிங்க.
11: பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் அணைப்படி கிராமத்திலிருந்து ராமலிங்கம். நமது கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
12: எங்கமேடு ராணி உதய விழா வாழ்த்துக்கள்.
1: பேர் மறந்துட்டீங்களா?
12: உதய ராணி. ராணி
1: சரிங்கம்மா. சரிங்கம்மா.
12: கரூர் வெங்கமேடு குணசுந்தரி நல்வாழ்த்துக்கள்.
7: மலைகள் இளவரசி கொடைக்கானல் எப்பம் 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வீரா மாஸ்டர்.
13: மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூர் கா பாலசுப்ரமணி. 27 உதய விழாவுக்கு என் நெஞ்சார வாழ்த்துக்கள். வந்திருந்த நேயர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
14: தேனி மாவட்டம் கம்பம் உதயநகரிலிருந்து சர்மிளா அன்வரலி. 27 உதயநிலா வாழ்த்துக்கள்.
15: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் பிசி பிச்சைமணி புஷ்பம். கோடை பண்பலை வானொலிக்கு 27 உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
16: விழாவிற்கு வந்திருந்த அனைத்து நேயர்கள் உறவுகளுக்கும் எங்களுடைய தேனி மாவட்டத்தின் சார்பாக நன்றி. தேனி மாவட்டம் சுக்கங்கள் பற்றி கங்காதரன்.
17: மேலான கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சவுந்தரராஜன்.
18: கோமதி தமிழ்ச்செல்வன் நாமக்கல் மாவட்டம். கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
1: விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஆனந்தராஜினா பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
19: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் தமிழ்ச்செல்வன். கோடை பண்பலைக்கு 27 உதய விழா
1: நல்வாழ்த்துக்கள்.
3: புதுக்கோடை மாவட்டம் பொன்னமரா தவிர கீரங்குடி கிராமத்து அசோக்குமார் பேசுறேன். கோடை பண்பலை 100.5
0: வெங்கடாச்சலம் கவிதா. கோடை பண்பலை வானொலிக்கு 27 உதய நிலா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: ஈரோடு கொன்னியமலையத்திலிருந்து தமிழ்ச்செல்வி. கோடை பண்பலைக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கள்.
6: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து. கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள்.
20: மீனா விஜயராஜன் திண்டுக்கல். கோடை பண்பலைக்கு பிறந்த நாள்
1: வாழ்த்துக்கள்.
21: ஈரோடு மாவட்டம் அத்தானை கள்ளிப்பட்டி சுப்புலட்சுமி செந்தில்குமார். நம்ம கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
22: திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றா கம்பெனி பி குண்டுமனே. நம்ம கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
23: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன். கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
24: திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் ஆணைக்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அரியலன் பேசுகிறேன். கோடை பண்பலை 100.5 எனது 27 ஆண்டு உதய ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.
25: கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள் கூறுவது சேலம் மாவட்டத்திலிருந்து வளர்மதி சந்திரமோகன்.
26: சிவகாசி அமுதா. 27 வகையில் அடி எடுத்து வைத்து சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் 100.5 வாழ்த்துக்கள்.
2: உதய விழா வாழ்த்துக்கள். கரூர்ல இருந்து அமராவதி பேசுறேன்.
1: நன்றிங்கம்மா.
27: ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அன்னை பழனிசாமி உதயநல வாழ்த்துக்கள்.

0: எப்பவுமே எனக்கு புதுநல நிகழ்ச்சி தான் நன்றா கேட்பேன். மலரை குரல் ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கேன். சந்திரமோகன் வளர்மதி நம்பர் சந்திரமோகன் நிகழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. உண்மையிலே இன்ன வரைக்கும் நிகழ்ச்சி போனதே தெரியல, வந்து உட்கார இருந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகளா சிறப்பா இருந்துச்சு.
1: 26
0: வாழ்த்துக்கள்.
2: நான் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கல்லியம்பூர்ல இருந்து கோபாலம் வந்திருக்கேன். உதயவிழா நல்வாழ்த்துக்கள்.
3: ஈரோடு மாவட்டம் பகலாயூர் பி ஏ நாச்சிமுத்து வள்ளியம்மாள் நாச்சிமுத்து உதயவிழாவினுடைய நிகழ்ச்சி மிக அற்புதமாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி.

0: நாமக்கல் மாவட்டம். என் பேர் கணசாமி.
1: சரிங்க.
0: நம்மளோட 27வது ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கோம். கோடை பண்பலையான அந்த அழகு குமரிக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துல ஹாப்பி நியூ இயரா சொல்லிட்டு.
1: ஹாப்பி நியூ இயராவே சொல்லிட்டீங்களா?
0: அதே போல பொன்னியின் செல்வன் அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்களா? ரொம்ப சூப்பரான குரல், அதனுடைய அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள்.
1: பொன்னியின் செல்வன் நம்ம சென்னையில இருந்து அழகாக வருகிறது நிகழ்ச்சி கொடுக்காங்க.
2: நாமக்கல் மாவட்டம் பெரியமல்லி மோகனேஸ்வரன்.
1: என்ன படிக்கிறீங்க?
2: இது 27வது
1: உதய விழா
2: நல்வாழ்த்து.
1: சரி தம்பி, அருமை. நன்றி நன்றி நன்றி தங்கம். உங்க பேரு?
3: கிருஷ்ணமூர்த்தி. நாமக்கல் மாவட்டம் பெரியமல்லை கிருஷ்ணமூர்த்தி. 27வது உதயநலத்தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. வணக்கம். உங்க பேரு?
4: நாமக்கல் மாவட்டம்.
1: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, வாழ்த்தா வர மாட்டேங்குது.
4: 27வது உதவி விழாக்கு.
1: உங்க பேரு?
5: வணக்கம். என் பேரு நிஷா. நாமக்கல் கோடை பண்பலை 100.5 நேரம் 6:30. ரொம்ப அந்த நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப, நான் சின்ன பிள்ளைல இருந்து கேட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை வந்து குரலின் குரல் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஐயா நல்லா விளக்கமா சொல்லி பேசுவாங்க. நான் எல்லா நிகழ்ச்சியும்
1: கேட்பேன். தம்பி வணக்கம்.
6: அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பெரியமல்லி கிராமம் மாஸ்ரீஹரன் 7வகுப்பு படிக்கிற அனைவருக்கும் இனிய உதய விழா நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு.
1: இப்படி விடாம பேசுறதுன்னா இளமை பேசுறது அதிகமா பேசுறாரு அர்த்தம். உங்க பேருமே?
7: மாவட்டம் மானாமரத்தில் கட்டிக்குளத்தந்த அழகர்.
1: கட்டிக்குளம் அழகர் இவருதான்.
7: கோடைப்பண்பலைக்கு 27வது உதய வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க நன்றிங்க. வணக்கம். கோயம்புத்தூர் கண்ணூர் கஞ்சப்பள்ளி சண்முகம் கே எம் சண்முகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நம்ம பெருமையா இருக்குது. நிறைய நிகழ்ச்சி நல்லா பாக்குறதுக்கு இனிமையாவும் நிகழ்ச்சி நல்லா இருந்தது. உங்களை சந்திச்சது மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம். உங்க பேரு?
8: சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோனேர்பட்டியில இருந்து வெய் வேலுமணி. கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா நல்வாழ்த்து.
1: நன்றிங்க. எடப்பாடியில இருந்து வேலுமணி ஐயா. எங்க மாவட்டத்துக்கு வந்து எங்களுக்கு பக பக மகிழ்ச்சி. பச்சாம்பாளையம் புது உழவு நாமக்கல் மாவட்டம். சரிங்க. உங்க பேருங்கய்யா?
9: முருகன்.
1: முருகன் ஐயா.
9: முருகன் ஐயா
1: மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு
9: எங்களுக்கு உங்க நிகழ்ச்சி எல்லாமே பார்ப்போம், நல்லா இருக்கு, சிறப்பா பண்ணுங்க. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கும்.
1: கண்டிப்பா மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்போம்.
10: பச்சாம்பாளையம் புது உழவு.
1: சரிங்க. நல்லா இருக்கு. எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சியா. நாங்க ரவிச்சந்திர ஐயா அங்க இருக்காரு. அங்க இருக்காரு. போய் ரவிச்சந்திர ஐயா பாத்துக்கீங்க. வணக்கம். உங்க பேரு?
11: என் பேர் பாஸ்கர். நாமக்கல் பஜாஜ் பாஸ்கர்.
1: சரிங்க.
11: 26 உதய விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. உங்க பேரு?
12: சீனிவாசன். பெரியப்பட்டி நாமக்கல் மாவட்டம்.
1: சரிங்க. வாழ்த்துக்களை உங்களை சந்திச்சதுல. ஐயா வணக்கம். உங்க பேரு?
13: வணக்கம் ஐயா. நான் தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கஜேந்திரன் என் பேரு. தீவிர ரசிகர்.
1: தூத்துக்குடி காத்து இன்னைக்கு நாமக்கல் அழகா வீசிட்டு இருக்கு.
14: கோடி நேயர்களை தன்னயத்தை கொண்ட கோடைப்பண்ணை வானம்பலிக்கு 21வது உதயநிலா வாழ்த்துக்கள். 27வது உதயநிலா வாழ்த்துக்கள். உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி. அட்வொகேட் ஜெகநாதன், பரமத்தி வேலூர், புதஞ்சந்தே அண்ணாதுரன்.
1: நன்றி. அவங்க எல்லாம் இருக்காங்க ஐயா. வரிசையா பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
15: அருப்புக்கோட்டை ரசவாளி ஆறுமுகம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கய்யா. அம்மா வணக்கம். உங்க பேரு?
16: வட்டம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்ல இருந்து செல்லம்மா பேசுறேன்.
1: வணக்கங்கம்மா.
16: 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் வாங்க.
17: பண்பட்ட அலை கோடை பண்பலகி 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். சர்க்கார் கண்ணாடி புத்தூர் முனுசாமி.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
18: பரமத்தி வேலூர்ல இருந்து அம்சவேணி தனசேகர். அனைத்து தையல் கலைஞர்கள் சார்பாக நல்வாழ்த்துக்கள். உதய விழா நல்வாழ்த்து.
1: நன்றிங்க நன்றிங்கம்மா.
19: சார் வணக்கம். சார் நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி அண்ணாதுரைங்க. நீடோடி வாழ்க அந்த பண்பலை.
1: நன்றி.
19: 270 ஆண்டுகள் வாழும்.
1: நன்றிங்க நன்றிங்க. நீங்க நல்லா எல்லாமே கேட்க கேட்க எங்களுக்கும் அதுதான் ஆசை. வணக்கம். உங்க பேரு?
3: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்திங்க.
1: மூர்த்தி ஐயா, உங்க குரல்ல கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
3: 27வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது. அதனால அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: வணக்கம். உங்க பேரு?
6: வணக்கம் சார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து வந்திருக்கேன். கோடைப்பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் ஐயா.
5: நாமக்கல் மாவட்டம் மாவளர் ஒருவந்தூர் கருணாநிதி பேசுறேன். கோடை பண்பலை 27வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் மேலும் வளர என் இதயம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க நன்றிங்க. வணக்கம்.
2: கரூர் மாவட்டம் தாந்தோடுபாளையம் அங்கமுத்து உதய விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க ஐயா.
14: வணக்கம். நான் சேலம் குள்ளம்பட்டியில இருந்து அம்சா பேசுகிறேன். கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கம்மா.
4: ரேவதி பேசுறேன். ஈரோடு திருச்செங்கோடு மாவட்டம் இருந்து கோரகதாம்பாளையத்துல இருந்து.
1: மாவட்டம் ஆயிடுச்சா?
4: அது என் வாயில் வந்து சொல்லிட்டு.
1: மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது மகிழ்ச்சிமா.
10: கரூர் மாவட்டம் குறிணிகுளத்தைப்பட்டி சோ முருகன் ஐயா. சோ முருகன் ஐயா, உதய தின நல்வாழ்த்துக்கள் ஐயா.

0: நன்றிங்க. தாலுகா கே கண்ணன் கோகுலதர்ஷன் 21 ஆண்டு கொடை வகுப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம்.
2: நிகழ்ச்சி அறிவிப்பாளருக்கும் அனைவருக்கும் ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக சுகுமார் பேசுகிறேன். 27ஆம் ஆண்டு உதய விழாவில் உங்களை எல்லாம் சந்திச்சல மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்குமே என்னோட சார்பாக பொன்னாடை போர்த்தி இருக்கிறேன், பெற்றுக்கொள்ளவும்.
1: நிச்சயமாக மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்தித்ததுல நீங்க கொடுக்குற இந்த அன்பு போதும்.
3: பண்புலைக்கு மகிழ்ச்சி.
1: உங்க பேருங்க?
3: சந்தோஷ் குமார், நாமக்கல்.
1: நீங்க மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல எப்படி இருந்தது விழா?
3: சூப்பராஜ்.
1: உங்களெல்லாம் சந்திச்சதுதான் இவ்வளவு பெருமை எங்களுக்கு. உங்க பேருங்க? திருச்சி 21 எல்ஐசி காலனி எஸ் முருகன் டெய்லர். ஐயா டெய்லர் ஐயா, உதய விழா நல்வாழ்த்துக்கள். 27ஆம் ஆண்டு சிறப்பாக நடந்தது. நன்றிங்க நன்றிங்க. உங்களை எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஐயா
4: ஐயா வணக்கம். ஈரோடு வெட்டுக்காட்டு வரிசை தங்கவேல். எனக்கு இந்த 27ஆம் ஆண்டு விழா வந்து ஒரு சிறப்பான ஆண்டு விழா என் வாழ்க்கையில. 2001 தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டு நல்லா வளர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு என்னுடைய சார்பாக உணவு வழங்கப்பட்டது. எனக்கு ஒரு 550-600 பேருக்கு என்னால இந்த வருடம் உணவு வழங்க முடிஞ்சது. அடுத்த வருடம் இதை விட அதிகமாக எல்லாத்துக்கும் வழங்குற மாதிரி நான் செய்யலாம்னு இருக்கிறேன். சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பான ஏற்பாடு, அனைவருக்கும் நன்றி.
1: சரிங்க, சிறப்பாக பேசுவோம் ஐயா.
5: வணக்கம் சார், காரைக்குடி காளிமுத்து. எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம் நம்ம கூட பண்பலை. இன்னொரு பிள்ளை ஐந்தல் இப்பொழுது

இன்னைக்கு உதய விழா ஒட்டி நிறைய நேயர்கள் வந்து இன்னிலடங்கா நேயர்கள் எல்லை கடந்து வந்தார்கள். அவர்களை எல்லாம் வந்து சந்திச்சு பேசக்கூடிய ஒரு ஊடகத்தை ஊடகமாக நினைக்காமல் தன் வீட்டில் வளரக்கூடிய ஒரு பிள்ளையாக தாயாக தோழனாக நினைத்து தன் வீட்டில் நடக்கக்கூடிய சோகமுறும் நேரங்களில் எல்லாம் தன்னை தேற்றக்கூடிய நண்பனாகவும் நினைப்பதால் தான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க. தனக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை

0: வளர்வதால் தான், மாணவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வளர்வதால் தான், எவ்வளவு தூரம் இருந்தாலும் தன்னுடைய வானொலி கேட்டு நான் வளர்ந்தேன், அதனால் என் பிள்ளைகளையும் அந்த வானொலியை கேட்க தூண்டுகிறேன் என்று சிறுவர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில வந்திருந்தாங்க. நிறைய நேர்கள் இன்னும் இருக்காங்க, அவர்களுக்கு எல்லோரையும் பேச வைப்பதற்கான நேரம் இருக்குமா அப்படின்னு தெரியல, நிறைய இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம். என் உயிரினும் மேலான கோடைப்பு புள்ளி டோரி பிள்ளையந்துக்கு 27 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வெற்றி பெற்ற பரிசில் வாங்கி கொண்டு செல்கிறேன். கோடை பண்பலுக்கு இனிய நாள் வாழ்த்துக்கள்.
0: பரிசில் பெற்ற வந்து பண்பலையில் உதய விழால இருந்து திரும்ப முடியாது அப்படின்றது மிகப்பெரிய வரலாறு. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கங்க. நான் கரூர் மாவட்டம் பெங்கமேட்ல இருந்து உலகநாதன். நமது 27 ஆண்டு உதய நாள் விழா இன்று திருச்செங்கோட்டை விவேகானந்தா கல்லூரி குடும்பமும் நமது 100.5 கோடை பண்பலையும் இணைந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு சிறிய வாழ்த்து மலை மட்டும் கூறிக்கொள்றேங்க. வாழ்த்து மலை. வாழ்க தமிழ், வளர்க வானொலி. எண்ணற்ற நேயர் இதயங்களின் இதய கோவிலாய், இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தாய் வீடாய், உறவாய், உயிராய், காற்றாலைகளின் காண குயிலாய், கவிக்கும் செவிக்கும் இருந்தாய், குளிர் தென்றலாய், கலக்கல் வண்ணத்தூரிகையின் குதூகலமாய், பாமரனின் பாடலையும் பாட வைக்கும் பாட்டு பட்டாளமாய், தமிழின் சிறப்பை செப்பக செந்தமிழாய், தேசமென்று மணக்க செய்யும் வானலையாய், நாள்தோறும் பல வகை பரிணாமமாய், எண்ணற்ற கருத்தை விதைக்கும் வானவில்லின் விதையாய், குரலின் குரலில் திருக்குறளை வாரந்தோறும் செவ்வாயின் அருண் வளர்க்கும் அருட்பெரும் தொன்றாய், மலரும் நினைவுகளை மகிழ்வூட்டும் கொடை தென்றலாய், ஒவ்வொரு இரவுகளிலும் இரவு சிறகுகளாய், இதயங்களை வருடும் வசந்த காலங்களாய், வற்றாத ஜீவநதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், கோடான ஓடி இதயங்களில் இதயங்களில் இதயம் தொட்ட பண்பலையே, வாழ்க வளர்க கோடை பண்பலை 100.5 வானொலி, வாழ்க வாழ்க வாழ்க.
3: ஐயா வணக்கம். ஐயா நான் கரூர் காஞ்சிகாமி ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறேங்க. ஐயா 27 ஆண்டு உதய விழா திருச்செங்கோடு விவேகானந்தா ஸ்கூல்ல நடந்து கொண்டு இருக்கிறது. அதை கண்டுகளிக்க நாங்க கரூர் வந்து எல்லாரும் அனைத்தரும் வந்திருக்கு, மகிழ்ந்துகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.
4: வணக்கம். நான் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். 27வது சிறப்பு விழா நடத்தி கொண்டிருந்த கோடை பண்பலுக்கு நம் குழந்தையை போல் காற்றில் கோடையில் இருந்து தவிர்ந்து வந்து நம்ம வீட்டில் இல்லந்தோறும் தவக்குது. 16 வயதில் இன்று இளம் பருவா நடக்கிறது. இப்ப நம்ம இழந்த அறிவிப்பு பண்ண செல்போன வச்சு தோட்டிடுற கண் பார்வை போயிருது. தயவுசெய்து வந்து தயவுசெய்து
0: தொடர்ந்து
4: வானொலி கேட்கணும். அந்த காலத்துல வந்து பறவையை கண்டால், விமானம் கண்டால், வானொலியை கண்டால், நல்ல நிகழ்ச்சியை கண்டால் பண்ணியிருக்காரு. அவர் பணியாற்றுவதற்கு அப்புறம் வந்து நல்ல நம்ம உழைப்புள்ள மக்களுக்கு சேவை செஞ்சு நல்ல செய்யறாங்க. இன்னைக்கு செய்திகள் கடலோரத்திலும் வந்திருந்த மீனவர்களும் மலை கிராமத்துல வாழணும்னு சென்று செய்த செய்தி தொடர்ந்து மென்மேறு வளர்வதற்கு இந்த வானொலி வந்ததுக்கு அதிகாரிகளும் ஊக்க வைத்து நான் எடுத்து பாராட்டியதே. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர் ஜிகேடியில பேசுறேங்க.
4: திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை வட்டம் சிலுக்காரப்பட்டிலிருந்து வர்றீங்க. பேர் பாலகிருஷ்ணன். இந்த விழாவில வந்து கலந்து கொண்டு பரிசு பெற்றது மிக அருமையா
0: இருக்கீங்க.
6: காற்றவையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை ஊடகம். ஐயா வணக்கம். ஐயா நாங்க வந்து உதய விழாவை ரொம்ப பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்தோட கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த வருஷம் இன்னும் 2008 ஆண்டு வரைக்கும் இது வந்து அந்த நினைவு விட்டு மாறாதுங்கய்யா.
0: இன்னைக்கு
6: பாத்தீங்கன்னா நம்ம கோடை பண்பலையின் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுனது பாத்தீங்கன்னா ரொம்ப அறுசுவை விருந்து எங்களுக்கு கொடுத்தது மாதிரிங்க அந்த கோடை பண்பலை. நன்றி.
0: வணக்கம்.
7: நான் பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு சித்துக்காட்டுல இருந்து வந்திருக்கிறேன். கண்ணசுந்தரம். சீனா கண்ணசுந்தரம்.
0: வணக்கம்.
8: திருச்சி மாவட்டம் கல்பட்டி சட்டத்துல இருந்து ராசு வந்திருக்கேன். ஃபேமிலியோட வந்திருக்கேன். உதய விழா வாழ்த்துக்கள்.
0: ஐயா வணக்கம்.
9: 27ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்துக்காக நான் திருச்செங்கோட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம். நான் கரூர் மாவட்டம் புலியூர் அமராவதி நகர் மனோகரன்.
0: வாழ்த்துக்கள்.
10: வணக்கம். ஈரோடு மாவட்டம் அஞ்சு சந்தி விளையும் கைத்தறி
0: அரணாவன்.
10: 27ஆம் ஆண்டு
0: தொடர்ந்து பேசுவார்களே கொடை பண்பலை 100.5 சிறப்பு நேரலை.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: கோடை பண்பலையோட 27வது உதய விழா கொண்டாடிட்டு இருக்கோம். நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்த கல்லூரி வளாகத்துல அரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய இதுல நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே முறைச்சிட்டு பார்க்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நேர்மறையா எடுத்துக்கலாம். எப்ப எங்களை பேச விடுங்க தம்பி, நீயே பேசிட்டு இருக்கியே அப்படின்னு. ஐயா வணக்கம்.
4: என்னோட பேர் மணிமாஸ்டர். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்கிறார் வள்ளுவர். அந்த வகையில நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அருள் செல்வம், பொருள் செல்வம், இப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் இந்த செவிக்கு இன்பமான செவி செல்வத்தை தரக்கூடிய கோடை பொம்பளை 27வது ஆண்டு விழாக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த விவேகானந்த கல்லூரி ஒத்துழைத்ததுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம அத்தனை நேயர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள், தமிழ் உறவுகள்லாம் வந்து இதை பாராட்டியும் சீராட்டியும் செய்ததற்கு அவர்களுக்கும் சேர்த்து நேய பண்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
3: இல்ல நம்ம மணியன்னு சொன்ன உடனே கேக்குதான் வருவோம். பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். இருந்தாலும் இப்ப நீங்களே எல்லாம் நிறைய விஷயத்த சொல்லிட்டீங்க, நன்றிண்ணா. ஐயா வணக்கம். பேசுறீங்களா? ஐயா வணக்கம்.
5: வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமில இருந்து கோவிந்தசாமிங்க. இந்த உதய நாளில ரொம்ப சிறப்பா நடந்ததுங்க, ரொம்ப அனைவருக்கும் நன்றிங்க. கனிமுத்து சாருக்கு ரொம்ப நன்றிங்க எங்களை பேட்டி என்றதுக்காக. பரிசு நான் வாங்கிட்டுங்க, எனக்கு மன திருப்தியா இருக்குதுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க. பரிசு வந்து நம்ம அரங்கத்துல வந்து 27வது வந்து வேளாண் மாநிலங்களில் வந்து நான் பிரைஸ் வாங்கியிருக்கேனுங்க. நான் ஒரு விவசாயிங்க.
6: நான் சேலம் மாவட்டம் சங்ககிரி மணி. 27வது உதய நாள் விழாவுக்கு நன்றி.
7: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டம் கஞ்சப்பள்ளி ஆர் சுப்பிரமணியன் கோடை பண்பலை நேயர். 27வது கோடை பண்பலை விழாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒளிபரப்பு அதிகாரிகள் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் கஞ்சப்பள்ளி ஆர் சுப்பிரமணியன்.
8: என் பேர் அண்ணாமலை, மூலப்பள்ளிப்பட்டி, நாமக்கல் மாவட்டம். 27வது உதய நல்வாழ்த்துக்கள்.
3: இன்னைக்கு இந்த நேரடியாக நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். அப்புறம் உதய விழா வேற ரொம்ப சிறப்பாக சூப்பராக நடந்தது, அதை பற்றி உங்களோட இதை சொல்லுங்க.
9: ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அன்னை பழனிசாமிங்க. விழா சிறப்பாக நல்லா இருந்துங்க. மத்தியானம் வந்து சாப்பாடு போட்டாங்க, நல்லா செஞ்சிருந்தாங்க. நிகழ்ச்சியெல்லாம் அருமையா இருந்ததுங்க. ஊந்தொழில் நேரம் குழந்தைங்க நிகழ்ச்சி இன்னும் ஒரு மணி நேரம் நீடிக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறேன்.
10: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா.
3: அதே முகர்வு இல்ல, அதே முகர்வு எப்ப

0: முகவரி இதேதான், மாவட்டம் முள்ளிவாடி வரும். இப்ப அதேதான் சொன்னேன், இது சொன்னாவே போதும். நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே சிறப்பா கவனிச்சாங்க, நிகழ்ச்சி சிறப்பா போச்சு.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஓடைக்கட்டு ராமசாமி. இந்த 27வது புதிய நாள் விழாவில் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் சித்தூர் கிராமம் அருள்தாஸ் என்பவர். புதிய நாள் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். சீரும் சிறப்போடும் திருச்செங்கோட்டில் நடைபெற்று இருக்கிறது. என்னோட நண்பர் ஒருத்தர் இப்போ அண்மீர் தாய் என்பவர் அங்க கேட்டுக்கொண்டிருப்பார். ஒட்டியத்தில் கோட்டக்குடிய அமீர் சொல்லிட்டு அமீர்
3: சின்னதாராவும் தங்கவேல் சார், கரூர் மாவட்டம் சின்னதாராவும் தங்கவேல் பேசுறேன். மளிகை கடை சார்,
4: உங்களை தேடி வந்திருக்கோமே.
3: ஆமா சார்,
4: உங்க மாவட்டத்துல உங்க மாவட்டத்துல கூடாது, நம்ம மாவட்டத்துல இந்த புதிய விழா கொண்டாடி இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நாங்க இந்த மாதிரி உலகத்துல எந்த உலகத்துக்கு மாத்திரம் சார், உதவி சொல்லி சார், நம்ம நல்ல மாறாட்டம் தலைமா சாட்சியம் எல்லாத்தோட நல்ல மாறம்
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். ஆமா,
5: சொந்த ஊர் மதுரையா?
4: சொந்த ஊர் மதுரை தான். கோடை பண்பலைக்கு 27 உதய நாள் நல்வாழ்த்துக்கள்.
6: வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, 27 உதய விழா வாழ்த்துக்கள்.
7: வணக்கம். திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர் வாழ்த்துக்கள். நன்றி.
6: கோடை வரைக்கும் ஆண்டுதோறும் பரிசு வழங்கி எங்களை மகிழ்விப்பது அகில இந்திய வானொலியே தலை சிறந்த வானொலி. 100.5
7: தான்.
8: சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சரவணன் பேசுகிறேன். காரைக்குடி வட்டம் உதய விழாவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு பரிசும் கிடைத்துள்ளது, குடும்பத்தோட வந்துள்ளேன், மிகவும் நன்றி. குடும்ப மனைவி பேர் ஜீவரேகா, மகன் பேர் அழகப்பன் கணேசன், மருமகள் பேர்
9: வணக்கம். அதாவது நிறைவு பெறுகிறது இந்த நேரத்துல, நிறைவு நேரத்துல நான் வந்திருக்கிறேன். அதாவது ஊர்கூடி இழுத்தாதான் தேடு, அந்த ஊர்கூடி நம்ம இழுத்துட்டோம். பண்பலையில் சிறப்பு நிகழ்ச்சியா 27 உதய விழாவை சீரும் சிறப்பா கொண்டாடிட்டோம். அதாவது வயிற்றுக்கு பஸ்ட் சாப்பாடு போட்டு அது காது குளிர நிகழ்ச்சியை நடத்தி, அதாவது மகிழ்ச்சி பெற மாதிரி பரிசுகளை கொடுத்து, ஆமா அதெல்லாம் கொடுத்து, இது யாரும் செய்ய முடியாது. என்னன்னா நம்ம கோடை பண்பலையால தான் முடியும்.
7: ஏன்னா அறிமுகமே தேவையில்லை
9: இருந்தாலும், ஏங்க ஆமா பூவுக்கு விளம்பரம் தேவையில்ல இருந்தாலும், ஈரோடு
7: புரிஞ்சுக்கணுங்க
9: இல்ல, ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இளங்கொண்டதான் எத்தனை பேர் கேட்டு இருப்பாங்கல்ல, ஏன்னா கனிமுத்து ஐயா சொல்லணும்ல.
7: முடியல திருச்சி 21 இலக்கி கலனியஸ் முருகன் டெய்லர், உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
10: ஈரோடு மாவட்டம் பகலாயூர் பி என் ஆட்சிமுத்துங்க. இந்த உதய விழாவினுடைய சிறப்புத்தன்மை, வானொலிக்குள் ஒரு உலகம் இருக்கிறது, அனுதினமும் உங்களுடைய காட்டலையில் ஒளிகளை இந்த வானொலிக்குள் ஒரு உலகம் உள்ளது. ஆமா, உலகம் உள்ளது. அந்த வானொலியில் நாங்கள் உலகம் கண்ட நேயர்கள், வானொலிக்குள் ஒரு உலகத்தை. ஆமா, அதே போன்று வானொலி பணியாளர்களுடைய அனுதினமும் அந்த காட்டலையினுடைய ஒளி எங்கள் உணர்வுக்குள் அனுதினமும் தேனாக பாய்கிறது. நீங்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக வாழ இந்த 27வது நாள் உதய விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
11: நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்து தரங்க. நாங்கள் ஒவ்வொரு விழாவுக்கும் வந்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நீங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு அன்பல எல்லாருமே நாமக்கல் நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய வசப்பன் டெய்லி இந்த ரேடியோவில் கேட்டு தான் இருக்கிறோம். நாங்கள்லாம்
2: கனிமுத்து ஐயாவுக்கும் உதயசூரன் ஐயாவுக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னோட நண்பர் அன்மீர் என்பவர் பார்த்து கொண்டு
12: எங்க அண்ணன் பையன் கூட
13: சண்முகம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மாரியேஸ்வரம் பேசுறேங்க. கோடைப்பந்தல் 27 நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மிக சிறப்பா இருக்குது. இன்னும் மேல மேல 100 காலம் வாங்க பரிசு கிடைக்கல. நமக்கு பரிசு 50வது காலம் கிடைக்கும்.
14: நிறைய வந்து இங்க நிறைய பங்கெடுத்தாங்க. கனிமுத்து அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை பத்தி ஒரு வார்த்தைகள்
15: இருக்கிறேன். உதய விழானாலே நம்ம நேர்களுக்கும் கொண்டாட்டம், அறிவிப்பாளர்களுக்கும் கொண்டாடும், ஏங்க உலகத்துக்கே கொண்டாட்டம் கூடிய போக
14: முடியாது
15: சரிங்களா. இன்னைக்கு நம்ம நேர்களை அது நேரில வந்து சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுக்கே. அது ஒரு பக்கம் சிறப்பு நிகழ்ச்சி வேற, இன்னொரு பக்கம் நம்ம நேர்களோட பங்களிப்பு பரிசு ஆகா ஓகோன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பாடல் கொடுத்தாத்தான் கொடுக்கணும் இல்லையா? இருந்தாலும் ஒரு க்ளோசிங் சொல்லணும் உதயமாக.

100.5 உதய விழா, அதையொட்டி சிறப்பு நேரலை வெகு சிறப்பாக வந்தது. நிறைய நேயர்கள் வந்து வானொலியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வானொலியார் வளர்கிறார்கள், வானொலியை வளர்க்கிறார்கள், இதை தொடர்வார், இது இனியும் வளருவார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு இருநாள் வரையில் பேச

சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை. நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்தது. நேயர்களை சந்தித்தார்கள் உதயசூரியன், டி சாந்தி, கனிமுத்து, சுரேந்தர். உதய விழா நிகழ்ச்சியை அரங்கத்திலிருந்து காற்றலை மூலமாக நேயர்களுக்கு நிகழ்ச்சியை சேர்த்த யுவபாலா, சரஸ்வதி, கிஷோர்குமார் இருவரோடும், நிகழ்ச்சி தலைவர் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களோடும், நேயர்களோடும் இணைந்து, அனைத்து அறிவிப்பாளர்களோடும் இணைந்து வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெறுகிறது இன்றைய 27வது ஆண்டு உதய விழா கொண்டாட்டம். கோடை பண்பலை 100.5 இனி தங்கள் அன்புடன்.

0: இதயம் மீட்டும் இசையில்
1: இனிமை சேர்க்கும் பாடல்களோடு
0: இரவின் குளுமையில்
1: இன்பம் நிறைக்க
0: நேயர்களின் எண்ண கருத்துக்களை வானவீதியெங்கும் வாசம் வீச வர

0: இருக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: லீமா அருண்,
0: என்றென்றும் ஸ்நேகமுடன் சித்திக்.
1: இனிய வணக்கம் நேர்களே,
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி, முகமது இஸ்மாயில், மைதின் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரிலி பாபோ.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டுமாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
9: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
10: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
9: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
10: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
11: கவுன்சிலிங் கோட் 4959.
9: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
12: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
14: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
15: அனில் சோயா சங்க்ஸ்.
16: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
9: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
10: வைரம் கேரட் இருக்க 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
9: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
12: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டுமாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
11: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
13: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
12: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டுமாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
11: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் நடத்தி வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.
15: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
16: தங்கள் அன்புடன்
17: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
18: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
19: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
18: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
19: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
18: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
19: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மரங்களை பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதெல்லாம் நிறைய தெரியுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு சிறு புத்தகம், ஓ மரங்களே, இந்த புத்தகத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிறு நூலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அபூர்வமான மரங்களை பற்றிய செய்திகள் வந்து மிகுந்த ஆச்சரியத்தை தருது.

0: ஏன்னா பூமியினுடைய நுரையீரல் என்கிறது அது காடுகள் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, காடுகளுக்கு ஆதாரம் நீர் தான். நீருக்கு அடியில் கூட மரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்கிறாரு. சுனாமி வந்தபோது அதை தடுத்து நிறுத்தின ஒரு பெருமை இந்த மரங்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமில்லை, எத்தகைய மரங்கள் நாம் வந்து கவனிக்காம விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகிகளின் காடு அப்படின்னு ஒரு காட்டை பற்றி குறிப்பிடுறார். அது என்ன அப்படின்னா, ரெண்டாவது உலகப்போரில் 60 லட்சத்துக்கும் மேலே மனிதர்கள் இறந்து போனாங்க. அவங்க இறந்த இடத்துல எல்லாம் மரங்கள் நடப்பட்டன. அந்த மரங்கள் வந்து ஒரு காடாக இருக்குது. அதுக்கு வந்து அந்த தியாகிகளின் காடு அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டாப் ஸ்லிப்பில் வந்து 450 வருஷமாக ஒரு மரம் இருக்குதான் தமிழ்நாட்டில் வால்பாறை பக்கத்தில் டாப் ஸ்லிப்பில். இந்த மரத்துக்கு வந்து மகா விருட்ச புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், 450 வருஷம் அப்படின்னா அநேகமாக வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முதல்லேருந்து நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை அந்த மரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது பேசுமானால். அதே போல் மூலிகை மரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் எம்மனை வென்ற மரம்னு ஒன்று உண்டா, அதனுடைய அந்த இலையை எடுத்து இந்த உயிர் போகிற மாதிரி இருக்கவங்களுடைய நாக்கில் தடவணும்னா அவங்க பிழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இன்னொரு மரம் சத்தம் கொடுக்குங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நாய்கள் குறைக்கிற மாதிரி இருக்குமா, அதுக்கு வந்து கனையெருமை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த விதைகள் கீழே விழுந்தோடனே அது திரும்ப போய் அப்படியே அந்த மரத்தில் ஒட்டிக்கிருமா, அப்படியான ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்படின்னு சில மரங்களை பற்றி கிராமத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் மரங்களை வந்து வழிபடுற வழக்கம் நம்மளுடைய நாட்டில் உண்டு. எல்லா தெய்வங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் இருக்கும். இப்போ காஞ்சிபுரம் போனீங்கன்னா மாமரத்துக்கடியில் சிவபெருமான் இருப்பார். அதே மாதிரி தல விருட்சம் அப்படிம்பாங்க. மதுரையில் வந்து கடம்பு மரத்தை சொல்லுவாங்க. இன்னும் இலக்கியங்களில் வந்து மரங்களை பற்றி சொல்கிற போது மரங்கள் மட்டுமல்ல இலைகள், பூக்கள், கனிகள் எல்லாமே சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக சில பூக்கள் வந்து மண்ணில் உதிர்ந்திருக்கிறப்ப அதை பார்த்தோடனே புலி படுத்து கிடக்குதோ அப்படின்னு தோணுமா. இதை வந்து குறுந்தொகையில் ஒரு பாட்டே சொல்லுது, கரிய பாறைகள் மீது பொன்னிற பூக்கள். அதை பற்றி சொல்கிறப்ப ஒரு புலி படுத்திருக்கிற மாதிரியே தோணும் அப்படின்னு அந்த மரத்தில் வரக்கூடிய செய்தி சொல்லப்படுது. எல்லா மரங்களையும் வணங்குகிறோம், கும்பிடுறோம், எல்லாம் சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப அழகாக சொல்கிறதா இருந்தால், மரத்தை 3 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களை போல. ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது நாம் வந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிற நண்பர்கள், எதிர்பார்க்குற நண்பர்கள், நினைவுபடுத்துகிற நண்பர்கள். இது மூணுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பனைமரம். இது எதையுமே எதிர்பார்க்காது, தண்ணியை ஊற்ற வேண்டியதில் அது பாட்டுக்கு வளரும். அதே மாதிரி தென்னை மரம், அது வந்து அப்பப்போ ஏன்படுத்தினா போதும், தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் பாக்கு மரம் தினம் தண்ணி விடணுங்க. எதையும் எதிர்பாராத பனைமரத்துக்கு தென்னை மரத்துக்கும் கற்பக விருட்சம்னு பேர் உண்டு. இத்தகைய மரங்களை பற்றிய செய்திகளை படித்து பார்க்குறப்ப அழகாக சொல்லப்படுது, மரம்தான் மரம்தான் மனிதன், மரம்தான் மரம்தான் என்று வைரமுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒன்று. இப்போ படித்த ஒரு புதுக்கவிதை, மரங்கள் பஞ்சம், மரங்கள் பஞ்சம், மின்கம்பத்தில் பறவைகள். அதனால் மரங்களை நேசிப்போம், பூஜிப்போம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத், ஜட்டிகள், டிராயர்கள்.
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965-2399.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்கள்.

0: உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
7: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துகள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.

0: வளமையான அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸிலும், சேலம் சுற்றுவட்டார நேயர்கள் 103.7 மகாஹெர்ட்ஸிலும், தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 மகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் 1 புதன்கிழமை முதல் 7 செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் பதிவு. இந்த மாதம் ஜூலை 1 புதன்கிழமை அன்று முற்பகல் 11 அரங்கேறிய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியானது உதய நாள் அன்று சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறியது. நிகழ்ச்சியானது வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்ந்தது. நிகழ்ச்சியானது 2 பிரிந்து மிக அழகாக நம் அறிவிப்பாளர்கள் பாடி மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை தொகுத்தளித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண

0: பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரியசாமி, மதுரை மணிநகரம் சண்முகசுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தஞ்சாவூர் வியாகுலமேரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அசோக் குமார்.
1: இனி ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு வலம் வந்த நினைவி சுகம் நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட நேயர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு இரவிற்கு தகுந்த இனிமை மிகுந்த பாடல்களை கேட்டு சுவைத்தனர். எங்கள் இதயங்களில் இன்னிசையை பொழிந்து சென்ற அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை கட்சவியின் வழியாக கூறியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார், முத்துப்பாண்டி மற்றும் யுவஸ்ரீ.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயம் மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா இவர்களின் விருப்பத்தில் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 2 வியாழக்கிழமை அன்று காலை 9 வந்த வானவில் நிகழ்ச்சியானது பார்த்தும் பார்க்காமல் போய்விட்டேனே என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நேயர்களின் ஆழ்மன கருத்துக்களை கேட்டு மனம் ரசித்த நிகழ்வுகளை கண்முன் காட்சிப்படுத்தியது அன்றே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன், சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர் மற்றும் ஈரோடு மாவட்டம் வில்லோடு அமுதா.
1: இனி இம்மாதம் July 2 வியாழனன்று பிற்பகல் 3 உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சுப்பலாபுரம் ஜீவானந்தம் அவர்களின் தெரிவில் பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் தந்த விளக்கம் நிகழ்ச்சியை ரசிக்க செய்தது. நிகழ்ச்சியை கேட்டு சுவைக்க செய்த அறிவிப்பாளர் சித்தார்த்தன் அவர்களுக்கு நன்றிகள் என கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் கனகரத்தினம்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com
1: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54

நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தொண்டையோர் பால்சாமி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 to 7:30
6: தங்கள் அன்புடன்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடை.

0: கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அறிமுக நேர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுமுக நேர்கள் அனைவரும் சந்தோஷமாக நிகழ்ச்சியில் இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன் ரமேஷ், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சிங்காரவேலன், தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
1: இனி இம்மாதம் ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 11 முதல் 12 வரை அரங்கேறிய இரவு சிறகு நிகழ்ச்சியில் உலாவந்த பாடல்கள் இனிமையாகவும் இதமாகவும் இதயம் தொட்டு சென்றன. இமைகள் இளைப்பாறும் வேளையில் மயிலிறகால் வருடி கொடுத்தது போல பாடல்களோடு நிகழ்ச்சி அலங்கரித்த அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என தன் கருத்தை கட்சவியில் கூறியுள்ளார்கள். விருதுநகர் மாவட்டம் செந்தில் கிருஷ்ணன், தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா நாகராஜ், யுவராஜ் மற்றும் கோகுல்ராஜ்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி பெரியகுளம் கீர்த்தனா நாகராஜ், யுவராஜ், கோகுல்ராஜ் மற்றும் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி இவர்களுக்காக காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5 செய்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் நடிகர் ராமராஜ் அவர்கள் நடித்த திரைசை பாடல்களை நிகழ்ச்சியில் இணைத்து அதற்கான கவிதைகளையும் கூறி இனிமையாய் பாடல்களை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் லட்சுமி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: இனி July 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தின்றல் நேருக்கு நேர் என்ற தலைப்பின் கீழ் வந்து சென்றது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒடுக்கியதற்காக நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கான விருதான கீர்த்தி சக்கரா விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் லாரன்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் அவருடன் பேட்டி கண்ட நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் நன்றிகளை கட்சியின் வழியாக கூறியுள்ளார்கள் தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரியசாமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 6 திங்கட்கிழமை அன்று காலை 10 வந்த நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் பண்டையகால வரலாற்றுடன் தொடர்புடைய சேர நாட்டின் தலைநகரமாக விளங்கிய முசிறி துறைமுகம் தொடர்பான செய்திகளை நிகழ்ச்சியில் எடுத்து கூறி பாடல்களையும் கொடுத்து நிகழ்ச்சியினை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்செவி வழியாக தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் திண்டு செல்வி சிவராஜ்.
1: இனி July 6 திங்கட்கிழமை அன்று பகல் 1 வளம் வந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒலித்து சென்ற காவிய பாடல்கள் அனைத்தும் காதுகளை நனைத்து சென்றன. கடித வழி பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர்

0: நாசிர் யோகானந்த் அவர்களுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகள் என கர்சவியின் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன் மற்றும் சேலம் மாவட்டம் தோப்பூர் சுப்பிரமணி.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, அக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலருக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-4250111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-3453-50.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 7 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் அவர்களின் விருப்பமான புது திரைசை பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் சிறப்பு படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ணப்பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தர்யா, பிரபு சக்கரவர்த்தி, மோகன ராமகிருஷ்ணன் மற்றும் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை புஷ்பலதா.
2: இனி July 7 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் 1 மணி நேரமும் ஒழித்து சென்ற பாடல்கள்

0: இதயத்தில் இடம் பிடித்து சென்றன. மாலை வேளையை மனமகிழ ரசிக்க செய்த அறிவிப்பாளர் பிரேமாஜிகன் அவர்களுக்கு நன்றிகளை கூறியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை நவநீதன், பரமக்குடி அலங்காரராஜ் மற்றும் தொண்டையூர் பால்சாமி.
1: நீர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவியனிற்கு நீர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம். இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: இது இது என் பல்லவி.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
1: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5.
2: தங்கள் அன்புடன்
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
1: தஞ்சாவூர் ராணி. அவர் இந்த மாதம் ஜூலை 4 சனிக்கிழமை அன்று 10 மணிக்கு அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கட்சவியில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய தினம் அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் தித்திப்பான இடைக்கால பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. தேனிசையாய் நெஞ்சத்தை வருடி சென்று இதயத்திற்கு இனிமையான பாடல்களை அள்ளி வழங்கிய கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை ரசிக்கும்படி வழங்கிய அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியில் தெரியப்படுத்தியிருக்கிறார் தஞ்சாவூர் ராணி. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7 மணிக்கு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல் விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.

திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்த யாஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லோகாக்கரே வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 9 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே. எதிர்காலம் பற்றிய வீண் பயம் எந்த ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தி விடாது. எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற துணிவே எதிர்காலத்தை ஏற்றமுடன் சிறப்பாய் வாழ வழிகாட்டும். கோடை பன்மலை 100.5 இப்போது இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது நம்ம தம்பி தங்கைகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான நேரம். இன்றைக்கும் தம்பி தங்கைகள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்காக ரெண்டு விளையாட்டுகள் இருக்குது.

தொட்டு தொட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை தான் விளையாட போகிறீங்க. வாங்க, அறிமுக தம்பி தங்கைகளுக்காக இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பேசாத தம்பி தங்கைகளுக்காக எண்கள் சொல்கிறோம். 2424224 வழக்கமாக பேசுகிற தம்பி தங்கைகளுக்காக 2424429 முன்னிணைப்பாக சேர்த்துக்கங்க. கொடைக்கானலோட முன்னிணைப்பு எண் 0452 உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான், பியூலா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடைப்பன்மலை 100.5 இப்போ இளமை பேசுகிறது. நம்மள்ட்ட பேசுறதுக்காக இணைப்புல ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க, பேச போறோம். வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
3: சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன்.
2: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன். நீங்க நலமா?
2: நான் நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: பன்னெண்டாம் விளையாட்டு இருக்கு. ஒன்னு தொட்டு தொட்டு ஒன்னொன்னு ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு. ஒன்னு ரெண்டு மூணு விளையாடுவோமா? சரிக்கா சரி, நோட் பண்ணிக்கங்க. ஒன்னு பதினொன்னு இரண்டுல இருபத்தி ஒன்னு மூன்றுல முப்பத்தி ஒன்று நான்குல நாற்பத்தி ஒன்று. நோட் பண்ணிட்டீங்களா? சரி கேட்கலாமா?
4: கேட்கலாம்க்கா.
2: சரி, மூணு.
4: 31.
2: சரி, ஒன்று.
4: 11.
2: சரி, 43 சொல்லுங்க.
4: 41 31.
2: ஆ சரி, 21.
4: 21 11.
2: சூப்பர், கலக்கிட்டீங்க. ஒன்று சொல்லலாம். ரெண்டில் என்ன இருக்கு?
4: 21 21.
2: சூப்பர் சூப்பர். 42.
4: 41 21.
2: அழகு, அருமைங்க, நல்லா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள். இப்படி கோடை பண்பலை நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பேசுங்க. உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நல்லா விளையாண்டீங்க, நன்றி தம்பிமா. இப்போ உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடி பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. 1 தொட்டு தொட்டு, 1 1 2 3. சரி, இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? தங்கம்
3: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபோண்டிலிருந்து கவின்குமார் பேசுறேங்கக்கா.
2: கவின்குமார், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேங்க.
2: நல்லா இருக்கீங்களா? என்ன யோசித்து சொல்றீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு? என்னாச்சு? என்ன தலைப்பு கொடுக்க போறாங்களோ, என்னத்த பேசுறது அப்படின்னு யோசனையா? அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா தான் தரப்போறேன். சொல்லாமா? தொட்டு தொட்டு தான் உங்களுக்கு நீங்க பேசணும். எதை பத்தினா? விளையாட்டுகள். பேசலாமா? சரி, பேசுங்க. கவின்குமார்
3: அக்கா சொல்லுங்கக்கா.
2: விளையாட்டுகள் நான் சொன்னேன்
3: அக்கா. விளையாட்டு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்.
2: கண்டிப்பா.
3: நம்ம கல்வியில தோல்வி அடைஞ்சாலும் விளையாட்டை வச்சு நம்ம முன்னேறிக்கலாம்.
2: விளையாட்டு ஏதோ ஒரு விதத்துல உதவும். அதுக்காக விளையாட்டையே முழுசாவும் நம்ப முடியாது. சரி.
3: அப்ப வந்து நம் நாட்டு விளையாட்டு வந்து தி ஹாக்கி.
2: ஆமா. உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
3: வந்து நிறைய வகை இருக்கு.
2: சரி. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சொல்லுங்க.
3: வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்க விளையாடலாம், பெரிய வயசுல இருக்கிறவங்க விளையாடலாம்.
2: எப்படினாலும். சரி. அவ்வளவுதானா? சரி கவின்குமார், உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அக்காட்ட சொல்லுங்க.
3: எனக்கு வந்து கபடி பிடிக்கும்.
2: கபடி பிடிக்கும். விளையாடுவீங்களா ஃப்ரீ டைம்ல? ஸ்கூல்ல
3: விளையாடுவாங்க.
2: சரி சரி சரி. கவின்குமார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
3: அக்கா இருக்குங்க.
2: அக்கா என்ன படிக்கிறாங்க?
3: அக்கா 12th படிக்கிறாங்க. அக்கா
2: 12th படிக்கிறாங்க. அக்கா பேர் என்னது?
3: நந்தினிங்கக்கா.
2: சரி, நந்தினி அக்காவை கேட்டதா சொல்லுங்க. நீங்க கவின்குமார் தங்க குட்டியும் நல்லா படிங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு தரேன், கேக்குறீங்களா? சரி, நன்றி.

0: கோடிப்பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது. நேரம் 8:30 ஆயிடுச்சுங்க. நம்மள்ட்ட பேசுறதுக்காக இப்போ ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க. சரி, நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஃபோன் இது கொஞ்சம் கரெக்டாக வச்சு பேசுங்க.
1: கேக்குதாங்க்கா?
0: இப்போ கரெக்டாக கேக்குதுங்களே. என்ன பண்ணீங்க?
1: தள்ளி வந்துட்டேன்.
0: சரி, தள்ளி வந்துட்டீங்க. விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாம்க்கா.
0: சரி, என்ன விளையாட்டு வேணும் உங்களுக்கு? தொட்டு தொட்டு வேணுமா?
1: 1, 2, 3.
0: சரி, சொல்லலாங்களா? சரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? ஆ, சொல்லுங்க.
1: 11th படிக்கிறேன்.
0: 11th படிக்கிறீங்க. சரி. N1 வந்து என்ன இருக்குன்னா திண்டுக்கல். சரிங்களா? 2 மதுரை. 3 கரூர். 4 ஈரோடு. 3 வந்து 3 வந்து கரூர். 4 அதுல வந்து ஈரோடு. குறிச்சிட்டீங்களா? சரி, 1 திண்டுக்கல், 2 மதுரை, 3 வந்து கரூர், 4 ஈரோடு. சொல்றீங்களா? இப்ப கேக்குவா? 2
1: மதுரை.
0: சரிங்க. 4
1: ஈரோடு.
0: 1
1: திண்டுக்கல்.
0: 3
1: கரூர்.

0: 41.
1: 42 திண்டுக்கல்.
0: சூப்பர். 32.
1: கரூர் மதுரை.
0: அருமை அருமை. 14.
1: திண்டுக்கல் ஈரோடு.
0: சூப்பர் சூப்பர். 24.
1: மதுரை ஈரோடு.
0: ஆசைத்திட்டீங்க போங்க. கார்த்திகா ரொம்ப அழகாக விளையாண்டிங்க, வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சிக்கு. தொடர்ந்து கோடை பண்பலையில் இப்படி விளையாட்டுகளில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கணும், பேசணும், தொடர்ந்து கோடை பண்பலை கேளுங்க, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் தரோம் கேளுங்க. நன்றிமா.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடிப்பன்மலையின் 1.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:36. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திவ்யபாரதி, திண்டுக்கல் மாவட்டம்.
3: இல்லை, பேசுறது விட்டு விட்டு கேட்குது. யாருக்குமே நீங்கள் பேசுறது அப்போ கேட்காதே. டவர் இருக்குங்களா ஃபோனில்? திவ்யபாரதி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சரி, அதாவது இப்போ உங்களுக்கு தொட்டு தொட்டு விளையாட போகிறோம். ஒரு தலைப்பு கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. மொழிகள், லாங்குவேஜஸ் சொல்கிறோம்ல, மொழிகள் சொல்லுங்க.
4: ஹலோ.
3: என்னம்மா கேட்கலையா?

0: திவ்யபாரதி, நான் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கவே இல்லை. அதான்ப்பா, உங்களுக்கு தொட்டு தொட்டு சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. மொழிகள்.
1: பேசுறேன்.
0: பேசுங்க.
1: தமிழ் வந்து ஒரு மொழி,
0: திவ்யபாரதி பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு சுத்தமாக டவர் இல்லை, அதனால் பேச முடியல. நீங்கள் இன்னொரு தடவை வந்து கோடை பண்பலையில் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுங்க, இன்னொரு நாள் பேசுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், ஆனாலும் சரியாக டவர் இல்லாதனால நீங்கள் பேசுகிறத எங்களால் கேட்க முடியல. திவ்யபாரதி, நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ திவ்யபாரதிக்காக கோடை பண்பலையில் ஒரு பாடல் தரும்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது உங்கள் கோடி பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:44. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையநல்லூர்ல பவானி ஸ்ரீங்கா.
2: பவானி ஸ்ரீ, எப்படி இருக்கிறீங்க பவானி? இன்னொரு தடவை சொல்லுங்க பேரு. பவானி
3: ஸ்ரீங்கா.
2: பவானி ஸ்ரீ, சரி. நலமா இருக்கிறீங்களா பவானி?
3: நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கக்கா?
2: நாங்க நல்லா இருக்கோம். சரி சொல்லுங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: 10th சேரக்கா.
2: சரி, படிப்பெல்லாம் எப்படி போகுது?
3: நல்லா இருக்குக்கா.
2: நல்லா இருக்கு. சரி, இப்போ 1, 2, 3 விளையாடுவோம்.
3: சரிங்கக்கா.
2: சரிங்களா, குறிச்சுக்கோங்க ஒரு நோட்ல.
3: சரிங்க.
2: 1, ஏன். சரிங்களா.
3: ஓகே.
2: 2, எப்படி. 3, எதற்கு. 4, எங்கே. சொல்லாமா, கேக்குவா?
3: சொல்லுங்கக்கா.
2: சரி, 2,
3: எதற்கு.
2: இல்லைங்களே, தப்பா சொல்லிட்டீங்களே. இன்னொரு தடவை சொல்றேன். 1, ஏன். 2, எப்படி. 3, எதற்கு. 4, எங்கே. கேக்குவா?
3: கேளுங்கக்கா.
2: சரி, 3,
3: எதற்கு.
2: சூப்பர். 4,
3: எங்கே.
2: 1,
3: ஏன்.
2: 2,
3: எப்படி.
2: 23,
3: எப்படி எதற்கு.
2: 21,
3: எப்படி ஏன்.
2: 14,
3: ஏன் எங்கே.
2: சூப்பர். 31,
3: எதற்கு ஏன்.
2: அழகாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். நிகழ்ச்சியில் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களை நல்லா படிங்க. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் தரும் கோடை பண்பலையில், கேளுங்கள்.

0: கோடிப்பன்மலைன்னு 1.5 இளமை பேசுகிறது. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேச போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க? சஷ்வந்த், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல். நாமக்கல் மாவட்டம்.
0: நீங்க பேசுனது ஒரு சிலது கேட்டுச்சு, ஒரு சிலது கேட்கல. ஊர் பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. பரமத்தி வேலூர். சரி, அங்கேருந்து பேசுகிறீங்க. சரி, மகிழ்ச்சி. இப்போ வந்து தொட்டு தொட்டு தான் விளையாட போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுக்குறேன், அதை ஒட்டி நீங்கள் பேசணும். சரிங்களா? பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சஷ்வந்த் குட்டி? சரி, பள்ளிக்கூடம் ஸ்கூல் சொல்கிறோம்ல, அதுதான். உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, என்ன தோணுதோ சொல்லுங்க.
1: நான் தினமும் சொல்வேன்.
0: சரி, விளையாடுவீங்க. அப்புறம்
1: நான் பள்ளிக்கூடத்தில்
0: தேர்வு எழுதுவீங்க. நான் சொல்றது தான் விட்டு விட்டு போயிருது, டவர் தான் எங்க போகுதுன்னு தெரியல. சரிங்க சஷ்வந்த் குட்டி, நல்லா பேசுனீங்க, உங்கள் கூட பேசுனது மகிழ்ச்சி. நல்லா படிங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிகழ்ச்சிகளில் பேசுகிறதுக்கு. நீங்கள் 6th படிக்கிறப்ப இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பேசுனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.

கோடி பன்மலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நம்ம தம்பி தங்கைகள் ரொம்ப அழகாக விளையாண்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. கோடி பன்மலை 100.5 இனி வர இருக்கிறது கொடை தென்றல். அதற்கு முன்னதாக ஒரு பாடலோடு இணைந்திருங்கள் நேர்களே.

இசைக்கு உயிர் கொடுத்த குரல், இதயங்களில் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கும் குரல், தென்னிந்திய இசையின் வானம் பாடி கோடிக்கணக்கான மக்களின் மனதை தொட்ட கலை மாமணி. சில குரல்கள் பாடல்களை மட்டும் பாடுவதில்லை, நம் வாழ்க்கையின் நினைவுகளையும் பாடிவிடுகின்றன. அந்த குரல் இன்று மௌனமாகி இருக்கலாம், ஆனால் அந்த இசை மௌனமாகாது. தலைமுறை தாண்டி இதயங்களை வருடிய இசையரசி, ஒரு சகாப்தத்தை நினைவு கூறும் தருணம். ஆயிரக்கணக்கான பாடல்கள், கோடிக்கணக்கான இதயங்கள், ஒரே ஒரு குரல். அந்த மாயக்குரலின் சொந்தக்காரர் எஸ் ஜானகி அம்மா. அவர்களின் நினைவுகளுக்கு நமது இதயபூர்வமான அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த கொடைத்தென்றல் நம் கோடை பண்பலை நுறுபுழியைந்தில். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இஸ் ஜானகி அவர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி ஆவார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000+ அதிகமான பாடல்களை பாடியவர். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடினார். 4 தேசிய விருது பெற்றவர். மேலும் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரபலமான பின்னணி பாடகர்களில் ஒருவர். இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்தி, ஒடியா, வங்காள மொழி உட்பட 17 மொழிகளில் தனிப்பாடல்கள் பாடியுள்ளார். எஸ் ஜானகி அவர்கள் தனது முதற் தமிழ் பாடலை 1957 பாடினார். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் இவரை தமிழ் திரையுலகில் பிரபலமாக்கியது.

0: சாந்தா, உட்கார்.
1: ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

இஸ் ஜானகி அவர்கள். இவர் பல புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களுக்கு பல பாடல்களை பாடியுள்ளார். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி ஆகியோர் இணைந்து 1970 முதல் 1990 வரை பல படங்களை உருவாக்கியுள்ளனர். மாநிலத்தின் தலைசிறந்த 3 இசையமைப்பாளர்கள் என அழைக்கப்படும் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் ஆகிய மூவரின் இசையிலும் மாநில விருதுகளை வென்ற ஒரே பாடகி ஜானகி ஆவார்.

நள்ளிரவு 9:21. இது நம் கோடி பண்பலை 100.5 குடைத்தின்றல். ஒரு பாடல் எப்படி காலத்தை தாண்டி ரசிகர்களின் இதயத்தில் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். தேவர் மகன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் வரிகளில் கமலஹாசனுடன் இணைந்து எஸ் ஜானகி அம்மாவின் தேனிசை குரல் இந்த பாடலுக்கு என்றும் அழியாத உயிர் கொடுத்தது. இசையை மட்டும் கேட்காமல் அந்த குரலில் இருக்கும் பாசத்தையும் காதலையும் உணர்வுகளையும் ரசிக்க தயாராகுங்கள். இதோ நம் அனைவரின் மனதை

0: கொண்ட பாடல்.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

எஸ். ஜானகி அம்மா அவர்கள். இவர் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். கலைமாமணி விருது, சுர்சிங்கர் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர் எஸ். ஜானகி அம்மா அவர்கள்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 குடித்தின்றல். ஒரு பாடலை இனிமையாக்குவது இசை என்றால் அந்த இசைக்கு உயிர் கொடுப்பது ஒரு குரல். அப்படிப்பட்ட மந்திர குரலின் சொந்தக்காரர் இசையரசி எஸ் ஜானகி அம்மா. எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடினாலும் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி உணர்வையும் உயிரையும் தந்தவர் அவர். அந்த மாயக்குரலில் இன்னொரு மறக்க முடியாத முத்து இப்போது ஒழிக்கவிருக்கிறது. ஜானகி அம்மாவின் குரல் நம்மை மீண்டும் ஒருமுறை இசையின் உலகத்திற்கு அழைத்து செல்லட்டும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: இது கொடித்தின்றல் நம் கோடி பண்பலை 100.5. சில பாடல்கள் காதலை சொல்கின்றன, சில பாடல்கள் நினைவுகளை சொல்கின்றன, ஆனால் சில பாடல்கள் மட்டும் இதயத்தோடு பேசுகின்றன. அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு கானம் இது. உணர்வுகளை வெறும் வார்த்தைகளால் அல்ல, தனது குரலால் உயிர்ப்பித்த இசையரசி எஸ் ஜானகி அம்மாவின் அற்புதமான பாடல்களில் ஒன்றை இப்போது கேட்கப் போகின்றோம். ஒவ்வொரு வரியிலும் அன்பையும் ஈக்கத்தையும் பாசத்தையும் நம் மனதில் பதிக்கும் அந்த மந்திர குரலுக்கு நம் இசை வணக்கம்.

ஒரு குரல் வார்த்தைகளை தாண்டி உணர்வுகளை பேசுமா? அதற்கு விடை இஸ் ஜானகி அம்மாவின் பாடல்கள்தான். மகிழ்ச்சி, காதல், ஏக்கம், அமைதி எந்த உணர்வாக இருந்தாலும் தனது குரலால் உயிர் கொடுத்த இசையரசி அவர். இப்போது ஒலிக்கவிருக்கும் பாடல் பல தலைமுறைகளின் இதயங்களை வருடிய காலத்தால் அழியாத ஒரு கானம். ஜானகி அம்மாவின் குரலில் ஒவ்வொரு சொல்லும் ஒரு உணர்வாக மலர்கிறது. இதோ இசையரசி எஸ் ஜானகி அம்மாவின் மாயக்குரலில் மலரே மௌனமா.

இது கொடி தின்றல் நம் கோடி பண்பலை நுறுபுழியைந்தில். இரவு அமைதியாக இருக்கலாம், நிலவு உறங்கலாம், ஆனால் சில குரல்கள் ஒருபோதும் உறங்குவதில்லை.

அவை என்றும் நம் நினைவுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அழியாத குரலின் சொந்தக்காரர் இசையரசி எஸ் ஜானகி அம்மா. உணர்வுகளை இசையாக மாற்றிய அந்த மாயக்குரலில் ஈக்கமும் காதலும் கலந்த காலத்தால் அழியாத ஒரு பாடல். இப்பொழுது உங்களுக்காக நம் கோடி பண்பலை 100.5.

ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பல தலைமுறைகளின் இதயங்களில் இன்றும் வாழப்போகும் ஒரு குரல். இசையரசி எஸ் ஜானகி அம்மா. ஜூலை 11ஆம் தேதி அவர் இயற்கை எய்தினார். ஆனால் அவர் விட்டு சென்ற இசை பொக்கிசம் காலமுள்ளவரை நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கும்.

காலம் ஒரு கலைஞரை நம்மிடமிருந்து பிரித்திருக்கலாம், ஆனால் அவர் பாடிய பாடல்களை அல்ல, அவர் விட்டு சென்ற நினைவுகளை அல்ல, அவர் குரலால் தொட்ட கோடிக்கணக்கான இதயங்களை அல்ல. இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரல் என்றும் நம் மனங்களில் ஒழித்து கொண்டே இருக்கும். ஒரு மணி நேரமாக நம்மை இசையின் நினைவுகளில் மூழ்கடித்த இந்த அஞ்சலி நிறைவுக்கு வருகிறது. இந்த இசை பயணத்தில் எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இதுவரை இசையோடும் இனிய நினைவுகளோடும் விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன், ஜெனிஃபர்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் மடியில் நினைவுகளோடு காத்திருக்கும் இதயங்களுக்காக கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் 27ஆம் ஆண்டு உதய விழாவை இன்னைக்கு கொண்டாடிய மாவட்டம், கோழி மற்றும் முட்டைக்கு பெயர் பெற்ற மாவட்டம், லாரி உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாவட்டம், இயற்கை எழில் மிகுந்த கொல்லிமலையை கொண்டுள்ள மாவட்டம், பல சிறப்புகளை பெற்ற நாமக்கல் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்றைக்கி நினைவே சுகம். அறிமுக நேயர்களுக்காக எண்கள் சொல்கிறோம், 2424224. வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424249 முன்னிணைப்பாக சேர்த்துக்கோங்க, 0-45-45-42 0-45-42. உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான் பியூலா. இப்போ நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க நம்மள்கிட்ட பேசுறதுக்கு. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா. நலமா இருக்கீங்களம்மா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு மனுநீதி படத்துல இருந்துங்கம்மா.
0: சரிங்க.
1: ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது அந்த பாட்டு வேணுங்க.
0: இப்ப இந்த பாடல் உங்களுக்காக தரம் கேளுங்க. ரொம்ப நன்றி.

0: கோடிப்பன்மலை 100.5 நினைவே சுகம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வாங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் பையப்பமலை நதியா கணேசன் சினிமா ஆபரேட்டருமா.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
1: திருமூர்த்தி படத்தில் செஞ்சுருவி செஞ்சுருவி.
0: சரி, இப்ப நிகழ்ச்சியில பேசினது எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்ப உங்களுக்காக பாடல் தர கேளுங்க. ரொம்ப நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நேரம் இப்போ 10:16. இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நாமக்கல் மாவட்ட நேர்வாங்க. வணக்கம்
1: பியூலா அம்மாவிற்கு இரவு வணக்கங்களுடன். கைலாச மலை மலருங்கம்மா.
0: மலருங்கம்மா, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு பெரிய மருதுல இருந்து வெடல புள்ள நேசத்துக்கு அந்த பாட்டுக்குமா. நம்ம நிலையத்துல இருந்து வந்து சிறப்பா நிகழ்ச்சியை நம்ம எல்லா நேயர்களும் கொடுத்தாங்க. நம்ம நிகழ்ச்சியிலயே நம்ம நேயர்கள் வந்த மாதிரியே நம்ம பண்வழிலையும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சூப்பருங்கம்மா. பண்வழிக்கு என்னுடைய கோடி நன்றி.
0: சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில பேசுனீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ உங்களுக்காக பாடல் தரும்.

0: காற்று தூரிகையின் இசை ஓவியம் இது உங்கள் கோடி பன்மலையின் 1.5 கேட்டுட்ருக்கிறீங்க. நினைவே சுகம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்துட்ருக்கு. இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வாங்க.
1: அம்மா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் காக்காயிலிருந்து. அம்மா, குங்குமச்சமிலிருந்து.
0: சரி,
1: நிலைவு தூங்கும் நேரம்.
0: சரி, பாடல்
1: மோகன் பாடல் அம்மா.
0: சரிங்க, என்னப்பா அது? உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: சவுண்டப்பன்.
0: சவுண்டப்பன் ஐயா, உங்களுக்காக இப்போ பாடல் தரோம் நிகழ்ச்சியில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. பாடல் கேளுங்கள்.

0: கோடிப்பன்மலையின் 1.5 நினைவே சுகம். நேரம் இப்போ 10:27. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வாங்க.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமலனி முருகேசன்.
0: எப்படி இருக்கீங்க முருகேசன் அண்ணா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: அரண்மனை கிளை பிரித்தல் இருந்து ராசா என்ற பாடல், ஜானகி அம்மா.
0: சரிங்க, ஜானகிமா பாடின பாடல் இப்போ உங்களுக்காக தரோம். நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. பாடல் கேளுங்க.

0: கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க நிகழ்ச்சி. இப்போது அடுத்த நேயர் பேசலாம். வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் பூலம்மாவுக்கும் வணக்கம். இரவு வணக்கம்.
0: வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: கன்னி பருவத்துலேருந்து நடைய மாட்டா அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, பாடல் தரோம். உங்கள் பேர் சொல்லலை.
1: லட்சுமி. லட்சுமி
0: லட்சுமி லட்சுமிமாக்காக இப்போ கோடை பண்பலையில் பாடல் வருது. நிகழ்ச்சியில் பேசினதுக்கு நன்றிங்க.

பண்ணி பருவத்தில் போடுதின்னாக்கு.

0: இசைச்சோலையில் இனிசை மழை, இது உங்கள் கோடைப்பான் மலையின் 1.5 நினைவே சுகம். நம்மள்கிட்ட பேச காத்துட்ருக்கு, அடுத்த நேரத்தை இப்போ பேச போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
1: சிவகுமார் பேசுகிறேன். நாமக்கல் மாவட்டம் குமராபுளை வட்டம்
0: சரி
1: பள்ளி வளையம் ஓடப்பள்ளி அக்கரகரங்க.
0: சரிங்க சிவகுமார், நான் என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: படகோட்டி படத்துலேருந்து பாட்டுக்கு எடுத்து.
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து இப்போ உங்களுக்காக பாடல் தரோம். நீங்கள் கேட்ட பாடல் கோடை பண்பலையில் கேளுங்க.

0: கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். நேரம் இப்போ 10:48. நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க காத்துட்ருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நாமக்கல் இருந்து முத்துசாமி பேசுறேன்.
0: சரிங்க முத்துசாமி, உங்களுக்காக என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படிக்காதவன் படத்துல இருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சு.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியில் பேசுனது மகிழ்ச்சிங்க, நன்றிங்க.
2: ஊரை

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். அடுத்த பாடல் யார் கேட்க போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பரமத்திவேலூர்
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்கம்மா?
1: சேரன் பாண்டியன்ல இருந்து கொடியும் தோரணும் மேடம். நாமக்கல் வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: சரிங்க, இப்போ உங்களுக்காக பாடல் தரும். நிகழ்ச்சியில் பேசினது மகிழ்ச்சி, நன்றிங்க.

இன்னைக்கு நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்துச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த கோடை பண்பலை நேயர்களுக்கும் நன்றி.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இசை என்பது காதால் கேட்பது அல்ல, இதயம் உணர்ந்து வாழ்வது. வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் உணர்வுகளை பேசும் மொழி இசை. காலம் கடந்தாலும் அழியாத நினைவு, மனம் சோர்ந்தாலும் ஆறுதல் தரும் தோழன். உலகம் மாறினாலும் மாறாத ஒன்று இசை மட்டுமே. அப்படிப்பட்ட இசையை இதமாய் வழங்க கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்தா.

0: இனிதம் கோடி பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மீக்னா சில்க்ஸ் பரமத்திவேலு துறையூர் முசிறியின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 வரும் சுகமான காலையில் புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிருத்திவி உமன் சின்னர்வாரின் இன்று என்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதுடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதுடு ராகம் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நீற்றிய நிமிடங்கள், முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா, நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் மாறா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை, இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கையைத் தொடர்ந்து டோல் தமாகா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை, 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்துரிகை, மாலை 5 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 7:00 ஆசீர்வர குக்கு, 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடைத்தென்றல், 10:00 நினைவே சுகம், 11:00 இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 106.

அணைக்கின்ற பொழுதெல்லாம் வாடி வதங்கி போன உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுவதால் இவளுடைய தோள்கள் சாவா மருந்தாகிய அமிழ்தத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குறள் எண் 1106 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்ச்சி.

0: அணைக்கின்ற பொழுதெல்லாம் வாடி வதங்கிப் போன உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுவதால் இவளுடைய தோள்கள் சாவா மருந்தாகிய அமிழ்தத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குறள் எண் 106 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
1: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

இன்று சகவரிடம் 1948 ஆஷாட 22. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது. உங்கள் கோடை பண்பலையின் 1.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை 100.5 MHz-ல் நேயர்கள் அனைவரும் கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948 ஆஷாட 22, பராபவ ஆண்டு ஆணி 29, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 நாள் திங்கட்கிழமை, நேரம் காலை 4:57.